ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக்க ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 12 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி திங்கள் 17 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 3 தேதி வியாழக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்போது 5:55 நொடி. மங்கள இசை கேட்கலாம். ராகம் கரஹர பிரியா.

மங்களிசை கேட்டீர்கள். இடம்பெற்ற ராகம் கரஹர பிரியா. தொடர்வது குரல் அமுதம். அதிகாரம் 7, மக்கட்பேறு, குரல் எண் 2. குரல்: எடுப்பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். பொருள்: பழிக்கு இடம் கொடாத பண்புடைய பிள்ளைகளை பெற்றுவிட்டால் வர இருக்கும் 7 பிறவிகளுக்கும் பாவங்கள் அண்டாது. குறளும் பொருளும் மீண்டும். குறள்: எழுப்பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். பொருள்: பழிக்கு இடம் கொடாத பண்புடைய பிள்ளைகளை பெற்றுவிட்டால் வர இருக்கும் 7 பிறவிகளுக்கும் பாவங்கள் அண்டாது. குறளமுதம் கேட்டீர்கள்.

இனி இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை ஒளிபரப்பில் இந்த அறிவிப்பினை அடுத்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி. நீலகிரியில் ஆக்கிரமிப்பு தாவரங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி பி எம் சஹானா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர், நலமுடன் வாழ. ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணும் நிறைவாக சட்டம் அறிவோம். தனிநபர் தகவல் பாதுகாப்பு குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள்.

7:25 குட் மார்னிங் நெல்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம் நிறைவாக ஞானாமுதம் வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி சுதா அவர்கள். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9 ரெட்ரோ ராகங்கள் லிரிக்ஸிஸ்ட் ஸ்பெஷல், 9:10 சைபாள் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம், 9:15 ரெட்ரோ ராகங்கள், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 கிழமை உலகம், 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் தொடர்ந்து 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு விமர்சனங்கள் நம்மை காயப்படுத்துகிறதா அல்லது வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கின்றதா. 12:10 சிநேகிதியின் அளவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:55 திரைகானம், 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள், 2:30 அனுபவ பேடை வாழ்க்கை மற்றும் பணி அனுபவங்கள் குறித்து செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

பிற்பகல் 3:02 ஹலோ ஓட்டி, மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும், பொருந்தாத ஒன்றை கண்டறிக. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது, வாடா மலர் ஹீரோ ஸ்பெஷல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒளித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டிதுரை அவர்கள் கூறும் கருத்துக்கள். தொடர்ந்து எல் நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவர்கள் வழங்கும் உரை. சென்னை அஞ்சல். 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:15 செய்தி சுடர். 9:30 நாடக மலர். 10 மணிக்கு காற்றோடு கலந்திரவா திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: நேர்களினம் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has called for sensitizing urban local bodies to the challenges arising from urbanization, including population growth and future water requirements, and suggested organizing similar Chintan Shivirs for urban local bodies. Mr. Modi yesterday chaired the valedictory session of the two-day National Departmental Summit on Water, organized by the Ministry of Jal Shakti. He called for greater adoption of water-saving technologies. He also suggested dedicated exhibitions and workshops, including exposure to global best practices, to enable Indian manufacturers and stakeholders to develop and scale efficient solutions. The Prime Minister appreciated the intensive two-day deliberations and emphasized that the actionable and time-bound action points emerging from the summit should be pursued through a continuous process of review and learning. Prime Minister Narendra Modi and Prime Minister of Belgium Bart De Wever will hold bilateral talks in New Delhi today. Both leaders will discuss the entire spectrum of bilateral relations, as well as regional and global issues of mutual interest. The Belgian Prime Minister arrived in the national capital last night on a three-day visit to India. Prime Minister De Wever is accompanied by Belgian Minister of Defence Theo Franken. This is his first visit to India since taking office in February last year. The visiting dignitary will also deliver a keynote address at a Confederation of Indian Industry business event in the context of the India-EU Free Trade Agreement. More from our correspondent.
2: India and Belgium share historical ties spanning over three centuries. Belgium was among the first European countries to establish diplomatic relations with independent India in September 1947. Belgium is an important economic partner for India in Europe. Bilateral trade reached over $13 billion in 2025-26. Diamond trade, with Antwerp as a major global diamond hub, remains a significant component of bilateral commerce. Belgium is also an important source of investment in India. FDI inflows from Belgium amounted to approximately $4.2 billion between April 2000 and December 2025. Science, technology, and innovation cooperation is an important pillar of the partnership, and India and Belgium have developed cooperation in renewable energy, clean technologies, and sustainability. Defense cooperation is also emerging as an important new dimension of the partnership, reflecting the diversification of bilateral ties into strategic and security-related areas. Suparna Saikia, Akashwani News, Delhi.
1: Japan credit rating agency, JCR, has upgraded India's long-term foreign currency and local currency issuer ratings by one notch from BBB+ to A-, while maintaining the stable outlook. JCR has also raised India's country ceiling by one notch to A. The finance ministry said that the upgrade reflects India's solid economic growth, the effectiveness of economic policies in strengthening the foundations for growth, and the improved soundness of the financial system. Union Agriculture and Rural Development Minister Shivraj Singh Chauhan will chair a high-level meeting with banks and state rural livelihoods missions in Mumbai today. The meeting will focus on doubling the individual enterprise credit portfolio to enhance the average quantum of disbursement to self-help groups. India has stepped up its relief operation in flood-hit Nepal, with New Delhi delivering a fifth tranche of emergency material. India's ambassador to Nepal in a social media post shared that the fifth Indian aircraft carrying relief and rescue assistance arrived in the Himalayan nation yesterday. The aircraft carried an 11-member rescue team equipped with specialized tunnel rescue equipment along with 5.5 tons of essential medicines. In women's cricket, India will take on Hong Kong in their second Group A match in the 2020 Asia Cup 2026 at Dubai International Stadium in UAE today. The match will begin at 8 p.m. Indian Standard Time. The women in blue opened their campaign with a convincing 94-run win over Thailand in Dubai on Sunday. A victory over Hong Kong will help the Harmanpreet Kaur-led side secure a place in the semi-finals of the ongoing eight-team tournament. India will host the Hyundai World Archery Para Series for the first time at Ahmedabad's Sabarmati Riverfront from September 5th to 9th, with over 100 athletes from 20 countries participating. The event is third stage of the 2026 series, following competitions in Bangkok and Czechia. And that is the end of this news bulletin.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
4: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
5: இயற்கையை காப்போம். ஒரு நாட்டின் வளம் என்பது இயற்கையை சார்ந்ததாகும். இயற்கையே ஒரு நாட்டின் உயிர் நாடியாகும். இயற்கை வளம் இல்லாத நாடு நாடாக இருக்காது. ஏனெனில் மனிதர்கள் அனைவரும் இயற்கையை சார்ந்தே வாழ்கிறோம். மனிதனது அடிப்படை தேவைகள் அனைத்தும் இயற்கையிடமிருந்தே கிடைக்கின்றன. இயற்கையை பாதுகாக்க தவறும் நாடும் நாட்டு மக்களும் அண்டை நாடுகளிடம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். நம் பாரத நாடு இயற்கையில் சூழ்ந்த வளமான நாடாகும். ஒரு நாட்டில் இயற்கை சூழல் மாசுபட்டால் அந்த நாட்டில் காற்று, நீர், பயிர்கள், உணவு என எதுவும் தூய்மையாக இருக்காது. அதன் காரணமாகவே நம் முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து இயற்கையை பாதுகாத்தனர். இயற்கை என்பது தானாக உருவாவது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம் எனும் ஐந்தும் கலந்ததே உலகம். அதுவே இயற்கை. இதனை தொல்காப்பியம் நிலம், நீர், தீ, வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்கிறது. யாருடைய முயற்சியுமின்றி தானாக உருவாகும் இயற்கை பஞ்சபூதங்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்களின் இணைவினால் தோற்றம் பெற்றது ஆகும். இதனை அடிப்படையாக கொண்டே முரஞ்சியூர் முடிநாகராயர் மண் திணிந்த நிலனும், நிலநேந்திய விசும்பும், விசும்பு தைவரு வலியும், வழித்தலைய தீயும், தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல் என்கிறார். நிலமும் இயற்கை சூழலும் சரியாக இருந்தால் மட்டுமே மழை சரியாக பொழியும். அந்த மழையே உலக உயிர்களை காக்கும் அமிழ்தம் போன்றதாகும் என்கிறார் வள்ளுவர். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று. இந்த மழை நெருப்பு போன்று ஒளிவீசுகின்ற கதிரவன் மற்றும் காற்றின் உதவியாலும் பொழிகின்றது என்பதனை கபிலர் நிறையிறும் பவும் குறைபட முகந்து கொண்டு அகலிரு வானத்து வீசுவலி கலாவலின் முரசு அதிர்ந்தன்னு இன்குரல் ஏற்றோடு நிறைசல நிவப்பின் கொன்மூமயங்கி இன்னிசை முரசின் சுடற்பூன் சேய் ஒன்னார்க்கு ஏந்திய இலங்கு இலை எஃகின் மின்மயங்கு அருவிய கல்மிசை பொழிந்தன என குறிப்பிடுகிறார். இவ்வாறு பொழிகின்ற மழையினால் இயற்கை மேலும் செழிப்படைகிறது. இத்தகைய இயற்கையோடு இணைந்த மனித வாழ்வினையே முதல் கரு உரிப்பொருள் என பிரித்து வகைப்படுத்தியுள்ளார் தொல்காப்பியர். நிலம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என மலை, காடு, பயல், கடல், மணல் என்ற இயற்கை முறையில் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலங்களை சார்ந்து உருவான இயற்கை பொருள்கள் அனைத்தும் கருப்பொருள் என சுட்டப்படுகின்றன. நிலம், பொழுது, கருப்பொருள் இணைந்த வாழ்வியலில் செயல்படும் மனிதனது செயல்பாடுகளே ஒழுக்கம் என்ற உரிப்பொருளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது சங்க இலக்கியம் முழுமையுமாக நீட்சிக் கொண்டிருக்கிறது. இயற்கையின் செழிப்பினை கூறுகின்ற கபிலர் பாறையில் சுனைநீர், அதில் மிளகு, மாங்கனி, பலாச்சுளையின் நீர், தேன் துளிகள் விழுந்து தெளிந்த தேரலாக மாறுகிறது. அதனை நீர் என கருதிய மயில் பருகி மயக்கத்தில் நடனம் ஆடுகிறது என்பதனை பழுமிளகு உக்க பாறை நெடுஞ்சுனை முழுமுதற் கொக்கின் தீங்கனி உதிர்ந்தன புள்ளரி பிரசமோடு ஈண்டி பலவின் நெகிழ்ந்து நரும்பழம் விளைந்த தேரல் நீர் செத்து அயின்ற தொகை என்று இயற்கையின் ஓவியத்தனை எழில் உரத்திட்டுகிறார். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்வில் மலர்கள் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. மனிதனுடைய அனைத்து நிகழ்விலும் மலர்கள் இடம்பெறுவது நாம் அனைவரும் அறிந்ததே. ஐவகை நிலங்களும் மலர்களின் பெயர்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. போருக்கு செல்பவர்களும் அந்தந்த சூழலுக்கான மலர்களாக வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, வாகை என்பனவற்றை சூடிய போருக்கு சென்றதனை நம் இலக்கண இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன. மலர்களிடமும் மரங்களிடமும் தன் ஆற்றாமை, வருத்தம், அன்பு முதலான உணர்வுகளை வெளிப்படுத்தி ஆறுதல் அடைந்தமையினை இளையோர் சூடார், பழையோர் கொய்யார், நல்யாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த

0: மேல் சாத்தன் மாய்ந்த பின்றை முல்லையும் புத்தையே ஒலையூர் நாட்டி என்ற புறநானூற்று பாடல் எடுத்து எம்புகிறது. அத்தகு மலர்களின் பெருக்கம் குறையும் போது தேனீக்கள் அழிந்து போகும். தேனீக்கள் இல்லாத நாடு இயற்கையை பாதுகாக்க தவறிய நாடாகும். நீர்வளமும் நிலவளமும் பெருகி இருந்ததனால் இயற்கையும் செழிப்பாக இருந்தது. காவிரி பொய்க்காது ஓடியதனை பட்டினப்பாலை வெள்ளி மீன் தன் வடதிசையிலிருந்து மாறி தென் திசைக்கு சென்றால் மழை பொழியாது. அப்படி நடந்தாலும் காவிரியின் வளம் எப்போதும் குறைவதில்லை என்கிறது. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும். இவ்வாறே வைகை என்னும் பொய்யா குலக்கொடி குறித்து மாங்குடி மருதனார் இயங்கு புனல் கொளித்த வென்றலை குவவு மணல் கான்பொழில் தழிய அடைக்கரைதோறும் தாதுசுல் கோங்கின் பூமலர்த்தாய் கோதையின் ஒழுகும் வெறுநீர் நல்வரல் அவிர் அரல் வையை துறைதோறும் பல்வேறு பூத்திரல் தண்டலை சுற்றி என்று அதன் வளத்தை கூறுகிறார். எனவே இயற்கையை பாதுகாப்போம், மனித சமுதாயத்தை நலம்பெறச் செய்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 6:15. அருளிசை பக்தி பாடல்கள் கேட்கும் நேரம் இது. துவக்கமாக எஸ். ஜானகி குரலில் பாடல்.

தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இந்த மூன்று நற்குணங்களுடன் அன்பும் சேர்ந்துவிட்டால் உலகமே சொர்க்கமாகிவிடும். அருளிசையின் அடுத்த பாடலாக தினேஷ் குரலில் பாடல்.

கேட்ட பாடல் தினேஷ் குரலில் ஒலித்தது. நாம் இன்று எப்படி இருக்கிறோம் என்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை தயார் செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடம்தான் உள்ளது. அடுத்த பாடல் ஹஜி எஸ் சையத் அலி குரலில்.

0: நீ தனிமையில் இருக்கும்போது உனக்கு என்னென்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். தொடரும் பாடல் மகாநதி சோபனா குரலில்.
1: நேயர்களே, இன்று

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நேர்களை விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். பட்டாணி பயிரில் ஃபுசேரியம் வாடல் நோய் நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். கார்மடிசம் 2 கிராம் கிலோவிற்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். காப்பராக்சி குளோரைடு 0.25%. 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் நனைத்து தெளிக்க வேண்டும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும். கேரட்டில் நூற்புடு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு 1 டன் வேப்ப முன்னாக்கு மண்ணில் இட வேண்டும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்ப முன்னாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியூரோ சிலியம் லிலாசினம் 5 கிலோ ஹெக்டருக்கு என்ற அளவில் இட வேண்டும். முட்டைக்கோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் வெட்டுப்புழுக்களை கட்டுப்படுத்த முதிர்ந்த அந்துப்பூச்சிகளை கவர கோடைக்காலத்தில் ஒளிப்பொறியை நிறுவ வேண்டும். தெளிப்பு நீர்ப்பாசன முறையை நிறுவி பகல் நேரத்தில் வயலுக்கு பாசனம் செய்யவும் இதன் மூலம் பறவைகள் அந்துப்பூச்சி புழுக்களை வேட்டையாடுவதற்கு ஏதுவாகவும் அவற்றை வெளிப்படுத்தலாம். தாக்கப்பட்ட கிழங்கில் பெரிய குழிகள் உண்டாகி நாளடைவில் கிழங்கு அழுகிவிடும். ட்ரைகோடெர்மா பாசிலஸ் மற்றும் மெட்டாரைசியம் போன்ற உயிர்பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி புழு கூட்டுப்புழு தாய்ப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். செடிகளை நட்ட 1 நாள் கழித்து மாலை நேரங்களில் அவற்றை கழுத்து பகுதியில் 1 லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் குளோர்பைரிஃபோஸ் அல்லது குயினல்ஃபோஸ் மருந்தை நன்கு ஊற்ற வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த 1 செடிக்கு ட்ரைகோடெர்மா அஸ்பரெல்லம் அல்லது பாசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 500 கிராம் ஆகியவற்றை இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இவற்றை இட வேண்டும். நேயர்களது வரை விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: எட்டில் கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்பிற்கு திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீர் சேமிப்பிற்கான திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய நீர்வள அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த நீர் தொடர்பான தேசிய அளவிலான துறைசார் உச்சிமாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். இதற்காக உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் திறன்மிக்க தீர்வுகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அதை விரிவுபடுத்தும் வகையில் உலகளவில் சிறந்த நடைமுறைகளை அறிமுகப்படுத்த கண்காட்சிகளையும் பயிலரங்குகளையும் நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். நகரமயமாக்கலால் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம், எதிர்கால நீர் தேவைகள் உள்ளிட்ட சவால்கள் குறித்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். உச்சிமாநாட்டின் மூலம் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் செயல் திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பில் மக்களின் பங்களிப்பு குறித்து வலியுறுத்திய பிரதமர் நீர் திருவிழா திட்டத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நீர்நிலைகளில் தூர்வாரும் பணியை வழக்கமான திட்டமாக மாற்றுவதற்கு ஏற்ற நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அணை பாதுகாப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் ஆண்டுதோறும் பருவமழைக்கு முன்பாக ஆயத்த பணிகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை பாடத்திட்டங்களை சேர்ப்பதன் மூலம் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில் நீர் மேலாண்மை மற்றும் அதன் நிர்வாகம் குறித்த திறனை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். சுத்திகரிக்கப்பட்ட நீரை வேளாண் மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளுக்கு உரிய முறையில் பயன்படுத்துவதன் வாயிலாக தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நெடுஞ்சாலைகள் தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர் சாலை விபத்துகள் அதிகரித்து வருவதாகவும் ஆண்டுதோறும் 180,000 பேர் இதன் மூலம் உயிரிழப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதை தவிர்ப்பதற்கு வாகன ஓட்டுநர்களின் திறனை மேம்படுத்தவும் பாதுகாப்பான முறையில் சாலையில் வாகனங்களை இயக்குவதற்கும் உரிய ஓட்டுநர் பயிற்சி மையங்களை அமைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஓட்டுநர்களின் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று திரு நிதின் கட்கரி வலியுறுத்தினார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை தாவைக்கு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை வரவேற்கும் அதேவேளையில் விவசாயிகளின் உயிர் நாடியான இவ்விவகாரத்தில் அரசின் மெத்தன போக்கு கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசிடம் உரிய நேரத்தில் பேசி முன்கூட்டியே தண்ணீரை பெற்றிருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். வாக்குறுதிகளின்படி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யவும் இடுபொருள் மானியங்கள் விவசாயிகளுக்கு உடனடியாக கிடைக்கவும் முதலமைச்சர் திரு விஜய் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப் பொருள் பழக்கம் இல்லாத சமூகத்தை உருவாக்கும் வகையில் செஞ்சிலுவை சங்கம் வாயிலாகவும் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக இந்த விழிப்புணர்வு நிகழ்வு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. அப்போது போதைப் பொருள் பயன்படுத்த மாட்டோம் என்று மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: போதை இல்லா சமுதாயத்தை உருவாக்க மத்திய மாநில அரசுகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக செஞ்சிலுவை சங்கம் மற்றும் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் சார்பில் சேலம், தருமபுரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட கல்லூரி மாணவ மாணவியருக்கான சிறப்பு நிகழ்வு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. 13 வயதில் பெற்றோரால் கைவிடப்படும் குழந்தைகள், குடும்பத்தினரின் அரவணைப்பு இல்லாத குழந்தைகள் எளிதாக போதை பழக்கத்திற்கு உள்ளாவதால் அவர்களை போதையின் பாதையிலிருந்து மீட்பதற்கு சமூகத்தின் அனைத்து அங்கத்தினரும் இணைந்து செயலாற்ற வேண்டும். போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டோம், போதை பழக்கம் உடையவர்களை நல்வழிப்படுத்துவோம் என்று 100 மாணவ மாணவியர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். போதையின் தீமையை குறிக்கும் ஓவியங்களையும் மாணவ மாணவியர் உருவாக்கினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச்செய்திகள். அமெரிக்காவுக்கு எதிரான மோதலில் புதிய அணுகுமுறை பயன்படுத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. பெல்ஜியம் பிரதமர் திரு பார்ட் டி வேவர் இந்தியாவில் 3 அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் 14 வயதுடைய வளரிளம் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. ஆந்திரப்பிரதேசத்தில் போலாவரம் இடது பிரதான கால்வாயிலிருந்து வடக்கு ஆந்திர பகுதிக்கு கோதாவரி நீரை முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு திறந்து வைத்தார். நடப்பு கல்வியாண்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் MD மருத்துவ பட்ட மேற்படிப்பு சேர்க்கைக்கான அவகாசம் இம்மாதம் 10 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் மகளிர் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரனுடன் இணைந்து ஒய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வம் ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட சமரச தீர்வு மையத்திலும் துணை சமரச தீர்வு மையங்களிலும் இம்மாதம் 30 வரை வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்திகள். துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற 2 அரையிறுதி ஆட்டத்தின் 4 மற்றும் இறுதி நாளான நேற்று 7 இழப்பிற்கு 256 ரன் என்ற முந்தைய நாள் ஸ்கோருடன் 2 இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய வடக்கு மண்டல அணி 297 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2 இன்னிங்ஸை தொடங்கிய தென்மண்டல அணி 3 இழப்பிற்கு 182 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் தென்மண்டல அணி 312 ரன்னும் வடக்கு மண்டல அணி 198 ரன்னும் எடுத்தனர். சென்னையில் வரும் 6 நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் தென்மண்டல் அணி கிழக்கு மண்டல அணியை எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8 தொடங்குகிறது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்பிற்கு திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிகளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: நேரம் 6:55.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி.
1: நீலகிரியில் ஆக்கிரமிப்பு தாவரங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி பி எம் சஹானா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்துட்டு இன்வேசிவ் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீலகிரியில் ஆக்கிரமிப்பு தாவரங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம புல்வெளிகளை அழித்த போது வெளிநாட்டு தாவரங்கள் உள்ளே வந்தன. அதாவது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நீலகிரி மாவட்டத்தில் அவங்க வந்துட்டு மரங்களை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை நமக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் நம்ம இப்போ ரீசன்ட் டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு இருக்க வேலை வந்துட்டு புல்வெளிகளை அழிச்சிட்டு இருக்கோம். நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம வந்துட்டு புல்வெளிகளை அழிக்கிறதுனால வெளிநாட்டு தாவரங்கள் வந்துட்டு உள்ளே வர்றதுக்கு ஆரம்ப காலமாக அமைக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன வெளிநாட்டு தாவரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா வேட்டில், காச் ப்ரூம், லான்டானா, காட்ஸ் இப்படி இந்த மாதிரியான தாவரங்கள் எல்லாம் வந்துட்டு நீலகிரி மாவட்டத்தில் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஆச்சரியமாக இருக்கு. இவை நமது தாவரங்கள் கிடையாது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வேட்டில், இந்த ஸ்காட்ச் ப்ரூம், லான்டானா, காட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நீலகிரி மாவட்டத்தில் இயற்கையாகவே வளரக்கூடிய தாவரங்கள் கிடையாது. இந்த தாவரங்கள் வளர்றதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புல்வெளிகளை அழிக்கிறது தான். இந்த தாவரங்கள் எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்து தான். ஓகேவா, இன்று அவை நமது புல்வெளிகளில் எவ்வளோ சதமான இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% இடத்தை இந்த தாவரங்கள் ஆக்கிரமிப்பு செய்து விட்டன. ஏற்கனவே இவை அதிக தண்ணீரை குடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கிட் புல்கள் அப்படின்னு சொல்லி நீலகிரி மாவட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆர்கிட் புல்கள் வளர்றதுக்கு இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல, தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்கிட் புல்வெளிகள் வளர தடையாக இருக்கிறது வந்துட்டு இந்த ஆக்கிரமிப்பு செடிகள் தான். இது மட்டும் இல்லாமல் காட்டு தீ ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமும் இந்த தாவரங்கள் தான். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வெயில் காலம் அதிகமாக இருக்குது, மழை நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ காட்டு தீ ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலநிலையில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த மாதிரி செடிகளை வந்துட்டு வளர்க்கறதுனால காட்டு தீ ஏற்படும். இதனால் விலங்குகளுக்கும் ஆபத்து, அது மட்டும் இல்லாமல் தொலைதூரம் வாழ்வாதாரம் வசிக்கின்ற மக்களுக்கும் இது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். இது போல தாவரங்களை வளர்க்க விடாம நம்ம வந்துட்டு அந்த தாவரங்களை அழிச்சிட்டு நீலகிரி மாவட்டத்துல இயற்கையா வளரக்கூடிய தாவரங்களை மென்மேலும் புதுசா வளர்க்க தொடங்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய இந்த ஆக்கிரமிப்பு தாவரங்கள் வந்துட்டு இல்லாம போயிடும் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு முக்கிய பங்களிப்பு வகிக்கலாம். இப்பவும் நம்ம அந்த எஃபர்ட் எடுக்கல அப்படின்னாக்கா நமக்கு இன்னுமே வறட்சியின் காலம் இருக்கக்கூடியதுனால இந்த பேரழிவு அப்படிங்கிறது நமக்கு நேரிடும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த ஆர்கிட் செடிகள் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே ரேர். இதை வளர்றதுக்கு நம்ம வந்துட்டு நம்மளால என்ன எஃபர்ட்ஸ் எடுக்க முடியுமோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். நீலகிரி மாவட்டத்தில் நம்மளுடைய கலெக்டரும் வந்துட்டு அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ட்ரைபல் பீப்புளும் ஆகட்டும், அவங்களும் அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பள்ளி கல்லூரிகளிலும் இந்த செடிகளை நடுவது, இந்த இயற்கை பேரழிவை தவிர்க்கிறதுக்கான எல்லா பங்களிப்பையுமே மக்கள் வந்துட்டு நம்ம ஒன்னா சேர்ந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த ஆர்கிடா வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த வெளிநாட்டு தாவரங்கள் எல்லாம் வந்துட்டு வளராம அதை வந்துட்டு அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.
1: நீலகிரியில் ஆக்கிரமிப்பு தாவரங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி

0: நேரம் இப்போது 7 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் எம் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
4: ஸோ அடுத்து கேட்குற பொதுவான கேள்வி, அதிகமாக கேட்கப்படுற ஒரு கேள்வினா சொல்லலாம், அதாவது எந்தெந்த நோய்க்கு ஹோமியோபதியில் நல்ல தீர்வு இருக்கு? இது நிறைய பேர் கேட்குற ஒரு பொதுவான கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு, மற்ற மருத்துவ முறைகளில் இல்லாத ஹோமியோபதியில் மட்டுமே நல்ல தீர்வு இருக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா என்ன? நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி நமக்கே எதிராக வேலை செய்கிறது தான் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், முடக்குவாதம் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சோரியாசிஸ், எஸ்எல்இ, அலோபீஷியா. அலோபீஷியா அப்படின்னா என்னன்னா, முடி கொட்டும் ஆனால் வந்து ஒரு பேட்ச் பேட்சாக ரவுண்ட் ரவுண்டாக வந்து முடி அங்கே மட்டும் இருக்காது. ஸோ இது வந்து அலோபீஷியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்க்கு ஹோமியோபதியில் நிரந்தர தீர்வு இருக்குது. ஈவன் உங்களுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் மெடிசனில் கூட ஆட்டோமியூன் டிசீஸ்க்கு தீர்வு கிடையாது. ஸோ அடுத்து டெவலப்மெண்டல் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ADHD, ஆட்டிசம், இந்த மாதிரி அந்த குழந்தை பருவம் அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் வரக்கூடிய நோய்கள். அடுத்து சைக்கியாட்ரிக் டிசீசஸ், இப்போ ஒரு ஆங்ஸைட்டி ஆகட்டும், டிப்ரெஷன் ஆகட்டும், சிசோஃப்ரினியா ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு மனம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு முழு தீர்வு, ஒரு நிரந்தர தீர்வு வந்து ஹோமியோபதியில் இருக்குது. அடுத்து லாங் ஸ்டாண்டிங் கண்டிஷன்ஸ், அதாவது ரொம்ப நாள்பட்ட ஒரு தொந்தரவு, ஒரு ஆஸ்துமா ஆகட்டும், இல்லை சைனஸ் பிரச்சனை, மைக்ரெயின், இல்லை ரெக்கரண்டாக வரக்கூடிய சில விஷயங்கள், அதாவது டான்சில்லாம் திரும்ப திரும்ப வீங்கும். அதே மாதிரி சிலருக்கு ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்னி கல் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள், இல்லை நாள்பட்ட தோல் வியாதிகள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹோமியோபதியில் நல்ல தீர்வு இருக்குது. அடுத்து பெண்கள் சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி மெனோபாஸ்னா மாதவிடாய் நிற்கிது இல்லையா, அந்த டைமில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதுக்கு நல்ல தீர்வு இருக்குது. அப்புறம் PMOS, அதாவது சிஸ்ட், ஓவரியில் சிஸ்ட் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நல்ல தீர்வு இருக்குது. ஸோ அதாவது ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்போ தைராய்டு ப்ராப்ளம் ஆகட்டும், ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு இருக்குது. குழந்தையின்மை, இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம், ஸோ அதுக்கு தீர்வு இருக்குது. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா லைஃப் ஸ்டைல் கண்டிஷன், ஒரு லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ், சுகர் ஆகட்டும், BP ஆகட்டும், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, இல்லை உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, ஸோ இது எல்லாத்துக்குமே நல்ல தீர்வு இருக்குது. ஈவன் இப்போ உங்களுக்கு ஒரு கேட்ராக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்குமே வந்து நம்மக்கிட்ட ஒரு ஐ ட்ராப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிசீசஸ் தான் யூஸ்வலாக ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் நல்ல ரிலீஃப் கிடைக்கிற டிசீசஸாக இருக்குது. அடுத்து கேட்கப்படுற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஹோமியோபதி அப்படின்றது நாள்பட்ட நோய்களுக்கு மட்டும்தானா, ஹோமியோபதி எப்பயுமே ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ணுமா இப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நோய்களுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுப்போம். இப்போ நோய்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு விதமான நோய்கள் இருக்குது, அதாவது அக்யூட் டிசீஸ், க்ரானிக் டிசீஸ் அப்படின்ற ரெண்டு விதமான நோய்கள் இருக்குது. அக்யூட் டிசீஸ் அப்படின்றது ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு தான் வந்து உங்களுக்கு இருக்கும், திடீர்னு வரும், ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஆகலாம், லைக் ஒரு கோவிட் வந்தது இல்லையா அது, இல்லை ஒரு டெங்கு, ஏதோ ஒரு ஃபீவர் வித் ஏதோ ஒரு சிம்டம்ஸோடு வருது, இதெல்லாம் ஷார்ட் டேர்ம். இல்லை ஒரு லூஸ் மோஷன்ஸ் ஆகுது, இல்லை ஒரு இருமல் சளி வருது, இதெல்லாம் ஷார்ட் டேர்முக்கு வருது. ஸோ இது வந்து அக்யூட் டிசீஸ்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நோய்களில் ஹோமியோபதி வேகமாகவே வேலை செய்யும். இப்போ சில பேஷண்ட்ஸ்லாம், இப்போ ஃபீவர் பேஷண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மருந்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் காலவிலே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும், அவ்வளோ வேகமாகவும் ஹோமியோபதி வேலை செய்யும்.
1: நலமுடன் வாழ.
3: இதுவரை ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் எம் டாலி

0: இன்றைய நிகழ்ச்சியில் தனிநபர் தகவல் பாதுகாப்பு குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள்.
1: நம்மளோட தகவல்களை பாதுகாக்க 10 வழிகள் இருக்கு. அது என்னன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை யூஸ் பண்றது. நம்மளோட எல்லாரோட அக்கௌண்ட்ஸ்க்கும் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஒரே பாஸ்வேர்ட் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா வேற வேற அக்கௌண்ட் இருந்தா எல்லா அக்கௌண்ட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் 2-factor authentication யூஸ் பண்றது. OTP அல்லது பின்ன யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கிறது, தெரியாத லிங்கை கிளிக் செய்யறது, ஆப் பெர்மிஷன்ஸை சரி பார்க்கறது, பப்ளிக் வைஃபை மூலமா ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்றதா இருந்தா ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது, தேவையில்லாத தகவல்களை இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணாதது, சாஃப்ட்வேர் அப்டேட் அப்பப்ப செஞ்சுக்கிட்டா நல்லது, முக்கியமான இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸை எங்கேயுமே அப்லோட் பண்ணாம இருக்கிறது நல்லது. இந்த டிஜிட்டல் ஆவணத்தை நம்மளுக்கு அனுப்புறவங்க உண்மையானவரா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், எப்படி நம்ம நம்பி நம்மளோட சிக்னேச்சரை போடுறது அப்படின்ற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் சட்ட பாதுகாப்பு இருக்கான்றது கண்டிப்பா இருக்கு. இப்பெல்லாம் நம்ம வந்து கையில காசு எடுத்துட்டு போறதில்ல. எப்பவுமே நம்ம வந்து நம்மளோட காசை பேங்க்லயோ இல்ல ஆன்லைன் மூலமா தான் நம்ம டிரான்ஸ்பர் பண்றோம். ஒரு சின்ன டீ கடைக்கு போனா கூட நம்ம வந்து அங்க டீ குடிச்சிட்டு கியூஆர் கோட் மூலமா ஸ்கேன் பண்ணி தான் நம்மளோட பணத்தை அனுப்புறோம். இப்பெல்லாம் நம்மளுக்கான முக்கியமான க்வெஸ்சன் இங்க என்னன்னா, ஆன்லைன்ல நம்ம பணம் அனுப்பும் போது அதுக்கான டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எங்கேயாவது இருக்குமான்னு. கண்டிப்பா இருக்கும். டிஜிட்டல் உலகத்துல நம்மளோட ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நோட் பண்ணப்படுது. அதை வந்து நம்ம எவிடென்ஸாவும், நம்ம ஃபியூச்சர்ல ஏதாவது நம்மளுக்கு தொந்தரவு ஏற்பட்டா அதை எவிடென்ஸாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு, நீங்க யூபிஐ மூலமா பணம் அனுப்புற நபரா இருந்தாலோ, இல்ல ஆன்லைன் பொருட்களை வாங்குறவங்க இருந்தாலோ, இல்ல இமெயில் மூலமா உங்களோட கான்ட்ராக்ட்ஸ் அனுப்புறவங்களா இருந்தாலும் இந்த சட்டம் உங்களுக்கும் தேவையானதுதான். பாக்கலாம், மின்னணு ஆவணங்கள் சட்ட அங்கீகாரம் பெற்றது அப்படின்னா எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ், அது வந்து லீகலா ரெக்கக்னைஸ் பண்ணிருக்காங்கன்றத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு ஆவணம் அப்படின்னாலே அது காகித வடிவுல மட்டும்தான் இருக்கும். ஆனா இப்ப இமெயில் மூலமா நம்ம கான்ட்ராக்ட்ஸ், நம்மளோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இமெயில் மூலமா நம்ம அனுப்புறோம். அதனால இப்போ இமெயில் ஆவணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் கையொப்பம் அப்படின்னா டிஜிட்டல் சிக்னேச்சர். நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம நேர்ல போய் ஒரு டாக்குமெண்ட்டை படிச்சு பார்த்து அதுக்கப்புறம்தான் நம்மளோட சைனை அது மேல போடுவோம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல, இப்போ ஆன்லைன் மூலமா நம்ம இமெயில் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் நம்ம வெளிநாட்டுக்கோ எங்க வேணா அனுப்பலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர்ன்ற ஒரு பாதுகாப்பான முறையை யூஸ் பண்றோம் நம்மளோட எல்லா சிக்னேச்சர்ஸ்க்காகவும். ஆன்லைன் வர்த்தக பாதுகாப்பு அப்படின்னா, இப்ப நம்ம அமேசான், பிளிப்கார்ட் அந்த மாதிரி தளங்களை பொருள் வாங்குறதுக்கோ இல்ல நம்மளோட வீட்டுல இருக்கிற கிராசரிஸ் வாங்குறதுக்கோ யூஸ் பண்றோம். ஆனா இது மூலமா எல்லாம் நம்மளால நம்ம எப்படி நம்பி வாங்குறது அப்படின்றத ஒரு கேள்வி இருக்கு. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனமா பாத்துக்கிட்டா டிஜிட்டல் உலகத்துல நம்ம வந்து எச்சரிக்கையோட இருக்கலாம்.
2: சட்டம் அறிவோம்.
0: இதுவரை தனிநபர் தகவல் பாதுகாப்பு குறித்து பயனுள்ள தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள்.
3: இத்துடன் காலை கதி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
4: ஜி பூம்பா.
5: ஹாய் ஜி பூம்பா, வாட் ஆ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
4: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
5: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
4: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
6: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
5: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
4: அது நன்றாக இருந்ததா?
5: அதே மாதிரி 90s please.
4: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
7: ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில்
5: ஜிபும்பா, அப்படியே 2K songs கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
4: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
5: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்.
2: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பாட் டி வீவரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றுக்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் பாகல்பூர், சமஸ்திபூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பாட் டி வீவரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். பிராந்தியம் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். இந்தியாவில் 3 நாள் அரசுமுறைப் பயணமாக பெல்ஜியம் பிரதமர் நேற்றிரவு புதுதில்லி வந்தடைந்தார். அவருடன் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு தியோ பிராங்கனும் வருகை தந்துள்ளார். இப்பயணத்தின்போது இந்திய தொழில்துறை வர்த்தக கூட்டமைப்பின் கூட்டத்திலும் பெல்ஜியம் பிரதமர் உரையாற்ற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றுக்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றியபோது அவர் இதனை தெரிவித்தார். பட்டமளிப்பு விழா என்பது வெறும் கொண்டாட்டத்திற்கான தருணம் மட்டுமின்றி பொறுப்புணர்வுக்கான தருணம் என்றும் அவர் கூறினார். ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் வளர்ச்சி சத்தீஸ்கரில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டார். அம்மாநிலம் கடந்த கால சூழல்களிலிருந்து விடுபட்டு தற்போது முன்னேற்றம் அடைந்து வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் 14 வயதுடைய வளரிடம் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. இம்முகாம் இம்மாதம் 17ஆம் தேதி வரை மாநிலத்தில் உள்ள 75 மாவட்டங்களிலும் நடைபெறவுள்ளது. சுமார் 10 லட்சம் 14 வயதுடைய வளரிளம் பெண்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே தகுதியுடையவர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு லக்னோ முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் என் பி சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. போதேகோஷி ஆற்றின் அருகே உள்ள சுரங்கங்களிலும் நிலத்தடி மின் நிலையங்களிலும் சிக்கியிருப்பவர்களை கண்டறிய மீட்புக் குழுவினர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேபாள ராணுவத்தினர் உட்பட கூட்டு பாதுகாப்பு படையினர் இதுவரை சுமார் 12,000 பேரை மீட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகளில் 21,000 மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். அங்குள்ள நீர்மின் நிலைய பகுதிகளில் மீட்புப் பணிகளில் இந்தியா, சீனா, தென்கொரியாவைச் சேர்ந்த நிபுணர்கள் ஈடுபட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
3: நகர்மயமாக்கலால் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம், எதிர்கால நீர்த்தேவைகள் உள்ளிட்ட சவால்கள் குறித்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய நீர்வள அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த நீர் தொடர்பான தேசிய அளவிலான துறைசார் உச்சிமாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். உச்சிமாநாட்டின் மூலம் பெறப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் செயல் திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பில் மக்களின் பங்களிப்பு குறித்து வலியுறுத்திய பிரதமர் நீர் திருவிழா திட்டத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நீர்நிலைகளில் தூர்வாரும் பணியை வழக்கமான திட்டமாக மாற்றுவதற்கு ஏற்ற நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அணை பாதுகாப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் ஆண்டுதோறும் பருவமழைக்கு முன்பாக ஆயத்தப் பணிகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை பாடத்திட்டங்களில் சேர்ப்பதன் மூலம் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துடன் பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில் நீர் மேலாண்மை மற்றும் அதன் நிர்வாகம் குறித்த திறனை வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். சுத்திகரிக்கப்பட்ட நீரை வேளாண் மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளுக்கு உரிய முறையில் பயன்படுத்துவதன் வாயிலாக தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பிற்கு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதற்காக உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் திறன்மிக்க தீர்வுகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதை விரிவுபடுத்தும் வகையில் உலக அளவில் சிறந்த நடைமுறைகளை அறிமுகப்படுத்த கண்காட்சிகளையும் பயிலரங்குகளையும் நடத்த வேண்டும் என்று திரு நரேந்திரமோடி கூறினார். பீகாரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சோன் ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் பீகாரின் வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு பகுதிகள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளன. கங்கை ஆற்றிலிருந்து வெளியேறிய வெள்ளநீர் பாகல்பூர், சமஸ்திபூர், பாட்னா, ககாரியா, பக்சார், பூஜ்பூர், வைஷாலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளை சூழ்ந்துள்ளது. இதற்கிடையே பாட்னாவில் உள்ள அனைத்து முக்கிய படித்துறைகளிலும் கங்கை ஆற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மனேர், திகா படித்துறை, காந்தி படித்துறை மற்றும் ஹதிதா ஆகிய பகுதிகளில் நீர்மட்டம் அபாய எல்லையை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். யுக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் அமைதி ஒப்பந்தத்திற்கான முயற்சியில் ரஷ்யா ஈடுபட்டால் தாம் அந்நாட்டு அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா, யுக்ரைன் ஆகிய இரு நாடுகளுடனும் நல்லுறவை கடைபிடிக்க அமெரிக்கா விரும்புவதாக அவர் கூறியுள்ளார். இவை வர்த்தகத்திற்கு நன்மை ஏற்படுத்தும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு 7:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வல் தேவ் சீனாவின் ஜி கியூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் சீன இணையை வென்றது. மகளிர் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடைபெறும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. இப்போட்டி இலங்கையில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் அங்கு நிலவும் நிர்வாக விவகாரங்கள் காரணமாக போட்டி இந்தியாவுக்கு மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மும்பை மற்றும் வதோதராவில் நடைபெறவுள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தின் 4வது மற்றும் இறுதி நாளான நேற்று 7 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் என்ற முந்தைய நாள் ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய வடக்கு மண்டல் அணி 297 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய தென்மண்டல் அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் தென்மண்டல் அணி 312 ரன்னும் வடக்கு மண்டல் அணி 198 ரன்னும் எடுத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பாட் டி வீபரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் பாகல்பூர், சமஸ்திபூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேரம் 7:25. நேர்கள் கேட்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நெல்கிரீஸ். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ராஜி. குட் மார்னிங் நெல்கிரீஸ் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் உங்களுக்காக. அந்த வரிசையில் இன்றைய புதிய முக்கியமான நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு தகவல், முதல் தகவலாக உங்களுக்காக தியானம் மற்றும் ஞாபக மறதிக்கு இடையே உள்ள தொடர்பு குறித்த ஒரு தகவல். தியானத்துக்கும் ஞாபக மறதிக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. தினமும் 10 நிமிஷம் தியானம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா மனநலத்துக்கு மட்டுமல்ல ஞாபக மறதிக்கும் அது தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாபக மறதி பிரச்சனையை சரி செய்யறதுக்கு தியானம் வந்து மிகவும் உறுதுணையாக இருக்குது. குறிப்பாக நினைவுத்திறனையும் மனநிலையையும் சரி செய்யவும் மேம்படுத்தவும் தியானம் வந்து உதவி செய்யுது. நினைவாற்றல் திறனை அதிகரிக்க உதவும் உணவுகளாக ப்ரக்கோலி, அக்ரூட் பருப்புகள், பூசணி விதைகள், மீன் இதெல்லாத்தையும் உணவில் சேர்த்துக்கிட்டாலும் ஞாபக மறதி பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். இந்த தகவலோடு பாடல் உங்களுக்காக பிகில் திரைப்படத்திலிருந்து ஸ்டேடியோன். இது ODFM 101.8 Good morning, Nilgiris.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நெல் கிரேஸ். குட் மார்னிங் நெல் கிரேஸின் அடுத்த தகவலாக, மன்னர்கள் ஆட்சி காலத்தின் போது கட்டப்பட்ட கோட்டைகள், அரண்மனைகள் இதெல்லாத்தையும் நாம இன்னைக்கு வரைக்கும் பிரமிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நினைவு சின்னங்களா பேணி பாதுகாத்துட்டு வரோம். அது பொதுமக்கள் பார்வைக்கு சுற்றுலா தலங்களா மாறிட்டு வருது. அந்த கோட்டைகள், அரண்மனைகள் இதெல்லாமே பொதுமக்கள் பார்வையிடும் சுற்றுலா தலங்களா மாறிட்டு வர இந்த காலத்துல, அதற்கு விதிவிலக்கா ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு கோட்டை. இந்த கோட்டைக்குள்ள சுமார் 4000 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உலக அளவில் மக்கள் வாழ்ற மிக சில கோட்டைகளுள்ள இது ஒன்றாக இந்த கோட்டையும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாடலா விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து.

கானமயில் பத்தின ஒரு தகவல். கானக்குயில் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், இது கானமயில் அப்படிங்கிற ஒரு பறவை பத்தின தகவல். இந்திய துணை கண்டத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு பறவை இனம் தாங்க இந்த கானமயில். இந்த பறவை வறண்ட புதர் பகுதிகளில் அதிக அளவு காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்பதற்கு நெருப்பு கோழிகளை போலவே இருக்குமா இந்த பறவை. இந்த பறவை பூச்சிகள், வண்டுகள், பள்ளிகள், சிறிய வகை கொறித்துண்ணிகள் இதெல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுமா. அதோட நிலத்துல சிறிய குழிகள் அமைச்சு அதுல கூடு கட்டுற பழக்கம் இந்த பறவைக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தகவலோட அடுத்த பாடல் சர்க்கார் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக. ஸ்டே டியூன்ட்.

0: 101.8 இது
1: குட் மார்னிங் நெல்கிரி.
2: என்னமா கேள சத்தம்
3: பேசிட்டு இருக்க மாமா?
4: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4வது பருவம்.

தான் கூறியதை காதில் வாங்கிக் கொள்ளாதது போல் எதிரி இரண்டாவது முறையாகவும் அதை சொல்லும்படி தன்னை அழுத்தி கேட்கவே பெருநிதிச் செல்வருக்கு கலக்கம் ஏற்பட்டது. இதை எதிராளி நம்புவானோ மாட்டானோ என்று தானே பயந்தபடி சொல்கிற வார்த்தைகளை எதிராளியே இன்னொரு முறை சொல்லும்படி திரும்பி கேட்டுவிட்டால் பொய்யை படைத்து சொல்லியவனுக்கே தான் படைத்த பொய்யில் நம்பிக்கையும் பற்றும் குன்றி போய்விடுகிறது. இயல்பாக ஏற்படாமல் போலியாக ஏற்படுத்திக் கொண்ட ஆத்திரத்தினால் செல்வம் செல்வம் என்று நீ பரந்த பேராசை தீரும்படி உனக்கு வேண்டியதை இங்கிருந்து வாரிக் கொண்டு போகலாமே என்று பொருளையும் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் பேசிவிட்டாலும் அதே பேச்சையே இன்னும் ஒருமுறை பேசும்படி நகைவிழம்பர் கேட்டபோது பழைய கொதிப்போடும் பழைய வேகத்தோடும் பேச வரவில்லை. ஏதோ பேசினோம் என்று பேர் செய்வது போல பேசினார் அவர். இங்கிருந்து உங்களுக்கு வேண்டியதை வாரிக்கொண்டு போகலாம் என்று சொன்னேன். வேண்டியதை என்றால் எதை வேண்டுமானாலும் வாரிக்கொண்டு போகலாம் என்று சொல்கிறேன். இன்னும் ஒருமுறை நன்றாக சிந்தித்துவிட்டு அப்புறம் சொல்லுங்கள். எதை வேண்டுமானாலும் என்று நீங்கள் சொல்லுகிற போது அதில் எல்லாமே அடங்கிவிடுகிறது. ஒன்றும் மீதமில்லை. நீ நஞ்சினும் கொடிய வஞ்சக அரக்கன். எதையும் மீதம் வைக்க மாட்டாய் என்று உணர்ந்துதான் அப்படி சொல்கிறேன். உணர்ந்துதானே அப்படி சொல்கிறீர்கள்? நன்றி ஐயா, நன்றி. நான் இப்போது இங்கிருந்து எனக்கு வேண்டிய மிக முக்கியமானதொரு பொருளை தான் வாரிக்கொண்டு போக எண்ணுகிறேன். அந்த முக்கியமான பொருள் இங்கே குவிந்திருக்கிற செல்வங்களை விட பெரியது. அதாவது, நான் வாரிக்கொண்டு போக வேண்டிய பொருள் இதோ இங்கேதான் இருக்கிறது என்று உள்ளடங்கிய கொதிப்போடு சொல்லிக்கொண்டே வந்த நகை விழம்பர் குபீரென்று எரிமலையாய் சீறி பாய்ந்து பெருநிதிச் செல்வரின் நெஞ்சுக்குழியில் கையை மடக்கி வைத்து அழுத்தினார். நெஞ்சுக்குழியில் பாறாங்கல்லை தூக்கி வைத்ததைப் போல பாரம் நிறைந்ததாய் இருந்தது அந்த கை. நான் வாரிக்கொண்டு போக வேண்டிய பொருள் இதோ

இங்கே இருக்கிறது. இந்த வார்த்தைகளை மீண்டும் நகைவேழம்பர் கூறிய போது உலகம் அழிகிற ஊழியன் கடைசி குரல் போல் அவை பயங்கரமாய் ஒலித்தன. பெருநிதிச் செல்வரின் நெஞ்சு வெடித்து சிதறி விடுவதற்கு துடிப்பது போல் அவ்வளவு பரபரப்போடு அடித்துக் கொண்டது. இதோ புடைத்தும் தணிந்தும் இந்த இடத்தில் மூச்சுவிட்டு துடிக்கிறதே! இந்த உயிரை முதலில் இங்கிருந்து நான் வாரிக்கொண்டு போக வேண்டும். காற்று சீறி கடல் பொங்குகிற ஊழிக்காலத்தின் கொடுமையை நினைவூட்டுகிற சீரழிவின் சொல்லுருவமாய் இந்த வார்த்தைகள் மறுபடியும் நகைவேழம்பருடைய நாவிலிருந்து ஒலித்தன. இப்போது அவருடைய குரல் ஒலி முன்னை காட்டிலும் உரத்திருந்தது. சொற்கள் தடுமாறி உடைந்த குரலில் அவருக்கு மறுமொழி கூறினார் பெருநிதிச் செல்வர். என்னிடமிருந்து நீ எடுத்துக்கொண்டு போக வேண்டிய பொருள் இதுதான் என்று உன் மனதில் உறுதி செய்து கொண்டு விட்டாயானால் உன்னை நான் மறுக்கவில்லை. இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் இந்த உடம்பிற்குள்ளிருந்து இது வாழ்வதற்கு காரணமாயிருக்கிற விலைமதிப்பற்ற உயிர் பொருளை கொள்ளை கொண்டு போகிறவன் நீயாகத்தான் இருப்பாய் என்று எனக்கு தெரியும். இது நான் எதிர்பார்த்ததுதான். அப்படியானால் மிகவும் நல்லதாய்ப்போயிற்று. இதை நாம் இன்னாரிடம் இழந்து விடுவோம் என்று எதிர்பார்த்து முன்பே இழப்பதற்கு ஆயத்தமாகிவிட்ட பொருளை இழப்பது வேதனைக்குரியதாக இருக்காது. பேசு, நன்றாக பேசு. உனக்கு தோன்றியது எல்லாம் பேசு. இந்த மாளிகையின் செல்ல பிள்ளையாக வளர்ந்து வளர்ந்து நான் உனக்கு அளித்த சோற்று செருக்கு எல்லாம் தீரும் மட்டும் பேசிக்கொண்டிரு. இப்போது என் நெஞ்சை அழுத்தி கொண்டு நிற்கிறாயே, இந்த முரட்டு கையில் ஓடுகிற வலிமை இதே பெருமாளிகையில் தின்று கொழுத்த வலிமை என்பதை நீ மறந்து போயிருக்கலாம். ஆனால் நான் மறந்து விடுவதற்கு இயலாது. உலகத்தில் உதவிகளை பெற்றவர்கள் நன்றி மறந்து போய்விடும் கொடியவர்களாயிருக்கலாம். ஆனால் உதவி செய்தவர்கள் அப்படி செய்தோம் என்பதை மறந்துவிட முடியாது. இருக்கலாம், ஆனால் நன்றி பாராட்டுவதும் பழைய உதவிகளை எண்ணிக்கொண்டு புதிய கெடுதல்களுக்கு அடிமைப்படுவதும் கோழைகள் செய்ய வேண்டிய காரியங்கள். உதவியும் பயனும் தந்தவர்களை கொலை செய்ய வேண்டியதுதான் வீரன் செய்யும் காரியங்கள் போலிருக்கிறது. உங்கள் மனதை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வியை என்னிடம் எதற்காக கேட்கிறீர்களோ தெரியவில்லை. பல முறை நீங்கள் அந்த காரியத்தை செய்திருக்கிறீர்கள். ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் போது அது வீரதீர சாதனையாகி விடுகிறது. அதே காரியத்தை நானும் செய்ய முன்வந்தால் அப்போது மட்டும் அதை கோழைத்தனம் என்கிறீர்களே, ஏன்? ஏழையின் திறமையை மட்டும் ஏன் இருட்டில் வைத்து ஓவியமாக்குகிறீர்கள்? இந்த கேள்விக்கு பெருநிதிச் செல்வர் மறுமொழி கூறவில்லை. நகைவேழம்பரும் தமது பிடியை விடவில்லை. இருவருக்கும் இடையே அச்சமூட்டத்தக்க மௌனம் நிலவிய அந்த நேரத்தில் நிலவரைக்குள்ளே இறங்கும் படிகளில் சிலம்பொலியும் வளைகளின் ஒலியும் மெல்ல கிளர்ந்து ஒலிக்கும்படி யாரோ நடந்து இறங்கி வருகிற ஒலி கேட்கவே நகைவேழம்பர் பெருநிதிச் செல்வரை தம்முடைய முரட்டுப் பிடியிலிருந்து விடுதலை செய்துவிட்டு திரும்பினார். வருவது யார் என்று அறிந்து கொள்ளும் ஆவலில் பெருநிதிச் செல்வரின் கண்களும் படி இறங்குகிற பகுதியில் திரும்பின. வானவெள்ளி மெல்ல அடிமேல் அடி வைத்து படியிறங்கி வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பின் அவளுடைய அன்னையும் பெருமாளிகை பணிப்பெண்கள் இருவருமாக நான்கு பெண்கள் நிலவரைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்ன காரியத்துக்காக அப்போது அங்கே இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் தனக்கு ஒரு விதத்தில் மிகவும் அருமையான பயனை விளைவிக்கத்தக்கதாக அவர்களுடைய குறுக்கீடு அமைவதை எண்ணி எண்ணி வியந்தார் பெருநிதிச் செல்வர். அவர் வியந்து பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த நிகழ்ச்சியில் அவரை முற்றிலும் கைவிட்டு விடுகிறார் போல் ஒரு மாறுதல் நிகழ்ந்துவிட இருந்தது. நிலவரைக்குள் நின்று கொண்டிருந்த நகைவேழம்பரையும் அவரையும் பார்த்துவிட்டு இப்போது இங்கு நுழைய வேண்டாம் என்று குறிப்போடு திரும்புகிற எண்ணத்துடன் அந்த பெண்கள் தயங்கி மேலே மீண்டும் போக இருந்தபோது பெருநிதிச் செல்வரே முந்திக் கொண்டார். வானவெள்ளி, நீயும் உன் அன்னையும் ஏன் அங்கேயே நின்று விட்டீர்கள்? நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோமே என்பதற்காக நீங்கள் தயங்கி திரும்ப வேண்டியது இல்லை. உங்களுக்கு ஏதாவது மாலையில் கோர்ப்பதற்கு முத்துக்கள் வேண்டியிருக்கும் என்று நினைக்கிறேன். வாருங்கள், உங்களுக்கு வேண்டிய முத்துக்களை பொறுக்கிக் கொள்ளலாம். நகைவேழம்பர் வேறு துணை இருக்கிறார். முத்துக்களை பொறுக்கி தேர்ந்தெடுப்பதில் இணையற்ற திறமை உடையவரை பக்கத்தில் வைத்துக் கொண்டே யாராவது அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று திரும்பி போவார்களா? வேண்டிய முத்துக்களை தேர்ந்தெடுக்கலாம், வாருங்கள் என்று நிறைந்த உற்சாகத்தை வரவழைத்துக் கொண்டு அவர்களை அழைத்தார். அவர்கள் இறங்கி வந்தார்கள். நகைவேழம்பரே, எங்கே உங்களுடைய திறமையை காட்டுங்கள் பார்க்கலாம். இவர்களுக்கு ஒளியில் சிறந்த நல்ல முத்துக்கள் வேண்டும் என்று பெருநிதிச் செல்வர் அவரை முதுகில் தட்டி கொடுத்த போது அவருக்கு உள்ளே சினம் கொதித்தாலும் வெளிப்படையாக விட்டுக் கொடுக்க முடியவில்லை. முத்துக்களை தேர்ந்தெடுப்பதற்காக குவியலுக்கு அருகே அவர் அமர்ந்து குனிந்தார். அந்த பெண்களும் அருகில் வந்து அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அரை நாழிகைக்கு பின் அவர்களுக்கு வேண்டிய முத்துக்களை பொறுக்கி அனுப்பிவிட்டு பெருநிதிச் செல்வர் நிலவரையில் நின்றிருந்த தூணருகே அடக்க முடியாத ஆத்திரத்தோடு நகைவேழம்பர் திரும்பி பார்த்தபோது அங்கே அந்த தூண்தான் நின்றது. அதன் அருகே நின்றவரை காணவில்லை.
வஞ்சக எண்ணத்தோடு அவர் தூணின் மறுபுறம் ஒளிந்திருக்கலாமோ என்று கைகளை ஓங்கிக் கொண்டு தூணின் பின்புறம் பாய்ந்தார் நகைவேழம்பர். தன்னால் ஆத்திரத்தோடு தேடப்பட்டவர் அப்போது அந்த நிலவரையில் எல்லையிலிருந்தே தப்பிப்போய்விட்டார் என்று நகைவேழம்பருக்கு தீர்மானமாக தெரிந்தபோது தலைபோகிற வேகத்தோடு பதறி பறந்து நிலவரையிலிருந்து வெளியேறும் படிகளில் தாவி ஏறினார் அவர். கடைசி படிக்கு அப்பால் கனமான இரும்பு கதவு அடைக்கப்பட்டு அது அடைக்கப்பட்டதனால் அந்த இடத்தில் இருளும் கனத்திருந்தது. தாம் ஏமாற்றப்பட்டதை அவர் உணர்ந்தார். அதற்கு அப்பால் அவர் செல்ல வேண்டிய வழி மூடப்பட்டு இருண்டு போயிருந்தது.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா. பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: குட் மார்னிங். எல்கிரேஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக
1: ஞான அமுதம். வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கடவுளை கண்டதுண்டா என்ற மகத்தான வினாவை சுமந்து கொண்டு நரேந்திரன் தட்சிணேஸ்வரத்துக்கு புறப்பட்டான். தட்சிணேஸ்வரத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணர் வசித்து வந்த அறைக்குள் பிரவேசித்தான் நரேந்திரன். இவர் ஆசாரிய புருஷர்தானா என்று சோதிக்க விரும்பிய நரேந்திரன், இவ்வளவு நாளும் கனன்று கொண்டிருந்த மகத்தான வினாவை இவரிடம் கேட்டு பார்த்து விடுவது என்ற எண்ணத்துடன் அவருக்கு சமீபமாக நகர்ந்தான். ஆகா, அந்த கேள்வியை எத்தனை பேரிடம் கேட்டாயிற்று! யாருமே விடை சொல்லாமல் அவனுள் எழுந்த தீயை மேலும் மேலும் மூண்டெடத்தான் செய்திருக்கிறார்கள். மகாசாய, தாங்கள் கடவுளை கண்டதுண்டா? கேட்டே விட்டான் நரேந்திரன். தன் வினாவை பட்டு போன்ற குரலில் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் விடை பகர்ந்தார். கண்டிருக்கிறேன் பிள்ளாய், கண்டிருக்கிறேன். இதோ உன்னை என் கண்முன்னே காண்கிறேன் அல்லவா, இதே போல அவனையும் கண்டிருக்கிறேன். இல்லை, இதுபோல இல்லை, உன்னை நான் காண்பதை விட இன்னமும் தெளிவாக, இன்னமும் அடர்த்தியான உணர்வுடன் அவனை கண்டிருக்கிறேன், காண்கிறேன். கடவுளை கண்டுவிட்டோம் என்ற பெருமிதம் அந்த வார்த்தைகளில் துணிக்கவில்லை. அன்புருவான ஆண்டவனின் அன்பை உணர்ந்த குளுமைதான் அந்த சொற்களில் நிரம்பியிருந்தது. கனன்றெழுந்த நரேந்திரனை தணிவிக்கும் குரலில் அவர் மேலும் சொன்னார், நான் காண்பது மட்டுமன்று கடவுளை யாரும் காணலாம், பரம்பொருளை யாருமே அனுபவிக்கலாம். நான் உன்னோடு உரையாடுவது போல அவனுடன் பேசலாம், ஆனால் அதற்கு யார் முயற்சி மேற்கொள்ளுகிறார்கள்? மனைவி மக்களுக்காகவும் சொத்து சுகங்களுக்காகவும் கண்ணீர் பெருக்குகிறார்கள். ஆண்டவனுக்காக அழுபவர் யார் இருக்கிறார்கள்? அவனுக்காக ஒருவன் அந்தரங்க சுத்தியுடன் கதறி அழுவதால் நிச்சயமாக அவர் தரிசனம் தருவார். இந்த சந்திப்பை பற்றி நரேந்திரன் என்ன எண்ணினான் என்பதை சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார். அவருடைய பேச்சு உடனேயே என் உள்ளத்தில் உண்மையென பதிந்தது. கடவுளை கண்டிருக்கிறேன் என்ற தீரத்துடன் சொல்லக்கூடிய ஒருவரை உலகம் நாம் அனுபவிப்பதை விட அனந்தமான மடங்கு ஆழ்ந்த உணர்வுடன் அனுபவிக்க வேண்டிய உண்மை என்று கூறும் ஒருவரை கண்டுவிட்டோம் என்ற எண்ணம் ஏற்பட்டது. இந்த விஷயங்கள் அவருடைய உதட்டிலிருந்து வெளியாகும் போது சாதாரணமானதொரு சமய பிரச்சாரகரைப் போல அவர் பேசவில்லை. தம்முடைய மெய்யான உணர்வுகளின் அடி ஆழத்திலிருந்தே அவர் பேசுகிறார் என்று உணர்ந்தேன். இரண்டாம் முறை சென்றபோது பரமஹம்சர் விரும்பியபடி தனியாகவே சென்றான் நரேந்திரன். நேராக ஸ்ரீராமகிருஷ்ணரின் அறைக்கு சென்றான். தாம் சயனிக்கும் மெத்தையை அடுத்து போடப்பட்ட சிறிய மெத்தையில் அவர் சென்று அமர்ந்தார். எப்போதுமே அதில் அமர்வதுதான் அவரது வழக்கம். நரேந்திரனை கண்டவுடன் அவனை அன்பாக அழைத்து அவர் தமக்கு அருகிலேயே மெத்தையில் அமரச் செய்தார். அடுத்த கணம் அவரது உணர்வுகள் ஓங்கி எழுந்தன. நரேந்திரன் மீது பதிந்த நோக்குடன் எதையோ முணுமுணுத்தவாறு அவனை நெருங்கினார். தமது வலது பாதத்தை நரேந்திரன் உடலில் பதித்தார். உடனே ஒரு மகத்தான விந்தை நிகழ்ந்தது. நரேந்திரனுடைய உள்ளத்தில் ஒரு கிளுகிழுப்பு, ஒரு குறுகுறுப்பு ஏற்பட்டது. கண்முன் தெரிந்த சுவர்களும் அந்த சுவர்களுக்கு உட்பட்டிருந்த சகலமான பொருட்களும் சுழன்று சூன்யமாக கரைந்தன. சுவர்களுக்கு அப்பாற்பட்ட தோட்டமும் கங்கையும் வானமும் சுழன்று சூன்யமாய்க் கரைந்தன. அவைகளுடன் நரேந்திரனும் அந்த மகா சூன்யத்தில் கரையத் தொடங்கினான். கங்கையை தொடும் வானும் எல்லாமே சுழன்று சூன்யமாக கரைந்தன. அவைகளுடன் நரேந்திரனுமே அந்த மகா சூன்யத்தில் கரையத் தொடங்கினான். பயந்து போன நரேந்திரன், ஐயா, என்னை என்ன செய்கிறீர்கள்? எனக்கு வீடு வாசல் உண்டு, பெற்றோரும் உற்றாரும் உண்டு என்று கூவினான். பரமஹம்சர் பேரன்பு கொண்டு சிரித்தார். அவனது மார்பை தட்டி கொடுத்தபடி, சரி, இது முடிந்து போகட்டும், உரிய காலத்தில் தானே எல்லாம் நடக்கும் என்றார். இந்த சம்பவத்தை பிற்காலத்தில் விவரித்த விவேகானந்தர் கூறினார், நான் இந்த நிகழ்ச்சியை விவரிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆயிற்றோ அதற்குள்ளாகவே இத்தனையும் நடந்தேறிவிட்டது. அவ்வளவு குறுகிய காலத்தில் நடைபெற்றாலும் அது என் அறிவை ஒரு புரட்டு புரட்டிவிட்டது. இதற்கென்ன அர்த்தம் என்று நான் ஆச்சரியத்துடன் எண்ணலானேன். இத்தனை அற்புதமும் இந்த மனிதர் நினைத்த மாத்திரத்தில் நிகழ்கிறது, இவர் நினைத்த மாத்திரத்தில் மறைகிறதே, அது எப்படி? மெஸ்மரிசம் என்றும் ஹிப்னாட்டிசம் என்றும் சொல்லப்படும் மாயாஜால வசீகரணத்தை சேர்ந்ததுதானோ இது என்று நான் என்னையே கேட்டுக்கொண்டேன். இருக்க முடியாது, இந்த ஜால வித்தைகளெல்லாம் பலவீனமான மனதுள்ளவர்களைத்தான் மயக்கும். நானோ இதற்கு நேர்மாறான மனப்போக்குள்ளவன்
என்று பெருமைப்படுபவன் அல்ல. அப்படியொன்றும் நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்ற அம்மனிதர் என்னை விட சக்தி பொருந்தியவர் என்று எண்ணி அவரிடம் அதுவரை சரண் புகுந்துவிடவும் இல்லை. ஒன்றையே நினைத்து அதிலேயே பித்தேறியவர் அவர் என்றுதான் நினைத்திருக்கிறேன். இவ்வாறிருக்கும் நான் திடீரென்று இத்தகைய மாறுபட்ட அனுபவத்துக்கு ஆளானேன் என்றால் அதற்கு காரணம் என்ன? என்னால் ஒரு முடிவுக்கும் வரவே முடியவில்லை. இது ஏதோ ஒரு புதிர், இதை நான் அவிழ்க்க முடியாமல் இருப்பதே இருக்கிறதே என்று எண்ணினேன். எனினும் நான் என்னை நன்கு கண்காணித்து கொள்ள வேண்டும். மீண்டும் அம்மனிதர் தம் சக்தியை என் மீது பிரயோகிக்க இடமளிக்க கூடாது என்று உறுதி பூண்டேன். மறுகணமே வேறு சிந்தனை பிறந்தது. சங்கற்ப உறுதியும் வலிமையும் பொருந்திய என்னை போன்ற ஒருவனின் மனதை தூளாக சிதறடித்த இம்மனிதரை வெறும் பித்தர் என்று எப்படி ஒதுக்குவது? என்றாலும் அவர் எங்களது முதல் சந்திப்பின் போது உணர்ச்சிமயமாக பொங்கியதை எண்ணினால் யாருமே அப்படித்தான் முடிவு கட்டுவார்கள். இல்லாவிடில் காரண காரியங்களால் அலசி பார்க்க முடியாத செயல்களை புரியும் ஆண்டவனின் அவதாரமாக அவர் இருந்திருக்க வேண்டும். நிச்சயமாக அப்படி இருக்க முடியாது என்றே அந்த நாட்களில் நான் கருதினேன். எனவே என்னுடைய அதிசய அனுபவம், குழந்தையின் தூய்மையும் எளிமையும் கூடிய அந்த அசாதாரண மனிதர் இரண்டின் உண்மையான இயல்பையும் அறியமாட்டாமல் குழம்பினேன். விஷயங்களின் யதார்த்த நிலையை மதிப்பிடுவதில் நான் அடைந்த தோல்வியால் என்னுடைய பகுத்தறிவு மனப்போக்குக்கு சரியான அடி விழுந்தது. நரேந்திரன் மூன்றாவது முறை வந்தபோது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அடுத்திருந்த யதுநாத் மல்லிக் என்பவரின் தோட்டத்துக்கு அவனை அழைத்துச் சென்றார். இருவரும் தோட்டத்தில் உலாவினர். பிறகு அங்கிருந்த ஒரு மண்டபத்தில் அமர்ந்தனர். தான் தேடிக்கொண்டிருந்தவன் இந்த நரேந்திரன்தான் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அறிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது. நரேந்திரனை அவர் யார் என்று கருதியிருந்தாரோ அது முற்றிலும் உண்மை என்று நரேந்திரன் வாய்மொழியாகவே அறிந்து கொள்ள வேண்டிய காலம் நேர்ந்துவிட்டது. யதுநாத் மல்லிக் பூங்காவில் இருவரும் அமர்ந்தவுடன் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பரவச நிலையை அடைந்தார். அந்த நிலையிலேயே அந்த பூங்காவிலுள்ள மலர்களை எல்லாம் விட மென்மை வாய்ந்த தம் கரமலரை நரேந்திரநாதனின் மீது வைத்தார்.

0: நீர்ச்சுழலில் அகப்பட்ட துரும்பினால் நான் சுழலமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்க முடியுமா? நரேந்திரநாதன் மேலே மேலே செல்லலானான். முன்முறை அரைகுறை சுயப்பிரஜையாவது இருந்ததால் தன்னை அந்நிலையில் இருந்து விடுவிக்கும்படி அலர முடிந்தது. இந்த முறையோ அகண்ட ஆன்மீகத்தில் பரிபூரணமாக கலந்துவிட்டார். மெய்ப்பொருள் நரேந்திரரை அப்படியே விழுங்கிவிட்டது. மீண்டும் நரேந்திரர் சுய உணர்வு பெறும்போது குருநாதர் அவருடைய மார்பை தட்டி கொடுத்து கொண்டிருந்தார். சுவாமி விவேகானந்தரின் சரித்திரத்தை எழுதிய மேற்கத்திய சிஷ்யர்கள் இவ்விடத்தில் கூறுவதாவது, நரேந்திரர் தமது பரவச நிலையில் என்ன நிகழ்ந்தது என்று அறிய முடியாததற்கு காரணம் குருமகராஜ் அவர்களின் சங்கற்பமாகத்தான் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட உயர்ந்த நிலையினை அவ்வளவு விரைவில் அடைந்ததாய் தமது சீடர் அறியக்கூடாது என்று அவர் எண்ணியிருக்கக்கூடும். அந்த நிலைக்கு நரேந்திரர் தயாராக இருக்க வேண்டும். எனவே அதனை பற்றி அறிய அச்சம் கொண்டிருப்பார். நரேந்திரர் சமாதி நிலையில் இருக்கும்போது அவருடைய உள்மனதில் இருந்த எண்ணங்களை மனோதீதமான மார்க்கத்தில் பலவந்தமாக திருப்பிவிட்டார் குருமகராஜ். இதனால் நரேந்திரனின் மனதில் ஒரு மாபெரும் உருமாற்றத்தை உண்டாக்கிவிட்டார். இது காரணமாக ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பித்தேறியவர் அல்லர், உலகமெங்கும் நிறைந்துள்ள எண்ணற்ற பித்தர்களிடையே இவர் ஒருவர்தான் பித்து பிடிக்காமல் இருப்பவர் என்று அவர் மதிக்கலானார். குருமகராஜ் ஸ்பரிசித்த க்ஷணத்திலிருந்து அவருடைய உரிமை பொருளாக ஆகிவிட்டார் நரேந்திரர். எனினும் பிறருக்கு உரிமையாகிவிட்ட நிலையில்தான் நரேந்திரரின் ஆத்மாவுக்கு பரிபூரணமான சுதந்திரம் கிடைத்தது. நரேந்திரநாதர் ஸ்ரீ ராமகிருஷ்ண தேவரை லேசில் தனது குருவாக மதித்து சரணடையவில்லை. 5 ஆண்டுகள் அவருடைய செய்கைகளை அச்சுவேறு ஆணிவேறாக பகுத்து பார்த்த பின்பே அந்த பிரேம சாகரத்தில் கரைந்தார் நரேந்திரர். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
1: ஞான அமுதம் கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

0: கேட்ட பாடல் வட சென்னை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.
1: தேநீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரீஸ். இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக, இது டிரைவ் டைம் பீட்ஸ்.

0: கேட்ட பாடலோடு டிரைவ் டைம் பீட்ஸ் நிறைவு பெற்றது.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
2: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் விமர்சனங்கள் நம்மை காயப்படுத்துகிறதா அல்லது வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கின்றதா, இந்த தலைப்பையொட்டிய உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். தலைப்பை மீண்டும் அறிவிக்கிறோம். விமர்சனங்கள் நம்மை காயப்படுத்துகின்றதா அல்லது வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கின்றதா?

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேரம் 9 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேர்களை 9 மணி ஆனாலே நம்ம நேர்களுக்கெல்லாம் ஒரு தனி உற்சாகம் வரும், ஏன்னா ரெட்ரோ ராகங்கள். நிச்சயமா நேர்களை, அந்த உற்சாகத்தை இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில லிரிக்ஸிஸ்ட் ஸ்பெஷல். அந்த வரிசையில பாடலாசிரியர் புலமை பித்தன் அவர்கள் எழுதிய திரைப்பட பாடல்கள் சிலவற்றை கேட்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில. அந்த வகையில் முதல் பாடலாக சிவா திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

சிவா திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டோம் புலமை பித்தன் அவர்களுடைய வரிகளில். அடுத்த பாடல் சூப்பரான பாடல், நீங்கள் கேட்டவை திரைப்படத்திற்காக.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள்ல ரொம்பவே அழகான பாடல் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேரம் இப்போது 9:10. அடுத்த பாடலை கேட்கும் முன்
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: மகாபாரத யுத்தம் முடிஞ்சது. தர்மர் வந்து சக்கரவர்த்தி ஆனார். பீஷ்மர் வந்து யுத்த பூமியில அம்பு படுக்கையில படுத்து கிடக்கிறார், உயிரை விட போறார். சூரியன் வந்து வடதிசை அடையிற உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்துல தர்மர் வந்து கண்ணங்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு பீஷ்மரை பாக்கிறதுக்காக குருக்ஷேத்திரத்துக்கு வர்றார். தம்பிமார்கள் திரௌபதி எல்லாரும் கூட வர்றாங்க. பீஷ்மரை பார்த்து எல்லாரும் வணங்குறாங்க. யுதிஷ்டர் பீஷ்மர்கிட்ட வர்ணம், ஆசிரமம், மக்கள் கடமை, அரசருடைய கடமை, இது மாதிரி விஷயங்களை பற்றி நிறைய கேள்விகள்லாம் கேட்குறார். அவர் ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருக்கிறார். பீஷ்மரும் அதுக்கு தகுந்த பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இப்படி பீஷ்மர் வந்து யுதிஷ்டருக்கு வந்து தர்மோபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ திரௌபதிக்கு சிரிப்பு வந்துட்டு தான், கழுக்குன்னு அந்த அம்மா சிரிச்சுட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்ட பீஷ்மர் தர்மோபதேசத்தை பாதியில்

0: எங்கே விட்டு வச்சிருந்தார், ஒருவேளை அதுக்கப்புறம் தான் இந்த தர்ம விஷயங்களையெல்லாம் கற்றுக்கிட்டாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி யோசித்தப்போ தான் அந்த சிரிப்பு வந்துட்டுது, என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னாங்களாம். பிதாமகர் இதுக்கு அமைதியாக பதில் சொல்ல ஆரம்பித்தார். குழந்தாய், உன்னோட கேள்வி நியாயமானது தான். இதில் வந்து உன்னை நான் மன்னிக்கிறதுக்கு என்னம்மா இருக்குது? துரியோதனன் சபையில் நான் இருந்தப்போ எனக்கு அந்த அறிவு இருக்க தான் செய்தது. ஆனால் துஷ்டனான துரியோதனன் உணவை நான் அப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அவன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அது காரணமாக என்னுடைய அறிவு வந்து மழுங்கி போச்சு. நல்லது கெட்டதை பற்றி ஆலோசிக்க முடியாமல் போயிட்டுது. தீயவர்கள் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டா சாப்பிட்றவனுடைய மனமும் உடம்பும் கெட்டுப்போடும் அப்படின்னு சாஸ்திரம்லாம் சொல்லுது. ஆனால் இப்போ வந்து போரில் அர்ஜுனன் வந்து என் மேலே எய்த அம்புகளால் என் உடம்பில் இருந்த ரத்தம்லாம் வெளியேறி போச்சு. கெட்ட உணவை சாப்பிட்டதுனால உண்டான ரத்தம் பூராவும் இப்போ உடம்பு விட்டு வெளில போயிட்டுது. அதனால் என் புத்தியும் தெளிஞ்சுட்டுது. அதனால தான் இப்போ இந்த அளவுக்கு தர்மத்தின் தத்துவங்களை சரியாக எடுத்து சொல்ல முடிஞ்சுது அப்படின்னாராம் பீஷ்மர். இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, யார் சாப்பிட கூப்பிட்டாலும் உடனே முண்டி அடிச்சுக்கிட்டு கிளம்பி போய் முதல் பந்தியில் உட்காந்துடக்கூடாது. சாப்பிட்ற கூப்பிட்றவங்க எப்படிப்பட்டவங்க, நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்லாம் யோசித்து பார்க்கணுமா. கெட்ட எண்ணத்தோடு போடப்படுகிற சாப்பாடு புத்தியை மழுங்கடிச்சிரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய, அந்த காலத்தில் பெரியவங்க சொல்கிற ஒரு உண்மை. எத்தனையோ பேர் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள விருந்துக்கு கூப்பிட்டு சாப்பிட்டு முடித்த கையோட முக்கியமான பேப்பர்லாம் கையெழுத்து வாங்கிட்டு விட்ருவாங்களே, கூப்பிட்றவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறதா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். சாப்பாட்டில் அவ்வளோ விஷயம் இருக்குது. பீஷ்மருக்கே அந்த நிலைமைன்னா நாமெல்லாம் ஏமாத்திரம். சில சந்தர்ப்பங்களில் சாப்பாடு புத்தியில் ஒரு தெளிவு உண்டாக்குறதும் உண்டு. ஒரு ஊருக்கு ஒரு பெரிய மகான் வந்தார். அவர் சாப்பிட்றதே இல்லை, எப்போவாது கொஞ்சம் தண்ணி பால் அவ்வளோதான். ருசியெல்லாம் கடந்தவர். அவர்கிட்ட எல்லாரும் போய் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அந்த ஊரில் ஒரு ஹோட்டல், அதோட முதலாளி ஒருத்தர், அவரும் அந்த மகான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக போனார். அவர் முன்னாடி போய் பணிவாக நின்னார். துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு காலில் விழுறதுக்காக போனார். அதுக்கு முன்னாடி அந்த மகான் எழுந்திரிச்சு இவர் காலில் விழுந்துட்டார். ஹோட்டல் முதலாளி பதறி போயிட்டார். சுவாமி, என்ன இது அபச்சாரம், நீங்கள் தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்னார். அதுக்கு அந்த சாமியார் சொன்னார், அப்படி இல்லைங்க, நீங்கள் தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி உங்கள் ஹோட்டலில் தான் நான் வந்து அக்கௌண்ட் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் ருசியெல்லாம் கடந்து வெறுத்து ஞானியாக போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம், உங்கள் சாப்பாடு தான் காரணம் அப்படின்னாராம்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று வரிகள் பேசும், உணர்வுகள் மலரும் கவிஞர் கானங்களாக இது லிரிசிஸ்ட் ஸ்பெஷல்.

மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டீங்க. தொடரும் பாடல் ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது ஊடி FM 101.8 வித் மீ ராஜி.

மனோ சுனந்தா குரல்கள்ல ரொம்பவே அழகான பாடல் ஈரமான ரோஜாவை திரைப்படத்தில இருந்து கேட்டோம். நேரம் இப்போது 9:30. உதகை உழவர் சந்தை இன்றைய காய்கறி விலை நிலவரத்தை இப்போது கேட்டறியலாம். கத்திரிக்காய் கிலோவிற்கு 38 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 44 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தக்காளி நாட்டு ரகம் 30 ரூபாய்க்கும், ஆப்பிள் ரகம் 35 ரூபாய்க்கும், அவரை 65 ரூபாய்க்கும், புடலங்காய் 35 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 48 ரூபாய்க்கும், சுரைக்காய் 35 ரூபாய்க்கும், பாகற்காய் 48 ரூபாய்க்கும், கொத்தவரை 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 20 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 40 மற்றும் 35 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 78 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 60 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முருங்கைக்காய் 32 ரூபாய், தேங்காய் 65 ரூபாய், வாழைக்காய் 100 ரூபாய், மாங்காய் 100 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 45 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 55 மற்றும் 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 மற்றும் 25 ரூபாய்க்கும், பீட்ரூட் 50 மற்றும் 45 ரூபாய்க்கும், கேரட் 40 மற்றும் 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நூல்கோல் 45 ரூபாய். முட்டைக்கோஸ் 25 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 40 ரூபாய்க்கும், பட்டாணி 130 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 200 ரூபாய்க்கும், இஞ்சி 160 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. புஷ் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 60 மற்றும் 50 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 100 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 40 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 60 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய்க்கும், ப்ரக்கோலி 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கருவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அகத்துக்கீரை, தண்டுக்கீரை, சுக்குருட்டி கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு கீரை, பருப்பு கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரைக்கீரை ஆகிய கீரை வகைகள் 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 50 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 35 மற்றும் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 25 ரூபாய், எலுமிச்சம்பழம் 200 ரூபாய், கொய்யா 80 ரூபாய்க்கும், பப்பாளி 50 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 140 ரூபாய்க்கும், திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வாழைப்பழம் பூவன் 50 ரூபாய்க்கும், ரஸ்தானி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 45 ரூபாய்க்கும், நேந்திரன் 50 மற்றும் 55 ரூபாய்க்கும், செவ்வாழை 80 மற்றும் 90 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 55 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 220 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 130 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 100 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேயர்களது வரை உதகை உழவர் சந்தை இன்றைய காய்கறி விலை நிலவரத்தை கேட்டறிந்தீர்கள்.

டிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று வரிகள் பேசும், உணர்வுகள் மலரும் கவிஞர் கானங்களாக இது லிரிசிஸ்ட் ஸ்பெஷல்.

கேட்ட பாடல் 100வது நாள் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில். தொடரும் பாடல் நாயகன் திரைப்படத்திற்காக.

நாயகன் திரைப்படத்திலிருந்து மனோஜ் சித்ரா குரல்களில் பாடலை கேட்டோம். நேர்களை இன்னைக்கு ரெட்டோராங்கள் நிகழ்ச்சியில் பாடலாசிரியர் கவிஞர் புலமை பித்தன் அவர்களுடைய வரிகள் எல்லாமே இந்த பாடலாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலாக தங்கமகன் திரைப்படத்திலிருந்து பாடல்

கேஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்கள் ராஜரிஷி படத்துல இருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டோம். அடுத்த பாடல் சிறையில் பூத்த சின்னமலர், இந்த படத்திற்காக.

0: சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்படத்துல இருந்து அருண்மொழி எஸ் ஜானகி குரல்களை ரொம்பவே சுவரான பாடலை கேட்டோம். நேர்களை இன்னைக்கு ரெட்டோராகங்கள் நிகழ்ச்சியில பாடலாசிரியர் மற்றும் கவிஞர் புலமை பித்தன் அவர்களுடைய வரிகள் அமைந்த பாடலாம் கேட்டோம். நிச்சயமா எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இத்துடன் இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இதுவரை நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கிய நான் ஆர்ஜே ராஜி.
1: உங்கள் ஊட்டி FM 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8 நேரம் 10 மணி. நேர்கள் இப்போது NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 இளமை உலகம்.

0: எது எப்படி இருந்தாலும் சாப்பாட்டு விஷயத்தை பேசாமல் இருக்க முடியாது. அந்த காலத்து உணவா இந்த காலத்து உணவா அப்படின்போது பாரம்பரிய உணவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேரு ஸ்னேகப்பிரியா.
2: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீபிகா.
3: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பத்மப்ரியா.
4: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யமுனா.
1: அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்துட்டு நிறைய உடம்புக்கு சத்தான தானியங்கள், சிறுதானியங்கள் அதெல்லாம் விதைச்சு அதை அறுவடை செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்பு, கேழ்வரகு, சாமை அப்படின்னு படுகால சொல்லுவோம், அப்புறம் பத்தா அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். சோ அதெல்லாம் யூஸ் பண்ணி அதனை சமைச்சு சாப்பிட்டு அவங்க தெம்பா இருந்திருக்காங்க. ஆனா இப்ப எல்லாம் வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்றது இல்ல. அப்போ அதெல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நாங்க ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கோம்.
3: இதுல வந்து பார்க்கும் போது நம்ம விதைச்சு அதுல இருந்து வந்த அந்த இப்போ கீரை பொருள் எல்லாமே நிறைய இருக்கு. இதெல்லாம் விதைச்சு நம்ம அதை சாப்பிடும் போது எந்த ஒரு நோயும் நமக்கு வந்து வந்ததில்ல. பட் ஆனா இப்ப பார்க்கும் போது எதை சாப்பிட்டாலும் நமக்கு நோயாவே வருது. நாங்க எப்படி எடுத்தாலும் நம்ம அந்த விதைச்சு அதுல வாங்குற அப்படியே பணத்துல அப்படியே எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம செலவு பண்றோம். உணவே மருந்து அப்படின்றது போய் கான்செப்ட் போய் இப்ப மருந்தே உணவு அப்படின்றது வந்துருச்சுன்னு தான் என்னோட கான்செப்ட் நான் சொல்றேன்.
4: அந்த காலத்துல வந்து நாங்க வந்து மோஸ்டா வந்து மெயின் ஃபுட் வந்து நாங்க சாப்பிடுறது களியும், அதுக்கு வந்து வெள்ளை வெங்காயத்துல சட்னி பண்ணி கீரை இதுதான் சாப்பிடுவோம். அதுதான் ரொம்ப சத்தானது. இப்ப வந்து அது ஃபுல்லாவே எல்லாம் மறந்துட்டாங்க. இப்ப எல்லாம் தோசை, இட்லி அந்த மாதிரி எல்லாம் மாறி போனதுனால எதிர்ப்பு சக்திங்கிறதே இல்ல. அதுதான் மோஸ்டா இது.
1: சரி, இப்ப எல்லாம் வந்துட்டு போயிட்டு சும்மா விசிட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏதாச்சும் ஒத்தாசை பண்ணலாம்னு போனா கூட அவங்க வந்துட்டு சரி நீ செய்ய வேண்டாம், நீ சும்மா உட்காரு, அப்புறம் உனக்கு டயர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம மேல இருக்கிற பாசத்துல எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தானிய வகைகள் எல்லாம் வந்துட்டு இப்ப விளைக்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சுங்க சார். இப்ப ஏதோ தூரத்துல ஏதோ ஒவ்வொரு இடத்துலதான் விளைக்கிறாங்க. இப்ப வந்துட்டு ஃபுல்லாமே இந்த வேற வேற பொருள் எல்லாம் இப்போ சைனீஸ்ங்கிறாங்க, அப்புறம் வேற எதோ சொல்றாங்க சார், ஐஸ்பர்க்ங்கிறாங்க, அது எல்லாத்தையும் விளைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அதை வந்துட்டு நம்ம எப்படி சாப்பிடணும்னு தெரியாது. இப்போ நம்ம கிழங்கு, கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி போட்டாலாச்சு நம்ம வந்துட்டு உணவுக்கு எடுத்துக்கலாம். ஆனா இப்போ அதெல்லாத்தையும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இதுல நல்லா வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாத்தையும் நம்ம எப்படி சாப்பிடணும்னு தெரியாது. ஆனா இதெல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு விக்கிறாங்க. நம்ம வந்துட்டு நம்ம கிட்டே இருக்கிற நிலத்தை வச்சு நம்ம பயன்படுத்துறது இப்ப தெரியறது இல்லைங்க சார்.
3: இதுல வச்சு பார்க்கும் போது நம்ம முன்னோர்கள் வந்துட்டு என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு தேவையானதை அவங்களே விதைச்சு பண்ணிப்பாங்க. பட் ஆனா இப்ப பார்த்தா எல்லாமே நம்ம வெளியில இருந்து வாங்க வேண்டிய சூழ்நிலைதான் இப்போதைக்கு இருக்கு. அதுலயும் பார்க்கும் போது நிறைய இது வந்து சில பேர் வந்துட்டு அது போடுறாங்க, போட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிதான் இப்ப வந்து ரீசெண்டா வந்துட்டு அந்த புதுசு புதுசா எடுத்துட்டு வந்த பொருள் எல்லாமே போடுறாங்க. அதெல்லாம் போட்டு கூட அத மத்தவங்க மத்த நாடு வந்துட்டு அதை சாப்பிடுறாங்கன்ற போது நம்ம கிட்ட இருக்கிறத நாமளே ஏன் இதுக்கப்புறம் விதைச்சு வந்துட்டு சாப்பிடக்கூடாது. நம்ம நல்ல நமக்கிட்ட இருக்கு, நம்ம அது போடுற அதுவும் எல்லாமே நமக்கு பொருள் எல்லாமே நமக்கிட்ட இருக்கு, ஏன் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது.
1: அந்த காலத்துல வந்துட்டு படுகர் இன மக்கள் எல்லாத்தையும் சிம்பிளிசிட்டியா தான் பண்ணாங்க. அப்போ பண்ணும்போது இப்போ ஒரு படுகு கலாச்சாரத்துல ஏதாச்சும் ஒரு மேரேஜ் அந்த மாதிரி விசேஷம் நடக்குது, இல்ல ஏதாச்சும் ஒரு சாவு அந்த மாதிரி நடக்குதுன்னா கூட அந்த அந்த நிகழ்ச்சிக்கான சமையல் அதெல்லாம் செய்யும் போது கூட அவங்க வெளியிலிருந்து எதுவுமே வாங்குறது இல்ல. அப்படியே வாங்கினாலும் என்ன பொருள் வாங்குறாங்கன்னா உப்பும் வெள்ளமும், இது மட்டும்தான் வெளியே கடையிலிருந்து வாங்குறாங்க. மத்தபடி எல்லாத்தையும் அவங்களே விதைச்சு அவங்களே அதை வச்சு சாப்பாடு குழம்பு எல்லாம் செஞ்சிருவாங்க சார். அப்போ அவங்களே விளை வச்சு அவங்களே சொந்தமா விவசாயம் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஆனா இப்ப வந்துட்டு எல்லாமே வெளியிருந்தா வாங்குறோம். நம்ம கிட்ட விவசாய நிலம்னு இருக்கிறது

0: இல்லைன்னா சாப்பாடே இறங்காது. எங்க கல்ச்சர்ல, படுகா கல்ச்சர்ல வந்து கீரை விக்கிறோம், அந்த விதையில வந்து அந்த விதைய மட்டும் எடுத்து கடையிலும் தருவாங்க. இப்ப ஊட்டி மார்க்கெட், குன்னூர் மார்க்கெட்ல எல்லாம் தருவாங்க. அதை வந்து வறுத்து பவுடர் பண்ணிட்டு நம்ம பால், தயிர், அன்னாட்டி உப்பு சக்கரை போட்டு அது சாப்பிட்டா அவ்வளவு நல்லது. அது வந்து மோஸ்ட் ஆஃப் டாக்டர் சிஸ்டர்ங்களா இவளோட பிளேட்லெட், வெள்ளை பிளேட்லெட் இம்யூனிட்டி எல்லாம் எவ்வளவு அதிகரிச்சிச்சு, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. நாங்க இது சொல்லும் போது, ஓ நல்ல மெடிசன், நாங்களும் சொல்லுவோம் இந்த இதுல இருந்து இப்படி வந்திருக்குன்னு சொல்லி இது பண்ணாங்க. அந்த இது
1: யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ மேக்சிமம் நிறைய பேர் வந்துட்டு சரி நம்மளோட கலாச்சாரத்தை நம்ம கொண்டு வரலாம், ஏன்னா இப்ப வந்துட்டு படுகு மொழி அப்படிங்கறது அழிந்து வரும் பட்டியல இருக்குன்னு சொல்றாங்க சார். அப்போ அழிந்து வரும் பட்டியல இருக்கும்போது நம்ம அந்த மொழியை வந்துட்டு பாதுகாக்கணும். அப்போ நிறைய பேர் படுகார பேசுறதுக்கு அதை ஃபாலோ பண்ணணும், ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சில பேர் இந்த டிஸ்ட்ரிக்ட விட்டு வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல வேற வேற பிளேஸ்ல இருக்கிறவங்க, அவங்க வந்துட்டு அதர் கல்ச்சரல் லாங்குவேஜ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இப்போ வேற அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா சரி இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் நமக்கு நல்லா எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேற வேற லாங்குவேஜஸ் நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா படுகா யூஸ் பண்றது ரொம்ப கம்மி. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே இருக்கிறவங்க வந்துட்டு ஊருக்குள்ள ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்னு வரும்போது அவங்களோட பசங்க கூட சின்ன சின்ன குழந்தைங்க தமிழ் தான் பேசுறாங்க, இல்லைன்னா வேற லாங்குவேஜ் தான் பேசுறாங்க, அவங்களுக்கு படுகா சேர்த்தி தெரியறது இல்ல. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது படுகா கல்ச்சர் அழிந்து வரும் பட்டியல் இருக்கு அப்படிங்கும் போது இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இருக்காங்க, எங்களோட படுகா கல்ச்சரை நாங்க காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சார்.
0: இங்க இருக்கிறவங்க எல்லாம் மோஸ்டா கீழே போகிறாங்க. படுகாஸ் எல்லாமே அவங்க அவங்க தோட்டம் வயல் எல்லாத்தையுமே இங்க இருக்கிறவங்க எல்லாம் தமிழன்ஸ் சைனீஸ்கார அவங்க எல்லாம் இங்க வந்ததுனால அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இப்ப அவங்க கீழே போயிருக்காங்க. நாம இப்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்திக்காரங்க அவங்களே இப்ப இங்க வந்துட்டு இப்ப படுகா தோட்டத்துல இவங்க இப்ப பாக்குறாங்க. படுகாஸ் எல்லாம் இப்ப வந்து கோயம்புத்தூர் அந்த மாதிரி சென்னை எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் அவங்களுக்கு தோட்டம் வயல் பத்தி எல்லாம் தெரியல. ஆனா வந்து இப்ப நெக்ஸ்ட் வர காலத்துல நம்மளுக்கு வந்து தோட்டமும் வயல் தான் முக்கியம். நாங்க இப்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்ன சொல்ல போறோம்னா இந்த மாதிரி நம்ம அந்த தோட்டம் வயல் பத்தி எல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வேண்டியது நம்ம பண்ண வேண்டும். அந்த காலத்துல எல்லாம் படுகா இதுல எல்லாம் 5 வருஷத்துக்கு வேண்டியது எல்லாத்தையும் ஒரு சின்ன பெட்டி அந்த மாதிரி இதுல அது வந்து பல பெட்டின்னு சொல்லுவோம் அதுல வந்து வச்சிருப்பாங்க. ஏதாச்சும் அழிவு வந்தாலும் சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் இருக்கும்.
1: அவங்க பல்லப்பெட்டி அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. அந்த பல்லப்பெட்டி அப்படிங்கறது வந்துட்டு ஒரு பெரிய பெட்டி, அது வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் வச்சிருப்பாங்க. அந்த பெட்டியில வந்துட்டு ஒரு 2-3 அறை மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல வந்துட்டு விவசாயம் பண்ணி வர்ற அந்த நாங்க சொன்னோம்ல அந்த தானியங்கள், சிறுதானியங்கள், அந்த திணை வகைகள் எல்லாத்தையும் வந்துட்டு அங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க சார். அப்ப வந்துட்டு எப்பயாச்சும் ஒரு வாட்டி நம்ம விவசாயம் பண்ணும் போது அதுல ஒருவேளை மழை பெஞ்சு அதெல்லாம் அழுகி போயிட்டா கூட இங்க இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, அதுவும் அவ்வளவு சீக்கிரம் கெட்டும் போகாது, ரொம்ப காலத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டோர் பண்றதுக்காக வச்சிருக்காங்க.
2: Here we have Arya to deliver a Malayalam speech about Radio Day and Valentine's Day.
3: எல்லாவருக்கும் நமஸ்காரம். February 13 റേഡിയോ ദിനം. റേഡിയോ ദിനം ആഘോഷിക്കുന്നത് അതിന്റെ ഇമ്പോർട്ടൻസും അക്നോളജ്മെന്റും എല്ലാവർക്കും അറിയിക്കാനാണ്. November 3, 2011 36th കോൺഫറൻസ് യുനെസ്കോയാണ് അത് ഡിക്ലയർ ചെയ്തത്. ഈ വർഷത്തെ തീമാണ് എ സെഞ്ചുറി ഇൻഫോമിംഗ്, എന്റർടൈനിംഗ് ആൻഡ് എഡ്യൂക്കേറ്റിംഗ്. നമ്മൾ എല്ലാവരും റേഡിയോ കേൾക്കാറുണ്ട്. യൂഷ്വലി കാറിൽ പോകുമ്പോൾ ഒരു ലോങ് ഡ്രൈവിന് നല്ലൊരു പാട്ട് കേൾക്കാനോ, അല്ലെങ്കിൽ നമ്മൾ കിച്ചണിലോ അല്ലെങ്കിൽ റൂമിലോ ഇരിക്കുമ്പോൾ ഒന്ന് സൂത്താവാനുമായിരിക്കും. റേഡിയോയുടെ ഇമ്പോർട്ടൻസ് എപ്പോഴും നമ്മൾ മറക്കാറുണ്ട്. ഇപ്പോൾ ടെക്നോളജികൾ ഇംപ്രൂവ് ആയതോടെ നമ്മൾ റേഡിയോയെ മറക്കുന്നു. അത് കഴിഞ്ഞിട്ട് വരുന്നതാണ്, പക്ഷേ നമ്മൾ വാലന്റൈൻസ് ഡേയെ 7 ദിവസമായി മാറ്റി റോസ് ഡേ, പ്രപ്പോസ് ഡേ, ചോക്ലേറ്റ് ഡേ, ടെഡി ഡേ, പ്രോമിസ് ഡേ, ഹഗ് ഡേ, കിസ് ഡേ ആൻഡ് വാലന്റൈൻസ് ഡേ ആക്കി മാറ്റിയിരിക്കുന്നു. അതുകഴിഞ്ഞ് എല്ലാ ഒറ്റയ്ക്കുള്ളവർക്കും നമ്മളെപ്പോലെ സിംഗിളായിട്ട് നടക്കുന്നവർക്കും ഒരു ദിനമുണ്ട്, അതാണ് 11 നവംബർ. ഈ ഗിഫ്റ്റുകളെല്ലാം കിട്ടി നമുക്കൊരു തിരിച്ചു കാണിക്കാനും ഒരു ദിവസം വേണമല്ലോ. അതാണ് March 14, അതാണ് വൈറ്റ് ഡേ. എല്ലാവരും വാലന്റൈൻസ് ഡേ February 14 കൊടുക്കും. അത് തിരിച്ചു നൽകാനായിട്ടാണ് March 14. അതുമല്ലാതെ ഒരു ബ്ലാക്ക് ഡേയും ഉണ്ട്. എല്ലാ വസ്ത്രങ്ങളും ബ്ലാക്കായി ധരിച്ച് ബ്ലാക്ക് മാസ് ആയിട്ട് നടക്കാൻ ഒരു ഡേ, അതാണ് April 14. താങ്ക് യു.
2: നെക്സ്റ്റ് വി ഹാവ് സോലോ സിംഗിംഗ് ബൈ വിനോദിനി.
4: Hi, I'm Vinodini. உந்தன் கஞ்சாடை விழுந்ததில் நெஞ்சம் நெஞ்சம் தாரி கெட்டு

0: Thank you. Have a nice day.
1: Good afternoon, sir. I chose Providence College because the ambience is beautiful. The view of our college is very pretty and the staffs are very friendly too. A lot of opportunities are there for us that we always have a lot of chances to come in front. Even our French department have bring us here for this opportunity. This is my first time speaking in a radio. I'm very thankful for the French department and our Cynthia ma'am. And our college is very pretty and very elegant. We have a lot of sports activities and a lot of other activities which we are proud of. And we have a lot of opportunities outside our college also. We have our students going out and bringing prizes and giving our college name a new meaning to our outside colleges. Thank you, sir.
2: Welcome.
3: சார், நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து பாண்டிச்சேரி சென்னை எங்கள் ஃப்ரெஞ்ச் டிபார்ட்மெண்ட்லேருந்து டூர் கூப்பிட்டு போயிருந்தாங்க சார். அங்கே போய் நாங்கள் நிறையா பிளேசஸ் வந்து விசிட் பண்ணோம். எப்படி சொல்கிறது, இப்போ பாண்டிச்சேரியில் போனால் நாங்கள் ராக் பீச், அதுக்கப்புறம் பட்டர் பால் அந்த இடத்துக்குலாம் நாங்கள் போனோம். சென்னையில் போய் இங்கே வெறும் மெரினா பீச்சில் இறங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம் சார். அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்ட் காலியான்னு ஒரு பொண்ணு இருக்கா, ரெண்டு பேரும் அங்கே தொலைஞ்சு போயிட்டோம். ஆனால் அது மேம்க்கு இன்னுமே தெரியாது. நாங்கள் ரெண்டு பேரும் தொலைஞ்சு போய் நைட் வந்து அதுக்கப்புறம் திரும்பி வந்து மேம்கிட்ட ரீச் ஆனோம். ஆனால் மேம்கிட்ட நாங்கள் இது வரைக்கும் சொன்னதில்லை சார். ஆனால் அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு சார்.
2: ஓகே, இதுக்கு வந்து லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்தலாம் நினைக்கிறேன். ஓகே, எப்படி உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்களா வந்து சேர்ந்தீங்களா
3: சார்? அப்படியே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேர்த்து கேட்டு கேட்டு வந்து சேர்ந்துட்டோம் சார்.
2: உங்கள் பேர் என்ன?
4: Sarah Madan, sir. I'm here to speak about my teacher, French teacher, Cynthia ma'am. அவங்க எப்படின்னா ரொம்ப ஜோவியல் சார், ரொம்ப ஜோவியல், ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க. யாரை பற்றியும் கவலையே பட மாட்டாங்க. ஷீ ஹாவ் சம் கட் சார், அப்படி தான் சொல்லணும். ஷீ இஸ் வெரி சார், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஒரு டீச்சர் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்காது சார். ஷீல் பி வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் அவங்க கூட இருக்கும் போது வி ஆல் வில் பி ஹாப்பி. த சரௌண்டிங், அங்கே இருக்கிற சரௌண்டிங் எல்லாமே
2: ஹாப்பி.
4: எஸ் சார், வில் பி ஹாப்பி. அங்கே இருக்கவங்க எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. ஜாலியாக பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, யாரை பார்த்தாலுமே ஜாலியாக தான் சார் இருப்பாங்க. ஸோ வி ப்ராவிடன்ஸ் கேர்ள்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் வெரி ஹாப்பி டு ஹாவ் அ டீச்சர் லைக். தேங்க்யூ,
2: தேங்க்யூ ஸோ மச்.
5: ஹாய் சார், ஐ எம் வினோதினி. நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்தப்போ எனக்கு தமிழ் நல்லா பேசுவேன், ஆனால் இங்கிலீஷ்லேயே எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மேம் வந்தாங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். மேமும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க கிட்ட நாங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்டது கிளாஸ் அதை தாண்டி நிறைய வெளியே போயிட்டு என்ஜாய்லாம் பண்ணோம். இப்போது வெளியே போகிறதுக்கு வந்துட்டு தனியாக போனால் என்ன ஆகும்னு தெரியாது, பயமாக இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் நாங்கள் கேங்காக போனோம், நிறைய என்ஜாய் பண்ணோம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னு சொல்லலாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எடுத்ததுனால. அப்புறம் இவங்க என்சிசிலையும் இருக்கிறதுனால அவங்க பார்த்தா ஃபஸ்ட்டு பயமாக இருக்கும், ஐயோ மேம் எதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி கேரக்டர் இல்லை மேம், ரொம்ப பொலைட்டாக ஃப்ரெண்ட்லியாக தான் நடந்துக்கிறாங்க.
2: தேங்க்யூ.
6: சிந்தியா மேடம் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டோம். சிந்தியா மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா?
7: மலைகளின் அரசி வந்து ஊட்டி. அந்த ஊட்டிக்கு நான் வரும்பொழுது நிறைய இளவரசிகளை சந்திக்கணும் அப்படின்ட்டு வந்த ஒரு கல்லூரி தான் ப்ராவிடன்ஸ் மகளிர் கல்லூரி. அந்த கல்லூரியில பாத்தீங்கன்னா மலையாளிஸ் இருப்பாங்க, படுகாஸ் இருப்பாங்க, தமிழர்கள் இருப்பாங்க, தெலுங்கு இருப்பாங்க, கன்னடா இருப்பாங்க. மித்த டிபார்ட்மெண்ட்ஸ் விட எங்க டிபார்ட்மெண்ட் பிரெஞ்சு டிபார்ட்மெண்ட்.
2: மராட்டி, குஜராத்தி, ஒரிசா,
7: மராட்டி, குஜராத்தி, மார்வாடிஸ், யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னா யூ கேன் சீ தட் இன் ப்ராவிடன்ஸ் காலேஜ். எஸ்பெஷலி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரெஞ்சு பாத்தீங்கன்னா இப்போ பேச வரும்போது கூட சாரா, ஷி வாஸ் அ கிறிஸ்டியன், தென் வி ஹேட் ரசீனா ஒன் முஸ்லிம், அண்ட் தென் வி ஹேட் வினோதினி. வாட் ஐ எம் ட்ரைங் டு சே அப்படின்னா, மை மதர் டங் இஸ் தமிழ், விச் மீன்ஸ் மை ஃபாதர் ஸ்பீக்ஸ் தமிழ், மை மதர் ஸ்பீக்ஸ் மலையாளம், ஐ லேர்ன்ட் ஃப்ரெஞ்ச். So the department, what we are trying to say, engalukku nariya differences irukku, eight different departments lende students irukanga, but ennikume avanga department pathi perumaiya solvanga, I am from commerce, I am from english, but french students appadinaale and the college la or get irukku sir, na experience panni solran ella vidhathilume or, and enakku personally la indha or happiness, so much of unity despite the differences. Two important days pathi nam iniki pesanum. 13th Radio Day, 13th February, World Radio Day, 14th February, Valentine's Day. Radio Day na enna kaatru, Valentine's Day na enna kaadal. இந்த காற்றுல எப்பவுமே ஒரு காதல் இருக்கு சார், காதலிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். தேங்க்யூ,
2: தேங்க்யூ.
3: Today we are having a group speech by Tauhida and team.
7: Ooh-hoo, Valentine's Day. Well, buddy, got any special plans for the day?
0: Yeah, I'm surprising my partner with a homemade dinner. How about you?
8: That sounds lovely. I'm planning a movie night. By the way, did you know it's also a World Radio Day, buddy?
9: Really? I had no idea. That's cool. I'm feeling like a radio DJ who accidentally hit the wrong button and played
10: Baby Shut Do Do Do Do Do Baby Shut Do Do Do Do Do Baby Shut Do Do Do Do Do Baby Shut
9: on repeat for an hour. Used to love listening to the radio growing up. It's amazing how it connects people across the world.
7: Absolutely. Radio has this unique ability to bring people together, just like Valentine's Day does for loved ones.
0: Definitely. Maybe we should tune into some radio love songs while we celebrate.
8: Great idea. It will add a special touch to this evening.
9: Wait, wait. How is it possible without a few poetic lines in Tamil that makes this love a little special?
10: மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது.
7: Damn, my team is totally insane.
0: தித்திக்கும் உன் நினைவுகளை சந்திக்கும் போதுதான் காத்திருக்கும் வலிகள் கூட காணாமல் போய்விடுகின்றது. என் கனவுகள் நீயாக இருக்கும் வரை என் கவிதைகள் உன் பெயர் சொல்லும். அது விதியின் செயல் அல்ல, நீ செய்த மாயவலை.
5: என்னை மறந்து கொஞ்ச நேரம் உலகை ரசிக்க நினைத்தால் அங்கும் வந்து விடுகிறாய், நானே உன் உலகம் என்று.
11: கொஞ்சம் மொழியில் கெஞ்சும் உன் வார்த்தைகளில் என் கோபங்களும் மறைந்து விடுகிறது.
8: Valentine is the day to thank people whosoever they are for being there with you and being there with you when you need them. A heartfelt thank to them.
0: Absolutely. Here's to many more years of radio for bringing us together across the airwaves. Thank you to all the RJs for making these years wonderful.
9: A little acknowledgement and recognition on Radio Day. The contributions of broadcasters, journalists, technicians and enthusiasts are recognized for the dedication to this influential medium is vast and of great impact.
7: Agreed, agreed. Long live radio and its power to unite us all. Bye-bye, people. Enjoy your day. Signing off for now, it's us from Providence College for Women, Kano. Ta-ta!

0: வணக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்ட போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.8% அதிகரித்துள்ளது சாதனையாகும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மருத்துவ கல்வி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் அறிவுசார் சொத்துரிமை அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. சிவில் விமான போக்குவரத்து துறையில் உரிமங்களுக்கான விதிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பள்ளிக் கல்வித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து மத்திய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வழங்கப்படும் கடனுதவியை அதிகரிப்பது குறித்த உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் இன்று மும்பையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒலிம்பிக் மற்றும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் சென்னையில் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் தவிக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு வி எஸ் பாபு வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம்சாட்டியுள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஃபைரோஸ் ஜைதி தங்கப்பதக்கம் வென்றார். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சிராக் பரிதா, ஹரிஷ் மைத்லி ஸ்ரீகுமார் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் மற்றும் அஷ்மிதா சாலிஹியா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8
1: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த தகவல்கள் பற்றிய விவரங்களை அறிவதற்கான இலவச தொலைபேசி எண் என்ன? சரியான பதில் 1855. மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான 1855 என்ற தேசிய கட்டணமில்லா உதவி எண் தற்பொழுது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் செயல்பாட்டில் உள்ளது. இது வீடுகள் பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு குறித்த வழிகாட்டுதல்களை வட்டார மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் வழங்குகிறது. இந்த சேவையானது பங்கேற்பை எளிதாக்குவதையும் தெளிவை உறுதி செய்வதையும் இந்த முக்கியமான தேசிய பணியில் குடிமக்கள் திறம்பட பங்களிக்க ஆதரவளிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இன்றைய கேள்வி, தமிழகத்தில் ஒளிரும் புன்னகை திட்டத்தின் கீழ் யாருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும்? கேள்வி மீண்டும் ஒருமுறை, தமிழகத்தில் ஒளிரும் புன்னகை திட்டத்தின் கீழ் யாருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும்?
0: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதில் அளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்களை கேட்கலாம் எண்ணங்களின் வண்ணங்கள். நேர்களைய நிகழ்ச்சியோட இன்றைய தலைப்பு, விமர்சனங்கள் நம்மை காயப்படுத்துகிறதா அல்லது வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கிறதா? நேர்களை இந்த தலைப்பையொட்டி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணலாம். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் உள்ளூர் நேயர்களாயிருந்தால் 9344909108 என்ற எண்ணிலும், வெளியூர் நேயர்களாயிருந்தால் 9342909108 என்ற எண்ணிலும், புதிய நேயர்கள் 8300109101 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். கால் பண்ண முடியாத நேயர்கள் வாட்ஸ்அப் எண்ணிலும் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8300109101. தலைப்பை மீண்டும் அறிவிக்கிறோம், விமர்சனங்கள் நம்மை காயப்படுத்துகிறதா அல்லது வளர்ச்சிக்கு உதவுகிறதா? முதல் நேயர் என்ன சொல்ல போறார்? கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யார் இங்க இருந்துங்க?
3: கோவை மாவட்டத்திலிருந்து இடையர்பாளையம் பெருமாள் சாமி பேசுறேங்க.
2: சொல்லுங்க பெருமாள் சாமி சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு. நீங்களா நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
3: நச்சுன்னு 4 வார்த்தை நறுக்கு தேய்த்தாற் போல் சொல்ற மாதிரி அற்புதமான தலைப்பங்களை தரும் ஊட்டி எஃப்எம்ற்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும்.
2: நன்றி சார்.
3: விமர்சனங்கள் நம் வளர்ச்சியை காயப்படுத்துகிறதா ஊக்கப்படுத்துகிறதா? முதலில் விமர்சனங்களின் நோக்கங்கள் எப்படிப்பட்டவை, எந்த நோக்கத்தோடு தொடுக்கப்படுகின்றன என்று பார்க்க வேண்டும். நல்ல நோக்கத்தோடு விடுக்கப்படும் விமர்சனங்கள் நிச்சயம் நம் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும். அதேவேளை கெட்ட நோக்கத்தோடு தொடுக்கப்படும் விமர்சனங்கள் நிச்சயம் நம் வளர்ச்சியை காயப்படுத்தும். உலகம் 1000 சொல்லட்டுமே உனக்கு இனியே நீதிபதி என்ற திரைப்பாடல் வரிகளை யாவரும் அறிவோம். உலகம் என்ன சொன்னாலும் நாம் அவற்றை கொஞ்சம் கண்டுகொள்ளாமல் நமக்கான லட்சியத்தை அடைய அயராது பாடுபட வேண்டும். யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு கொண்ட கொள்கையில் எடுத்துக்கொண்ட லட்சியில் உறுதியாக இருந்து உன்னத பாதையில் தொடர்ந்து உலகில் சாதனை பலப்படுத்தி வெற்றியாளராக திகழ வேண்டும். நிறைவாக நான் கூற விரும்புவது, நல்ல விமர்சனங்கள் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும், கெட்ட விமர்சனங்கள் வளர்ச்சியை காயப்படுத்தும்.
2: ஓகே ஓகே சார். சோ ரெண்டுமே இருக்கு அப்படிங்கறீங்க, விமர்சனங்கள்ல ரெண்டுமே இருக்கு.
3: ஆமாங்க, அவங்க நோக்கம் எப்படி,
2: அத நாம தெரிஞ்சுக்கணும். சில பேர் நமக்கு பிடிக்காதவங்க, ஆமா
3: ஆசைப்படுவாங்க.
2: நிச்சயமா நிச்சயமா.
3: சில பேர் வந்து இவன் வளருகிறானே என்று
2: பொறாமைப்படுவார்கள். நிச்சயமாக.
3: ஆகவே இந்த விமர்சனங்களை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். ஆனால் நாம் நம் வாழ்க்கையில் யார் என்ன சொன்னாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் கொண்ட லட்சியத்தில் வேகமாக போய்கொண்டே இருக்க வேண்டியது.
2: சூப்பர் சார், கரெக்டான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. நன்றி சார் உங்க கருத்துக்கு.
3: நன்றி மேடம்.
2: அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
4: கோவை மாவட்டம் சின்னவரத்திலிருந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கிறீங்களா மேடம்?
2: நலமா இருக்கோம், நீங்களா எப்படி இருக்கீங்க?
4: நாங்க நலமா இருக்கிறோங்க மேடம்.
2: சொல்லுங்க சார்.
4: மேடம், ஒருத்தர் விமர்சனம் பண்றாங்கன்னா பார்த்து அவர் முன்னேறிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் மேடம். அப்படி அப்படித்தான் என்னுடைய அப்படி தோணுது மேடம். அவரு மக்களை மனது நிறைய இடத்துல இடம் பிடிச்சிருக்க, அதனாலதான் விமர்சனம் பண்றாங்க மேடம். பாத்தீங்கன்னா பொறாமையும் கூட சொல்லல அதையே இல்லைங்களா?
2: ஓகேங்க, அதெல்லாம் ஓகே. அதான் அது வந்து நம்ம வந்து காயப்படுத்துதா இல்ல ஊக்கப்படுத்துதா அப்படின்னு கேக்குறோம்.
4: அவர் முன்னேறி அவர் வந்து முன்னேறிட்டு இருக்கிறார்னு அர்த்தம் மேடம்.
2: இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கணும்.
4: அதாவது அது வளர்ச்சினாலதான் நம்மள விமர்சனம் பண்றாங்க மேடம் இல்லீங்களா? அதனால நான் எங்க பின்னாடி சொல்றேங்க, அதை ஏத்துக்க முடியாதுங்க மேடம். முன்னாடி சொன்னாங்க கூட ஏதோ சொல்லலாம், பதில் சொல்லலாம். எங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறவங்க என்ன மண்டம்
2: எல்லாருக்கிட்டையும் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓகே,
4: ஆமா ஆமாங்க மேடம்.
2: ஓகே, நன்றிங்க உங்க கருத்துக்கு. அடுத்த காலருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
5: ஹலோ
2: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
5: வணக்கம் மேடம், நான் கோவையில இருந்து ராஜேஷ்.
2: ராஜேஷ் எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் மேடம்.
2: ஓகே சொல்லுங்க ராஜேஷ்.
5: அதாவது இனிமையான தலைப்பு, சிறப்பான தலைப்பு கொடுத்திருக்கீங்க,
2: நன்றிங்க.
5: ஒரு நல்ல பேச்சாளர் பேசும்போது நாம வந்து அதை வழிமொழியறோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில எனக்கு முன்னாடி பெருமாள் சாமி சார் பேசினார் இல்லையா, வானொலியில நிறைய பேச்சு அவர் பேசிருக்கிறாரு. அதனால கூடுமான வரைக்கும் பெரும்பாலும் நம்ம தலைப்புல வந்து அவர் பேசுறதுல 95% நமக்கு ஒத்து போற மாதிரிதான் இருக்கும். என்னோட கருத்து என்னன்னா மேடம், விமர்சனங்கள் வந்து வாழ்க்கையில எதுக்குமே இல்லாம இல்ல, எதையுமே விமர்சிப்பாங்க. இதத்தான் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு விளையாட்டு வீரர், நம்ம விளையாட்டு துறை எடுத்துக்கலாம். விளையாட்டுல வந்து நம்மளா ஒரு ஜட்ஜ் பண்ணிடுவோம், ஒரு குறிப்பிட்ட வயசான முன்னாடி அவங்களுக்கு விளையாட்டு திறன் குறைஞ்சிரும் நம்ம முடிவு பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும், இப்ப கிரிக்கெட்டே எடுத்துக்கங்களேன், 35 வயசை தாண்டிட்டோம்னு வைங்களேன், உடனே பத்திரிகையாளர்கள் இருந்து எல்லாரும் அவங்க கிட்ட கேக்குற கேள்வி, நீங்க எப்ப ஓய்வு பெற போறீங்க, நீங்க எப்ப ஓய்வு பெற போறீங்கன்னு. அவரு சூப்பரா திறமையா ஆடுவாரு, ஆனா இவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்க எப்ப ஓய்வு பெற போறீங்க. அப்போ ஒரு சமயம் எனக்கு தோணும், என்னடா அது இவ்வளவு செய்யறோம், இவங்க இவ்வளவு விமர்சிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா அவர் ஓய்வு பெற்றுட்டா எதையுமே சாதிக்க முடியாது. வாழ்க்கையில சாதிக்கணும்னா நம்மளை சுத்தி வீசி நடக்கிற விஷயங்களுக்கு கண்ணையும் காதையும் மூடிக்கணும். நாம ஒரு ஆம்சனோட போறோம், 4 பேர் 4 விமர்சனம் பண்ணத்தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு 4 விமர்சிக்கிறவங்க நாளைக்கு நமக்கு ஒரு நல்லது நடந்துட்டா அப்படியே மாறி விமர்சிப்பாங்க, தவறா விமர்சிக்கிறாங்க, மாறிக்குவாங்க. அதனால அத பத்தி நம்ம கண்டுக்க கூடாதுமே. விமர்சனங்கள் எப்பவுமே நம்மளை காயப்படுத்தலாம், ஆனாலும் நாம அதை பெருசா அதை எடுத்துக்க கூடாது. சிறப்பான முறையில எடுத்துட்டு சிறப்பா எடுத்துக்கணுங்கிறதான் என்னோட கருத்து.
2: ஓகே, உங்க வாழ்க்கையில விமர்சனங்கள் உங்களை ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இல்லையா, சிச்சுவேஷன் உங்களை காயப்படுத்திருக்கா, அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா?
5: நிச்சயமா, விமர்சனங்கள் வந்து எனக்கும்
2: நிச்சயமா எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்போம் இல்லையா?
5: ஆமா, ஃபேஸ் பண்ணிருக்காங்க, பண்ணிருக்கேன். பல நேரங்கள்ல விமர்சனம் என்ன காயப்படுத்திருக்கு, ஆனா வாழ்க்கையில சில
2: இல்லங்க அந்த விமர்சனங்கள் காயப்படுத்திருக்கும். அதையே வந்து நீங்க ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு நீங்க பண்ணிருப்பீங்க இல்லையா, இந்த காயப்படுத்தினவங்க முன்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லபடியா வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வைராக்கியம் வந்திருக்கும் இல்லையா? ஒரு சில விமர்சனங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு இது.
5: ஆமா ஆமா ஆமா ஆமா, பார்வை இல்லாதவங்களை வந்து உன்னால செய்ய முடியாது, உனக்கு இது நடக்காதுன்னு விமர்சனங்கள் நிறைய எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா அதையும் மீறிட்டுதான் இன்னைக்கு நான் சில நேரங்கள்ல என்னால முடிந்த வரைக்கும் ஓரளவுக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா, அதுக்கு காரணம் நான் செய்யற ஒவ்வொரு செய்கையுமே விமர்சிக்கப்படுது. பார்வை இருக்கிறவங்க தவறுகளை செய்தா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நாம எல்லாமே நல்லா இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோம்னா உனக்கு பார்வை இல்லைன்னு ஒரு விமர்சனம் நம்ம மேல வரும். ஆனாலும் அதுக்கு பயந்துட்டு நம்ம இருக்க கூடாது. அதனால நான் சிறப்பான முறையில என்னால முடிஞ்ச மட்டுக்கு ஓரளவுக்கு செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா இதுக்கும் மீறி நான் ஒரு பெரிய சாதனைய செஞ்சு உங்ககிட்ட நீங்க இந்த இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு தகுந்த விளக்கத்தை நான் கொடுக்கணும். ஆனா அது கொடுக்கற அளவுக்கு நான் இன்னும் சாதிக்கல மேடம்.
2: நிச்சயமா நிச்சயமா அது சாதிப்பீங்க. அதாவது இப்போ நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, என் காயப்பட்ட உள்ளம் தான் அடுத்தது தேடும், அடுத்தது அந்த அதுக்கான மருந்த தேடுவாங்க இல்லையா. சோ நிச்சயமா அந்த வகையில நீங்க ரொம்பவே அருமையா உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிருக்கீங்க. நன்றிங்க.
5: ஓகே
2: நேர்களை, இன்னைக்கு நிகழ்ச்சியில விமர்சனங்கள் நம்மை காயப்படுத்துகிறதா அல்லது வளர்ச்சிக்கு உதவுகிறதா அப்படிங்கிற தலைப்புல நம்ம கேட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் ரொம்பவே அழகாக அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 9344-9010-118 என்ற எண்ணிற்கும், வெளியூர் நேயர்கள் 9342-9090-118 என்ற எண்ணிற்கும், புதிய நேயர்கள் 8300-119-101-8 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், மெசேஜ் பண்ண மெசேஜ் மூலமாக உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8300-119-101-8. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஸ்டேடியூன் ஊட்டி FM 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு விமர்சனங்கள் நம்மை காயப்படுத்துகிறதா அல்லது வளர்ச்சிக்கு உதவுகிறதா அப்படிங்கிற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேர் என்ன சொல்ல போறான்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அன்பு தலைவர் ராஜி அவர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியுடன் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் வேலப்பநாயகம் கிராமத்தில் ரத்னங்கண்ணன் பேரு.
0: நல்லா இருக்கீங்களா ரத்னம் சார்?
1: நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க,
0: எல்லாரும் நலமா இருக்கோம். சொல்லுங்க சார், உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.
1: விமர்சனங்கள் வந்துட்டுன்னு எதிர்மறையான விமர்சனங்கள் சில சமயங்களை பாதிக்கும், உள்ளத்தை பாதிச்சிருங்க. நேர்மையான விமர்சனங்கள் பண்ணலாமா? அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றீங்க, முதல்ல வீட்டுல இருந்தா இருந்தாங்க, நம்ம வீட்டுல இப்ப நான் உங்க வீட்டுல ஒரு உங்களுடைய வீட்டுல நீங்க ஒரு சமையல் பண்றீங்க, அது வந்து சமையல் தெரியுங்களா, அது சரியான விமர்சனம் கூடாது. சாப்பாட்டை பாரு, குழம்பு பாரு, ரசப்பாரு, அதுக்கு மேல என்ன சொல்றாரு, நாகரிகமா சொல்லணும். என்ன சொல்லுன்னா, பரவாயில்ல, நல்லாதான் இருக்குது, இன்னும் இன்னும் கொஞ்சம் சிறப்பா செஞ்சுக்கலாம், கொஞ்சம் உப்பு கம்மியா போட்டுக்கலாம், கொஞ்சம் காரம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா போட்டு நல்லா இருக்குன்னா, அப்ப என்னம்னா அவங்க அந்த அடுத்த நாள் செய்யும்போது அது டெவனத்தில் இருக்கணும். அதுவே எதிர்முறை அசனம் என்னன்னா, அவங்க சலிச்சு போயிடுவாங்க, வேலை செஞ்சு நம்மளுக்கு ஒரு கெட்ட வேறுங்கிற மாதிரி நினைச்சு. அதே மாதிரி குழந்தைகளுடைய வாழ்க்கையில வந்து விமர்சனம் வந்து கல்வி ஒரு குறைந்த மதிப்பு, நாம எதிர்பார்க்கிற 90 மதிப்பெண்
0: 100
1: ஆமாங்க. நம்ம என்ன உடனே இப்படி வாங்கி போட்டே அவங்கள பாரு, உங்களை பாரு, ஒரு கம்பேரிட்டிவ் ஒப்பிட்டு பேசாம நேர்மறையா என்ன சொல்லணும், நல்ல மார்க் வாங்கிருக்காரு, இன்னும் முயற்சி பண்ணா அடுத்த ஒரு பேரும் இன்னும் கூட நல்ல மார்க் வாங்கி வாய்ப்பு, அந்த பையன் சந்தோஷப்பட்டு பெரியவங்க அப்பா அம்மா சொல்ற கருத்து காதல வாங்கி விமர்சனம் பண்ணுவாங்க. அதே ஒரு எல்லாத்துலயுமே விமர்சனம் இருக்கு, ஒரு நடிப்பு பார்த்து விமர்சனம் பண்ணுவாங்க, ஒரு பாடகரை பார்த்து பாடகர் விமர்சனம் பண்ணாங்க, எந்த ஒரு ஓடு ஓடு ஒரு தடகளத்துல கலந்துக்கிறாங்க வச்சுக்கோங்க, ஓட்டப்பந்தையில் அது அவங்களும் விமர்சனம் பண்ணணும். ஆனா விமர்சனம் எப்படி இருக்குன்னா, நேர்மறையா இருக்கணும். அப்படி அது வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும், அது யாரு யாரை நம்ம விமர்சிக்கோ அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேறணும், இன்னொரு விமர்சனம் நல்லா இருக்கும். நம்ம மக்கள் எல்லாத்தையும் மகாத்மா காந்தின்னு விமர்சித்தாங்க, கோசாமி விமர்சித்தாங்க,
0: கடவுளையே விமர்சிக்கிறவங்க ஓவரால் கருத்து என்னன்னா, நேர்மறை விமர்சனம் நல்லது, வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு சொல்றீங்க.
1: அப்படி சொன்னாரே நம்ம அடுத்த ஊக்கப்படுத்தணும். அப்படிப்பட்ட விமர்சனம் அந்த காலத்துல விமர்சனம் பண்ணுவாரு, அதாவது அவர் வந்து கர்நாடக சங்கீத அபாரமா விமர்சனம் அவருக்கான இசை அவருக்கு தெரியாது, பட் விமர்சனத்தை கேட்டுக்காருங்க அவரு ரொம்ப அவரு அதுக்கு

0: காயப்படுத்துதுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நேர்மறை விமர்சனம் நமக்கு
1: தேவைதான்.
0: ரொம்ப நன்றி சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்துங்க? வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கிறதா, உதவுகிறதா
2: அப்படின்னு?
0: எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறேன், அதுக்குள்ளேயே நீங்க தலைப்புக்கு போயிட்டீங்க. சரி, ஓகே. அவர் ஒரு ஃப்ளோல வந்திருக்காரு.
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க.
2: லைவ்ல போயிட்டு இருக்கா?
0: ஆமா, லைவ்லயே இருக்கீங்க, சொல்லுங்க.
2: அதாவது வந்து நம்மளை வந்து காயப்படுத்துறதா நம்ம நினைச்சுக்க கூடாது. ஆனா விமர்சனங்கள் வந்து நம்மள வளர்ச்சி தான் உண்டாக்கும். நம்மளை பத்தி ஒருத்தவங்க வந்து பேசுறாங்கன்னாக்கா, அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம பிரபலமா இருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சில பேர் என்ன பண்றாங்க, நம்மள விமர்சனம் பண்றாங்கன்னு மனச ரொம்ப நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சில பேர் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அதாவது எந்த விமர்சனமா இருந்தாலும் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம வளர்ச்சியில எந்த தடையும் இருக்காது.
0: முதல் நேயர் அப்படிதான் சொன்னாரு.
2: ஆமா, அந்த மாதிரி இருக்காது. ஆனா வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அத வந்து பெருசா எடுத்துக்கிட்டு என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன இப்படி விமர்சனம் பண்ணிட்டாங்க, இது உண்மையா இல்லையான்னு தெரியாம அவங்க பேசிட்டாங்க, பேசி அது உண்மையோ பொய்யோ என்ன. நம்ம வளர்ச்சிக்கு தடை இல்லாம நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து கண்டுக்க கூடாது. கண்டுக்காம நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து விமர்சனம் ஒரு பொருட்டே கிடையாது. அத பொருள்படுத்தாம நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை விமர்சனம் வந்தாலும் சரி, அப்படிலாம் ஒவ்வொருத்தரும் அப்ப உள்ள தலைவர்களும் சரி, இல்ல திரையில இருக்கிறவங்க அத்தனை பேரும் சரி, என்ன எவ்வளவு விமர்சனங்களுக்கு ஆளாயிட்டாங்க. அவங்களாம் எதையுமே அவங்க இப்ப விமர்சனத்தை பெருசா எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா யாருமே இவ்வளவு தூரம் வெற்றி பெற்றிருக்க முடியாது, இவ்வளவு பிரபலமா ஆக முடியாது. அதனால வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம விமர்சனங்களை தாங்கி நம்ம முன்னெடுத்து போய்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கணும். நல்லா சிறப்பான வாழ்க்கை அமையும், எந்த விதமான ஒரு கலக்கமும் வேண்டியது இல்லைங்கிறது என்னோட கருத்து. நன்றி. வணக்கம்.
0: ஓகே, நன்றி சார் உங்க கருத்து.
2: நன்றி.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா
0: மேடம்? நலமா இருக்கேன், நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: அவங்க கேட்டுட்டு இருக்க. விமர்சனங்களை வந்து ஏற்றுக்கொள்ள மனப்பக்கம் எல்லாருக்கும் வரணும்.
0: நிச்சயமா, அது ஒண்ணு இருக்கு.
3: அதாவது நம்மளுடைய நிறைகள் குறைகள் வந்து அடுத்தவங்களுக்கு தெரியும். அப்போ குறைகளை சொல்லும் போது கண்டிப்பாக நம்ம வந்து அதை ஏத்துக்கணும். நாம என்ன தவறு செஞ்சோம்னு நமக்கு தெரியல, தெரியாது, அடுத்தவங்க கரெக்டா கரெக்ட் சொல்லிடுவாங்க. அதை ஏத்துக்கிட்டு திருத்தது வந்து நம்ம கையில தான் இருக்கு.
0: இது ஒரு பாயிண்ட் தான்.
3: அது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத விஷயமே இருக்கு.
0: விமர்சனங்கள் வராமவும் இருக்காது, வராமல் தடுக்கவும் முடியாது. நாம எப்படி எடுத்துக்கிறோம், ஆமா, நம்ம வாழ்க்கையில
3: நமக்கு தேவைன்னா எடுத்துக்கணும், இல்லைன்னா வேண்டாங்கிறது முடிவு நம்ம கையில.
0: அந்த விமர்சனம் கரெக்ட், அந்த விமர்சனத்தை நம்ம வந்து வளர்ச்சிக்கு நம்மளா நம்ம தான் பயன்படுத்திக்கணும். நேர்களே, ரொம்பவே அழகா நேர்கள் அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஸ்டேடியம் ODFM 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள்.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போறேன்னு.

0: எப்ப வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
1: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
0: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
2: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ எண்ணங்களின் வண்ணங்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: சொல்லுங்க சந்திரசேகர்.
4: மேம், என்ன பொறுத்த வரைக்கும் விமர்சனங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் மத்தவங்க நம்ம மேல வச்சாங்க அப்படின்னா அது பாசிட்டிவா எடுத்துக்கணும் மேம். அது வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் நான் சொல்லுவேன். வந்து நிறைய சமயங்கள்ல நம்ம பண்றது சரி அப்படின்னு நினைப்போம், ஆனா மத்தவங்களுடைய பார்வை அப்படிங்கறது தவறு அப்படின்னா அதை நம்ம கிட்ட எடுத்து சொல்லும் பொழுதுதான் ஓகே, நம்மள மாற வேண்டி இருக்க போல இருக்கு அப்படின்ட்டு நமக்கு தோணும். இப்போ யாரு எப்படி விமர்சனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து அது காயப்படுத்துமா அல்லது நம்ம வளர்ச்சிக்கு வருமா அப்படின்னு.
3: அதுதான் முதல் நேயர் சொல்லும் போது அதுதான் சொன்னாரு.
4: ஆமா, சோசியல் மீடியா நம்ம எல்லாருக்குமே அக்கௌண்ட் இருக்கு, நம்மளை பத்தி எதுவுமே யாருக்குமே தெரியாது. போற போக்குல ஒரு 4 பேர் எழுதக்கூடிய அந்த விமர்சன கருத்துக்கள் நிறைய பேர் காயப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. சோசியல் மீடியால வரக்கூடிய அந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ், அந்த கருத்துக்கள், இது எல்லாமே அதுவும் மிகப்பெரிய புள்ளிகள் தான் இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள எப்படியாவது காயப்படுத்தி வீழ்த்தணும் அப்படின்ட்டு தான் நினைப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ணிடலாம். விமர்சனங்கள் முகத்துக்கு முகம் பார்த்து நம்ம கூட பழகி நம்மளோட லைஃப்ல டிராவல் பண்ணி நிறைய நாட்கள் நம்மளை பத்தி A to Z தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க மேம், அவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள் அப்படிங்கறது ஆக்கப்பூர்வமா இருக்கும் மேம். அது உண்மை. ஏன்னா நம்ம உண்மையாலுமே வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும், நம்ம வந்து தெரியாம தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யறோம், அதனால எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல உண்மையாலுமே அவங்க நம்ம அக்கறை மேலதான் இந்த விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு தோணி அவங்க மாத்திப்பாங்க. எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தியும், அந்த தொனி அதை எப்படி அவங்க கிட்ட சொல்றோம் அப்படிங்கறத பத்தியும், எல்லாத்த விட நம்ம லைஃப்ல முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துல அந்த விமர்சனங்கள் எடுத்து வச்சாங்கன்னா கண்டிப்பா ஏத்துக்கிறதுல தவறில்ல.
3: ஓகே, ரொம்ப நன்றிங்க உங்க கருத்துக்கு.
4: தேங்க்யூ மேம்.
3: ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: யார் இங்க இருந்து?
5: அரியலூர் மாவட்டம் தேவனூர், ஜோதிலட்சுமி.
3: ஜோதிலட்சுமிங்களா?
5: ஆமாம்.
3: ஆ, சொல்லுங்க மேம், எப்படி இருக்கீங்க?
5: ஆ, நல்லா இருக்கேன். என்ன இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் மேம். மேம், தலைப்பு தெரியுங்களா? விமர்சனம்.
5: ஆ, அதாவது விமர்சனங்கள் தேவைப்படுத்துமா உத்தேகப்படுத்துமான்னு கேட்டீங்க.
3: ஆமாம்.
5: விமர்சனங்கிறது வந்து ஒரு வால் போல, அதை நாம எப்படி கையாளுகிறோங்கிறத பொறுத்துதான் அதை காயப்படுத்துமா உத்தேகப்படுத்துறதா இருக்கு
3: சொல்ல முடியும். ஓகே.
5: அதாவது தவறுகளை வந்து சுட்டி காட்டுகிறா அப்படிங்கிற பேர்ல நமது தன்னம்பிக்கையை சிதற மாதிரியா அல்லது தனிப்பட்ட முறையில நம்ம வந்து தாக்குற வகையிலேயே விமர்சனங்கள் வந்துச்சுன்னு வச்சுங்களா, அது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம பாதிக்கும். இதனால என்ன வருதுன்னா, நமக்கு மன அழுத்தமும் பயமும் நம்மளுடைய தன்னம்பிக்கையும் செதஞ்சு போய் நம்மள மொட்ட வச்சிடும். அதே வகையில பாத்தீங்கன்னா, நமது தவறுகளை குறைகளை வந்து ஒரு அன்பா எடுத்து கூறி அதை எப்படி திருத்தி கொள்ளணும்ங்கிற அந்த வழிகளோட சுட்டி காட்டுற விமர்சனம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஆக்கப்பூர்வமான விமர்சனம். இது நம்ம வந்து சோர்வடைய செய்யாம உற்சாகமா செயல்பட வச்சு, அதாவது நம்ம காயப்படுத்துற விமர்சனங்களை வந்து தள்ளி விட்டுட்டு நம்ம உற்சாகப்படுத்துற விமர்சனங்களை எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில போனோம்னா நம்ம வாழ்க்கை எல்லாத்தையுமே அழகா.
3: ஓகே, சூப்பர், அருமையான விஷயத்தை சொல்லிருக்கீங்க, நன்றிங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க.
6: நான் தர்மபுரி ராஜா பேசுறது. வாழ்த்து கழகம் சார். மேடம் நீங்க இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் ஜெயின் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: மேடம்
3: சொல்லுங்க சார்.
6: விமர்சனம் உலகமே இருக்கு, எல்லாம் விமர்சனம் தான் ஓடுது. நாம சொல்ற செயல் வந்து நல்ல செயலா செஞ்சு இருந்தாவே அந்த விமர்சனத்துக்காக நம்ம ஆளாக முடியும். உதாரணத்துக்கு ஒரு திருமணம் நடக்குன்னு வச்சுங்க, அங்க விருந்து வச்சாங்க, அந்த விருந்து வந்து எல்லாமே சரி சமமா பரிமாறணும். ஆளை பொறுத்து பரிமாறக்கூடாது. ஆளை பார்த்து பரிமாறினாவே அந்த விமர்சனத்துக்கு ஆளாயிடுது. அந்த பதில் வந்து ஒருத்தர் என்ன வைக்கிறாங்களோ அதை கடைசி வரைக்கும் வைக்கணும். நான் நிறைய விருந்து பார்த்ததுனால ஆளை பொறுத்துதான் வைக்கிறாங்க. அது மனுஷனுக்கு ரொம்ப கவலை ஏற்படுத்தி. ஒரு முறை கோயில் திருவிழாவில் விருந்து வச்சாங்க, என் பக்கத்துல வரைக்கும் லட்டு வச்சாங்க, லட்டு வைக்கணும். அது ஆளை பொறுத்து வைக்கிறாங்க. அந்த அதுதான் விமர்சனம் ஆயிடுது. செய்யக்கூடாதுங்க. நாம இப்ப வாழ்க்கையில கரடு முழுதான மண்ணி பாதைதான். நாம போற பாதை வந்து நல்ல வழி பாதையில போகணும். அப்ப விமர்சனமே வராது. நீ வந்தாலும் நல்ல வழி செய்ய அப்படின்னு யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் நம்ம முறைதான் மேடம். நாம தவறான பாதையில போனா கண்டிப்பா நம்ம மேல விமர்சனம். நாம நேர் வழிய போனா அந்த விமர்சனத்துக்கு ஆளாக மாட்டோம். விமர்சனம் நல்லதே வந்து
3: எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம் அடுத்த பாடலுக்கு பிறகு. ஸ்டே டியூன்ட்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு விமர்சனங்கள் நம்மை காயப்படுத்துகிறதா அல்லது ஊக்கம் அளிக்கிறதா அப்படிங்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் லைன்ல இருக்கார், அவர் என்ன சொல்ல போறான்னு கேட்டலாம். வணக்கம்.
1: அன்பறிவிப்பாளர் ராஜ்ய அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் சூப்பரா இருக்கேன் மேடம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்புரம் தக்காணி சக்தி.
0: சொல்லுங்க சக்தி சார்.
1: அதாவது விமர்சனங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த பிரச்சனை தான் மேடம். ஆமா, காயப்படுத்துகிறது. எதை வச்சு சொல்றேன்னா, இப்ப நானே ஒரு தவறு பண்ணிட்டேன் அப்படின்னா பத்து பேர் வந்து நமக்கு நேருக்கு நேரா கேட்கலாம், அது தப்பே இல்லை. நான் வந்து அந்த தவறை வந்து நான் திருப்பிக்குவேன். இது விமர்சனம் அப்படிங்கறது வந்து அது வெளிப்படையா போய் ஒரு பத்து பேரு இருபது பேரு பொது இடத்துல போய் பேசினாவே வந்து வந்து விமர்சனம் தாங்க. அதனால வந்து அவங்களுக்கு அது என்ன கிடைக்குது இன்னைக்கு சமுதாயத்துல? இன்னைக்கு அதுதான் மேடம் நடந்துகிட்டு இருக்கு.
0: ஆனா விமர்சனக்கு ஆளாகாத மனிதர்களே இல்லையே.
1: நிச்சயம் இல்ல, எல்லா பேருமே உண்டு. ஆமா, அதனால வந்து அவங்க போட்டுருவோர் போட்டுருக்கும்,
0: அவ்வளவுதான். நாம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றதுதான்.
1: ஆமா, நமக்கு அது தேவையில்லை. எது வேணாலும் என்ன சொல்லிட்டு போறாங்க, நம்ம மனசுக்கு நம்ம நேர்மையா நம்ம நடந்துட்டு இருக்கோமா?
0: ஓகே,
1: அதனால நம்ம அன்றாட பொழப்புல பாத்துக்கிட்டு போயிட்டே இருக்க முடியாது. அதெல்லாம் நம்ம போய் பாத்துக்கிட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது.
0: விமர்சனங்களை பொருட்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறீங்க.
1: ஆமா ஆமா ஆமா, அப்படிங்கறது என்னுடைய தாழ்மான கருத்து மேடம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி சார் உங்க கருத்துக்கு. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்துங்க?
2: நான் தென் பொன்மணில இருந்து நான் மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க மணிகண்டன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கிறேங்க மேடம். என்ன வெயில் தான் பயங்கரமா இருக்குங்க.
0: கொளுத்துது இல்லையா?
2: வாங்க.
0: சரி சரி
2: சரிங்க மேடம். விமர்சனங்களை பத்தி கேட்டிருக்கீங்க மேடம்.
0: ஆமா,
2: விமர்சனங்கள் என்ன பொருள் கொஞ்சம் தேவைதாங்க. ஒரு நல்லபடியான விமர்சனங்கள் நம்ம எப்படி இருக்கிறோம், வேலை பண்ண எப்படி இருக்கிறோங்கிற மாதிரி ஏற்றிருக்கலாங்க. ஆனா இந்த தேவையற்ற விமர்சனங்களை விமர்சிக்கிற சில ஆட்கள் இருக்கு, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாதுங்க. அவங்க யாரு என்ன பண்ணாலும் குறை கூறுறத விமர்சிக்கிறது அவங்க இருக்குங்க. ஏன்னா அவங்க கிட்ட நிறைய இருக்குங்க, ஆனா அதை விட்டுருவாங்க. நம்ம கிட்ட இருக்கிற குறை கண்டுபிடிப்பாங்க. அதனால அதை விட்டுட்டுங்க, நியாயமானவர் உண்மையானவர்கள் நம்ம மேல வைக்கும் அந்த விமர்சனத்தை ஏற்று நம்ம அதுல இருக்கும் சில நிறை குறைகளை களைந்து வாழ்க்கையில வெற்றி பெறலாங்க.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, தேங்க்யூ சோ மச்.
2: வாய்ப்புக்கு நன்றிங்க. நன்றி.
0: வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
3: சாந்தா பேசுறேங்க மேம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சாந்தா மேம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட பேசி.
3: நான் டெய்லி ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிட்டு இருக்கேங்க மேம்.
0: ஜாயின் பண்றீங்க? அப்ப நான் தான் ஜாயின் பண்ணலையோ.
3: நீங்க தான் எங்களை மிஸ் பண்றீங்க.
0: மிஸ் பண்றோம். ஓகே, சொல்லுங்க சாந்தா மா, இன்னைக்கு உங்களுடைய
3: விமர்சனத்தை பத்தி கேட்டிருக்கீங்களா? விமர்சனன்றது மேம், நம்ம சொல்றது நல்ல நாலு வார்த்தைனால நல்ல வார்த்தை சொல்லணும் மேம். அவங்க மனசு புண்படியா பேசக்கூடாதுங்க மேம். நம்மளால சொல்ல முடிஞ்சாங்க மேம். நம்ம ஒரு நல்லதுக்கு சொன்னா நம்ம அதை ஏத்துக்கணும் மேம். அது அது நம்ம விமர்சனமா எடுக்க கூடாது. ஒரு மனசு ரொம்ப துன்பட்டு போய் நம்ம மன கஷ்டத்துல யார்கிட்ட பேசினா அவங்க ஒரு நாலு வார்த்தை பேசினா அதுக்கு நமக்கு ஒரு மனசு சமாதானமா இருக்கும் மேம். இல்ல அதையே நம்ம இங்க இருந்து பேசிங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லி அது விமர்சனம் பண்றது ரொம்ப ஒரு கெட்ட புத்திங்க மேம். அது இங்க கேட்டா அங்க போய் சொல்லி கொடுக்கறதுங்க மேம். நம்ம இங்க பேசினது அதோட முடிச்சிருந்தோம் மேம். ஏதாவது வந்து திருப்பி இன்னொருத்தர்கிட்ட பேசி அது தீ மாதிரி பரவ வச்சிடறாங்க மேம். ஒவ்வொருத்தருங்க இந்த சுத்தத்தை கண்டுபிடிச்சா மேம் கொண்டு போய் எப்படியடா இந்த குடும்பத்தை கலைக்கலாம்னு சொல்லி ஒவ்வொருத்தர் பரப்பி கொடுக்குறாங்க பாத்தீங்களா மேம். அந்த மாதிரி என்ன இருந்தாலுமே அது நமக்கு நல்ல வார்த்தை

0: இல்லாட்டி பரவாயில்லைங்க மேம், நம்ம மனசு இன்னும் புண்பட முடியுதானு மேம் பேசுறாங்க. இங்க பேசுறது அங்க போய் பேசி, அங்க நீங்க பேசி, அந்த மாதிரி பேசாமங்க மேம். ஒரு நாலு வார்த்தைனால நல்லதா இருந்தா பேசுறா, நம்ம அது நல்லதுக்குன்னு எடுத்துக்கலாம் மேம். ஆமா, காயப்படுத்த மாதிரி பேசக்கூடாது. எப்பவுமே நமக்கு அவங்களை பாக்கும்போது அது நமக்கே ஒரு சங்கடமா இருக்கும் இல்லைங்களா மேம். இவங்க இப்படி பேசி நம்ம மனசு இப்படி கொஞ்சம் காயப்படுத்திட்டாங்களேங்கிறது நம்ம மனசு விட்டு ஆறவே ஆறாதுங்க மேம். அது
1: அது அது அந்த அந்த அந்த காயத்தையே நினைச்சிட்டு இருக்காம அதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படின்னு நினைக்க யோசிக்கணும் இல்லையா.
0: அது
1: ஏத்துக்கிற அந்த மனப்பக்குவம், அந்த ஏத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணும்.
2: வணக்கம். தூற்றுவார் தூற்றற்றும் போற்றுவார் போற்றற்றும் என்று பண்பலை இழைவதில் நான் ராஜு, ஊட்டி சென்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கேன் ராஜு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க ராஜு சார்.
2: நம்மள தூற்றுவார் தூப்பாங்க சார், போற்றுவாரும் போற்றிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நாம என்ன, நம்ம நிலைமை என்ன, அப்படியே ஏறி நட போட்டுட்டா போயிட்டு வந்தோம்னு வைங்க, தூற்றுவாருங்களுக்கு அது ஒரு பெரிய சவாலாக அவங்களுக்கு போயிடும். நம்ம என்னடா நம்ம இவ்வளவு பேசுறோம் வந்து அப்படியே போயிட்டே இருக்காங்கன்றப்ப அவங்களுக்கு அது ஒரு காயமா போயிட்டே இருக்கும். அதனால வந்து எப்பவுமே வந்து தூற்றுவார் எப்ப தூற்றிட்டா இருப்பாங்க சிஸ்டர். நம்ம முதுகு பின்னால பேச 1000 பேர் இருப்பாங்க, இல்லன்னு முடியாது. ஏன்னா ஒருத்தர் வளர்ச்சியை பார்த்தாக்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்குமே அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடும் சிஸ்டர். முதல்ல எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்காங்க. ஆனா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு போறது அவங்களுக்கு தெரியாது. ஆமா, அதனால வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து சொல்றவங்க பேச்சுக்காக எல்லாம் நம்ம வாழக்கூடாது. அவங்க சொல்ற வார்த்தைய காயத்துக்கு ஒரு மருந்தா எடுத்துட்டு நம்ம வெற்றி படிக்கட்டுல அப்படியே ஏறி போயிட்டே இருக்கும்.
1: ஓகே, ரொம்ப நன்றி சார் உங்க கருத்துக்கு.
2: நன்றி சார்.
1: நேர்களை ரொம்ப அழகா, நேர்கள் எல்லாம் சூப்பரா எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு விமர்சனங்களை பத்தி அழகா அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. அதற்கு முன்
3: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா, இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எண்ணங்களின் வண்ணங்கள். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நிறைவு காலர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
1: நீலகிரி.

0: மாவட்டம் எடப்பாடி ரங்கநாதன் மேடம்.
1: சொல்லுங்க ரங்கநாதன் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா அருமையா இருக்கீங்க மேடம். நீட் நல்லா இருந்தது.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணுங்க.
0: விமர்சனங்களை வந்து முக்கியமான நல்ல விஷயம், விமர்சனங்களை வந்து இருக்குங்க மேடம். மற்ற குறைகள் இருந்தா
1: இன்னைக்கு வந்து விமர்சனங்கள் நம்மை காயப்படுத்துகிறதா அல்லது வளர்ச்சிக்கு உதவுகிறதா அப்படின்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்கள்லாம் ரொம்பவே அழகா ஷேர் பண்ணாங்க. அந்த வகையில் ஓவரால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விமர்சனங்களுக்கு ஆளாகாத மனிதர்கள் அப்படிங்கிறவங்க யாருமே இல்லை, விமர்சிக்காதவர்களும் யாரும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆக்கப்பூர்வமான நேர்மறையான விமர்சனம் வந்து நம்மை உற்சாகப்படுத்தும், வளர்ச்சிக்கு உதவும். அதே எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கை குறைத்து நம்மளுக்கு வந்து நம்மளை மனதளவில் காயப்படுத்தும். விமர்சனத்தோட நோக்கம் எப்படிப்பட்டது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நேர்கள் வந்து ரொம்பவே அழகாக சொன்னாங்க. அந்த பக்குவம் வந்து நமக்கு வர வேண்டும். நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும், நம்ம வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு அந்த விமர்சனத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் தான் இந்த விமர்சனம் வந்து நம்ம வளர்ச்சிக்கு உதவுதா காயப்படுத்துதா அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண நேர்கள் எல்லாருக்கும் ஓடிஎஃப்எம் சார்பாகவும் எங்கள் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி மற்றும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ராஜி.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மூட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12 மணி. நேர்களை இன்றைய மத நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள். 2:30 அனுபவ பேழை நிகழ்ச்சியில் வாழ்க்கை மற்றும் பணி அனுபவங்கள் குறித்து செல்வராஜ் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி. மாலை 4:00 எதிரும் புதிரும் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் ஹீரோ ஸ்பெஷல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 வெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மதிப்பு கூட்டல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையம் மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டிதுரை அவர்கள் கூறும் கருத்துக்கள். தொடர்ந்து எல் நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டி நல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவர்கள் வழங்கும் உரை சென்னை அஞ்சல். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நேத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 9:30 நாடக மலர் வேரடி மண் நாடகம். எழுதியவர் வசந்தா நாராயணன் அவர்கள். அமைப்பு எஸ் ஆர் குபேந்திரன். 10:00 அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை பாடல்கள் டெல்லி அஞ்சல். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றைய மத நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
2: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
3: The news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi is currently holding bilateral talks with his Belgian counterpart Bart De Wever in New Delhi. Both leaders will discuss the entire spectrum of bilateral relations as well as regional and global issues of mutual interest. Several agreements are expected to be signed after the talks. This morning, the Prime Minister of Belgium visited the Rajghat and paid tributes to Mahatma Gandhi. The Belgian Prime Minister arrived in New Delhi last night on a 3-day visit to India. He is accompanied by Belgian Minister of Defence, Theo Fonken. This is his first visit to India since taking office in February last year. The visiting dignitary will deliver a keynote address at a Confederation of Indian Industry business event in the context of the India-EU Free Trade Agreement. Our correspondent reports that the visit will provide an opportunity to further strengthen the India-Belgium partnership and advance cooperation in areas of mutual interest, including trade and investment, defence and security, and renewable energy. Earlier today, Defence Minister Rajnath Singh held a delegation-level talk with his Belgian counterpart Theo Fonken. He said India and Belgium have warm and enduring ties built on mutual respect, democratic values, and a shared commitment to a rules-based global order.
4: India and Belgium share warm and long-standing relations founded on mutual respect, democratic values, and a shared commitment to rules-based global order. The recently held India-Belgium Strategic Dialogue in July 2026 has provided an institutional framework for taking up our bilateral partnership forward, including in defense and security. Excellency, we see considerable potential for expanding our bilateral defense cooperation, and we welcome greater cooperation among Belgian and Indian defense companies.
3: The Belgian defense minister called India a high-technology country and emphasized on the need for Belgium to collaborate on future projects. He also underlined on taking India-Belgium friendship forward. Finance Minister Nirmala Sitharaman has pitched India's reform-led growth story to investors at a high-level business roundtable in New York. Highlighting India's 7.8% economic growth in the first quarter of 2026-27 and the improved investment climate, Ms. Sitharaman said India continues to be the world's fastest-growing major economy despite global disruptions and challenges. The finance minister said reforms including the Insolvency and Bankruptcy Code have provided greater regulatory certainty, eased compliance and reduced paperwork under the guidance of Prime Minister Narendra Modi. Ms. Sitharaman reiterated India's commitment to fiscal prudence and discipline amid continuing global economic challenges since the onset of the COVID-19 pandemic. India and France have strengthened cooperation in the textile and fashion sectors, with new agreements signed in Paris to promote Indian textiles and craftsmanship in global markets. The Bharat Text Trade Federation and Premier Vision Societe Anonyme exchanged an MOU in the presence of Secretary in the Ministry of Textiles, Neelam Shami Rao. In a social media post, the Textiles Ministry said the MOU will strengthen cooperation in exhibitions, market linkages, sustainable sourcing and knowledge exchange. Back home, Union Minister for Education Prahlad Joshi held a meeting with the Secretary, Department of School Education and Literacy in New Delhi. to discuss the next phase of school education reforms. In a social media post yesterday, Mr. Joshi said the discussions focused on strengthening the foundations of learning, promoting innovation in classrooms, and ensuring that the education system keeps pace with the aspirations of a young and dynamic India. The union minister also held a meeting with the Secretary, Department of Higher Education, to review the preparedness for the future examinations scheduled in the upcoming months. The Enforcement Directorate ED is conducting search operations at 11 premises in Kolkata, West Bengal, in connection with a 290 crore rupee bank fraud involving Kohinoor Power Private Limited. According to ED officials, the company had availed loans from banks for setting up a 66 megawatt power plant in Jharkhand, which siphoned off to other group entities and diverted for personal purposes. In badminton, Kidambi Srikanth stunned world number 9 Victor Lai of Canada in straight games to enter the men's singles quarterfinals of the China Masters. And with that, we end this news bulletin.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12:10. நேரில் நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்னேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். நேரில் இதில் மகளிர் மட்டும் பங்கேற்கும் ஒரு பிரத்யேக நிகழ்ச்சிங்க ஸ்னேகிதியே. ஸோ நீங்களும் கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9342901018 என்ற நம்பருக்கும், உள்ளூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9344901018 என்ற நம்பருக்கும், புதிய நேயர்கள் 8300191018 என்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம் நேயர்களே. ஸோ வீட்டையும் பார்த்துட்டு வேலையையும் பார்த்துட்டு குடும்பத்தோட ஒவ்வொரு தேவையும் கவனிச்சுட்டு ஓடிட்டே இருக்கிற நம்மளுடைய பெண்களுக்கான ஒரு அழகான நேரம்ங்க இது. இது உங்களுக்கான நேரம் அப்படின்னே சொல்லலாம். இது உங்கள் குரலுக்கான நேரம், அதுதாங்க சிநேகிதியே. ஸோ சமையல் முதல் சேமிப்பு வரையில் உங்களுடைய டிப்ஸாக இருக்கலாம், ஆரோக்கியம் முதல் அழகு கலை வரையிலோட உங்களோட டிப்ஸாக இருக்கலாம், வீட்டு அலங்காரம், குழந்தை வளர்ப்பு, அன்றாட வாழ்க்கையில் இன்னும் சுலபமாக்க என்ன வழி இருக்குது, சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள உதவும் ஒரு பயனுள்ள தகவல்களாக இருக்கலாம், எல்லாமே இந்த ஸ்னேகிதே நிகழ்ச்சியில் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் நேர்களே. சில நேரங்களில் ஒரு நல்ல தோழியோட ஆலோசனை நம்மளுக்கு போதும், நம்முடைய சிறிய பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த தோழியாக உங்கள் சிநேகிதியாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்க வந்திருக்கேன் நான் உங்கள் ஆர்ஜே எல்ஷியா பிராங்க்லின். ஸோ அப்படி நான் எல்லாமே கால் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களையும் சரி உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய டிப்ஸையும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்க. சிரிப்போடும் சிந்தனையோடும் பல பயனுள்ள தகவல்களோடு இன்னைக்கு ஸ்னேகிதியை நிகழ்ச்சியை நம்ம தொடங்கலாம் நேர்களே. ஸோ மறுபடியும் உங்களுக்கான நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியூர் நேயர்கள் 9342901018 என்ற நம்பருக்கும், உள்ளூர் நேயர்கள் 9344901018 என்ற நம்பருக்கும், புதிய நேயர்கள் 8300191018 என்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக கூட உங்களுடைய டிப்ஸுகளை எங்களிடம் நீங்கள் பகிர்ந்துக்கலாம் நேர்களே. இன்றைக்கு வாட்ஸ்அப்போட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8300191018 என்ற நம்பர் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய டிப்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன் எதோட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: பேக் டு த ஷோ ஸ்நேகிதிய நேர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில இணையும் முதல் ஸ்நேகிதி யாருன்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? மங்களமா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சாமி.
1: வீட்டுல எப்படி இருக்காங்க?
2: வீட்டுல நீங்க தான் இருக்கீங்க,
1: நாங்களும் இங்க சூப்பரா இருக்கோம்.
2: என் பிள்ளைங்க ரேடியோக்குள்ள இருக்கையில நான் எதுக்கு சாமி கவலைப்படணும்?
1: கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன டிப்ஸோட வந்திருக்கீங்க?
2: இன்னைக்கு நீங்க செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க, ஒரு டிப்ஸ் சொல்றேன்.
1: சொல்லுங்க.
2: மைதா நல்லா வேக வைக்கணும், இட்லி பாத்திரத்துல வச்சு.
1: ஓகே.
2: நல்லாவே வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து உடச்சி சளிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் தேங்காய் சிரவி கொஞ்சம் சர்க்கரையும் பாவு அப்படியே தண்ணி பாவு காய்ச்சிடமுல்ல, அதுலயே இருந்த தேங்காய் லேசா வறுத்துட்டு அதுலயே போட்டுட்டு அதுக்கு அந்த சர்க்கரையோட 7 கிராமும் தட்டி போட்டு கொஞ்சம் பயறு பாசி பயறு வறுத்து உடச்சி அதை கழுகி அதுலயே போட்டுடணும். போட்டு எல்லாம் நல்லா அப்படியே பூர்ணமா அப்படியே வரும்போது அதை அப்படியே எடுத்து ரொம்ப கெட்டியாகாம கரெக்டா பாகத்திலயே இறக்கி வச்சுட்டு சர சரண்டு இருக்கணும். ரொம்ப இதெல்லாம் ஆகக்கூடாது. சர சரன்னு எடுத்து வச்சுட்டு இடியாப்பம் புளிஞ்சு புளிஞ்சிட்டு ஒரு வாழை இலையில வச்சு இடியாப்பம் புளிஞ்சு புளிஞ்சு அது மேல அந்த பூர்ண தள்ளி வச்சு மடக்கி மடக்கி இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா அதுதான் லெவரி.
1: ஓகே,
2: சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க, அதுக்கு பேர
1: அதுக்கு பேர் என்ன சொன்னீங்க?
2: சங்கடமான ஒரு விஷயம் இருந்தாலும் 4 பேர் கேப்பாங்க, புள்ள கேட்டுக்கிட்டு இருப்பா ரேடியோல, அதனால எனக்கு சங்கடம் சொல்ல. பிள்ளைங்கலாம் யாரு பக்கத்துல யாரு இல்ல, நான் மட்டும் தனியா இருக்கிறதுனால எரிய செஞ்சு சாப்பிடுறது சங்கடம். இடக்கத்துல ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் சோறு சாப்பிடுவேன் அவ்வளவுதான்.
1: சரிம்மா, இது கண்டிப்பா எல்லாம் செஞ்சு பாப்பாங்க நினைக்கிறேன்.
2: சின்ன ஒன்று இருக்குமா?
1: சொல்லுங்க.
2: இந்த கோதுமைய நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் தண்ணி லேச தெளிச்சுட்டு ஓரல்ல போட்டு நல்லா இடிக்கணும்.
1: ஓகே.
2: இடிச்சிட்டு தேங்காய் வறுத்து கொட்டி அப்படியே அதுலயே அந்த சர்க்கரையும் போட்டு நல்லா இடிக்கணும்.
1: ஓகே.
2: இடிச்சிட்டு உருண்டை புடிச்சு சாப்பிட்டு பாருங்க.
1: ரொம்ப சூப்பரா இருக்கும்.
2: ஏலங்கிராமெல்லாம் போட்டு உருண்டை புடிச்சு சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும்.
1: அதுக்கு அதுக்கு என்ன பேரு?
2: புதுசா
1: வேற சொல்லிருக்கீங்க, கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாக்குறோம். நன்றி. உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வருது மின்சார கனவு திரைப்படத்துல இருந்து. நேர்களை நீங்களும் கால் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மகளிர் மட்டும் பங்கேற்கும் ஒரு பிரத்யேக நிகழ்ச்சி. சோ நீங்க கால் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெளியூர் நேர்களா இருந்தா 9342901018 நம்பருக்கும், உள்ளூர் நேயர்கள் 9344901018 நம்பருக்கும், புதிய நேயர்கள் 8300191018 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் நேர்களே. அடுத்த பாடல் மின்சார கனவு திரைப்படத்தில் இந்த ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். ஸ்டேடியோனே தோட்டி FM 101.8 இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களே, இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்கிட்ட கூட நம்ம பேசலாம். ஸோ அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லீமா ரோஸ்லின் அவர்கள் தையற்கலை நிபுணராக கூட இருக்காங்க, சாரியும் ட்ராப் பண்ணுறாங்க, ஃபால்ஸ் கூட வைக்கிறாங்க நேர்களே. ஸோ அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்கம்மா. வணக்கம்.
1: என் பேர் லீமா. நானும் எங்க சிஸ்டரும் சேர்ந்து இங்க ஒரு பொட்டிக் வச்சிருக்கோம். அதுல சாரி ஃபால்ஸ் பீக்கோ அடிக்கிறது, ப்ரீ ப்ளீட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு
0: இருக்கோம்.
1: நல்லா போயிட்டு இருக்குது, நிறைய கஸ்டமர் எல்லாம் வந்து போயிட்டு
0: இருக்காங்க. இந்த பிசினஸ் வந்து நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க?
1: இங்க படிச்சது தாங்க, அங்க ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல கொஞ்சம் படிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு 4 இயர்ஸா இங்க பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஓகே, உங்களுக்கு எப்படி அதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு?
1: சின்னதுலேருந்தே கொஞ்சம் எங்க ஃபேமிலியில கொஞ்சம் எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் தான், அதை வச்சுதான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு.
0: ஓகே, என்னென்னலாம் நீங்க பண்ணுவீங்க மேம்?
1: ப்ரீ ப்ளீட்டிங் பண்றங்க, சாரி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுவோம்.
0: ப்ரீ ப்ளீட்டிங்னா எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு சாரி ஒரு வெட்டிங்க்கு பண்ணுவீங்களா?
1: ஆமாங்க, வெட்டிங்க்கு ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணிட்டு எல்லாம் ஃபோல்டிங் எல்லாம் பண்ணி வெளியூருக்கு எல்லாம் அனுப்புறது அந்த மாதிரியும் பண்றோம்.
0: ஓகே, சாரி வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு கரெக்டா நீங்க ப்ளீட்டிங் பண்ணிருவீங்க?
1: பண்ணிருவாங்க. அப்புறம் சாரி ஃபால்ஸ் பண்ணுவோம். சாரி அந்த சாரி ஃபால்ஸ் வந்து தேவையானதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும், நல்லா இருக்கும்.
0: ஓகே, எப்படி பண்ணுவீங்க ஃபால்ஸ்?
1: கீழே வந்து ஒரு சிக்ஸாக் மாதிரி அடிப்போம், மேல வந்து ஒரு எம்மிங் மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப அழகா இருக்கும் அது பாக்குறதுக்கு. ஒரு இப்போ பட்டு சாரிங்கெல்லாம் நம்ம அடிக்கடி வாஷ் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால நம்ம வந்து அந்த எம்மிங்கோட வச்சோம்னா அது ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நார்மலா கட்டுறதுனாக்கா நம்ம வாஷ் பண்றதுனாக்கா நம்மளுக்கு வந்து சும்மா சாரி வந்து இதுலயே அடிச்சிடலாம், மிஷின்லயே அடிக்கலாம். இது வந்து இந்த பட்டு சாரிங்கனக்குள்ள எம்மிங் பண்ணக்குள்ள தான் அது அழகு வரும். நம்ம அவ்வளவு அடிக்கவும் அடிக்கடி வாஷ் பண்ணவும் மாட்டோம் இல்லைங்களா, அதனால ரொம்ப அழகா இருக்கும் அது.
0: கரெக்டா ஃபிட்டா நிக்கும் சொல்றீங்க,
1: ரொம்ப அழகா இருக்கும்.
0: இது எப்படி கத்துக்கிட்டீங்க நீங்க?
1: இங்க படிச்சதுனாலதான், இங்க நான் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல படிச்சிருந்தேன், அங்க வந்து கொஞ்சம் கத்துக்கிட்டேன், அப்புறம் கொஞ்சம் ஓனாவும் அப்படியே தெரியும், அப்படியே பழகிக்கிட்டேன்.
0: ஓகே, உங்களோட பொட்டிக்க பத்தி சொல்லுங்க, என்னென்ன வச்சிருக்கீங்க, என்னென்ன நீங்க தைக்குவீங்க?
1: இப்போ ஆல்ட்ரேஷனு, அப்புறம் வந்து நமக்கு வந்து ஃபிட்டிங் பண்றது, அந்த என்ன சுடிதார் எப்படி கொண்டாலும் நாங்க வந்து அதை ஃபிட்டிங் பண்ணிடுவோம், அவங்களுக்கு ஏத்த மாதிரி, எப்படி அவங்க பாடி பார்த்து எப்படி அதுக்கு ஏத்த மாதிரி ஃபிட்டிங் பண்ணிடுவோம். ஆல்ட்ரேஷன் ஒர்க்ல இருந்து எல்லாமே பண்ணிடுவோம்.
0: ஓகே, அடுத்தது?
1: அடுத்தது வந்து நல்லா சாரிக்கு என்ன தேவையோ மேட்சிங் பிளவுஸ் எல்லாம் பண்ணி நம்ம அது மாதிரி பண்ணி கொடுப்போம்.
0: ஓகே, ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணுவீங்களா?
1: ஆரி ஒர்க், எம்ப்ராய்டிங்கு அந்த மாதிரி வர்க்கும் பண்றாங்க.
0: ஆரி வர்க் எல்லாம் எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க? ஆரி வர்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்த காலத்துல எல்லாருமே வந்துட்டு பிளவுஸ் நம்ம நார்மலா யாருமே தைக்கிறது இல்லையா, எல்லாருமே வந்து ஆரி வர்க் ஆரி வர்க்ன்றாங்க. ஆரி வர்க்னா என்ன, அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லுங்க.
1: ஆரி ஒர்க்னா அது ஒரு ஒரு அழகு குடுக்கறதும் கூடாது, இது ஸ்பெஷல். அது வந்து ஆரி வர்க்னக்குள்ள அது வந்து ஸ்பெஷலா நம்ம வந்து இந்த பெயிண்டிங் இந்த மாதிரியும் பண்ணுவோம். அதுல நம்ம வந்து ஆரி ஒர்க்னக்குள்ள அந்த நீடில் வந்து நல்லா அழகா, அது வந்து நல்லா அழகா ஒரு ஸ்டிச்சிங் வரும் இல்லைங்களா, அது பொறுத்துதான் இதுக்கு அழகு கொடுக்கறது. பீட்ஸ் ஒர்க் அந்த மாதிரி பண்ணவும் நல்லா இருக்கும், சம்கி ஒர்க், அப்புறம் அந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கும் ரொம்ப அழகா இருக்குங்க அதுல பண்றது. அது இப்போ ஒன்ஸ் போடுறதுனால நம்மளுக்கு வந்து அது எப்பவுமே அது வந்து திருப்பியும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டினா அது நம்ம அடிக்கடி நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா, இது ஒன்ஸ் அது ஒரு அழகு கொடுத்துரும் இல்லையா, அதனால அதை நம்ம அது பண்ணுவோம்.
0: ஓகே ஓகே, அப்போ நிறைய கஸ்டமருக்கு வந்து நீங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுல பர்டிகுலரா உங்களுக்கே பிடிச்ச விஷயம் என்ன சொல்றீங்க, என்ன வந்து நீங்க பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு?
1: எனக்கு சாரி ஃபால் பண்றது ரொம்ப பிடிக்குங்க, அது வந்து எல்லாருமே லைக் பண்ணிருக்காங்க, அது ரொம்ப அழகுன்னு சொல்லிருக்காங்க.
0: ஓகே, மத்தவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து எனக்கு நான் வந்து இத பண்றதுக்கு வந்து ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் நீங்க கத்து கொடுத்துருக்கீங்களா இல்ல கத்து கொடுத்துட்டு இருக்கீங்களா?
1: கத்து கொடுக்குறாங்க, இப்போ ஒரு கொஞ்சம் பேர் வர்றதுக்கு இங்க சான்ஸ் இருக்கு, வந்துட்டு இருக்கிறாங்க.
0: ஓகே,
1: இந்த மந்த்ல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம், ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். இப்ப ஒரு 10 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க, டீச் பண்ணலான்னு இருக்கிறோம்.
0: ஓகே,
1: அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துட்டு இருக்குது, இப்ப பண்ண போறோம். இந்த
0: ஷாப் எங்க வச்சிருக்கீங்க?
1: எங்களோட ஷாப் வந்து சேரிங் கிராஸ் வந்து அனிமேஷன் சென்டர் இருக்கு இல்லைங்களா, யூஎஸ்எஸ் பில்டிங், சஞ்சய் லாட்ஜுக்குள்ள.
0: ஓகே,
1: அதுக்குள்ள இருக்கிற அங்க ஆபீஸ் பக்கத்துல தான் எங்களுடைய பொட்டிக்கு இருக்குது.
0: ஓகே, அங்க வந்து நீங்க வரவங்களுக்கு வந்து நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம் உங்களை இல்லையா அங்க வந்து?
1: கண்டிப்பாங்க, கண்டிப்பா பண்ணலாம்.
0: ஓகே, இந்த வந்து சின்ன சின்ன விஷயத்த கத்துக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரைனா என்ன சொல்லுவீங்க?
1: இது என்னைக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தாங்க. இது கத்து வச்சுக்கிறது ரொம்ப பெனிஃபிட் தான். நம்ம வீட்டுல வந்து எதையுமே வந்து சும்மா அப்படியே போட்டு அப்படியே ஜாலியா இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஆனா இது வந்து கண்டிப்பா தையல் கலைன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது வந்து கண்டிப்பா கத்தே ஆகணும் நம்ம. அது வந்து இப்ப வீட்டுல இப்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு மிஷினோ அது தேடிட்டு நம்ம போட முடியாது. ஒரு ஒரு ஒரு இன்டீரியர் உள்ள எங்கயா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம வந்து இங்க வந்து கத்துட்டு போயிட்டா அது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு யூஸ்ஃபுல் இருக்கும். இப்ப ஒரு குழந்தைங்களுக்கு தைக்கிறதோ பிடிக்கிறதோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது
0: தானுங்களே.
1: அதனால அது நம்மளுக்கு
0: கண்டிப்பா கத்துக்கணும்னு சொல்றீங்க. ப்ளீட்டிங் பண்ணுறவங்க நிறையா அவங்களுக்கு வந்து உள்ளே வந்து நிறைய ஒரு டேலண்ட்டை வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க கூட நம்ம பேசணும். கேட்ட இருக்க எல்லா நேயர்களுக்கும் அது ஒரு வந்து ஒரு உத்வேகமாக இருக்கும். நீங்கள் அவங்கள கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அதை கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது நேர்லே. ஸோ நீங்களும் கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9342901018 நம்பருக்கும், 9344901018 நம்பருக்கும், 8300190018 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் நேர்லே. ஒரு சூப்பரான பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டேடியோன் இது ஓட்டி எஃப்எம் 101.8 எங்கள் எல்லாமே செமஹிட்டு.

0: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: நேர்களே, இன்னைக்கு நம்மளோட ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய டிப்ஸ்லையும் எங்ககிட்ட சொன்ன எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களே, ஒரு பெண் தன்னை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கையை அழகாக்குவது மட்டும் இல்லைங்க, தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் அமைத்து கொள்ள வேண்டும். அதனால தினமும் கொஞ்ச நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்கள். உங்களை சிநேகிக்கவும் உங்களுடைய கனவுகளை தொடரவும் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஒரு தோழியாக, உங்கள் மனதில் ஒரு இனிய நினைவாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆச்சே எல்சியா பிராங்க்லின். ஸோ அதுவரை சிரித்து கொண்டே இருங்கள், சந்தோஷமாயிருங்க, அன்புடன் வாழுங்கள். மீண்டும் ஒரு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆச்சே எல்சியா பிராங்க்லின்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வாகன உற்பத்தி துறை தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த தலைமைச் செயலக வளாகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வாகன உற்பத்தி துறை தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வாகன உற்பத்தியாளர்களின் வருடாந்திர மாநாட்டில் வாசிக்கப்பட்ட பிரதமரின் உரையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் வாகன உற்பத்தி துறை கூடுதல் வளர்ச்சியடையும் என்று பிரதமர் அந்த உரையில் கூறியுள்ளார். இந்தியாவும் பெல்ஜியமும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பெல்ஜியம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு தியோ பிராங்கனுடன் நடத்திய பேச்சுகளின் போது அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச அளவில் சவாலான சூழல் நிலவி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை ஒருங்கிணைந்து எதிர்கொள்வது என இந்தியாவும் பெல்ஜியமும் முடிவு செய்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தியாவுடனான நட்புறவை மேலும் வலுப்படுத்த விரும்புவதாக திரு தியோ பிராங்கன் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் நியூயார்க்கில் நடைபெற்ற உயர்நிலை வர்த்தக கூட்டத்தில் உரையாற்றினார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.8% அளவிற்கு அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்குடன் கூடிய சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக தொழில் முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். மகளிர் சுய

0: வரும் மாதங்களில் நடைபெறவுள்ள தேர்வுகள் குறித்தும் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மியான்மரில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பமாகும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் மியான்மர் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழுவுடன் உரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மியான்மருடனான உறவு பாரம்பரியம் மிக்கது என்றும் அவர் தெரிவித்தார். அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை இந்தியா கடைபிடித்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மியான்மருக்கு தேவையான உதவிகளை இந்தியா வழங்கும் என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளின் அறிவுசார் சொத்துரிமை அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அறிவுசார் சொத்துரிமை ஒத்துழைப்புக்கான சர்வதேச அமைப்புகளை வலுப்படுத்துவது என்று இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இதற்கான நெறிமுறைகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த தலைமைச் செயலக வளாகம் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட அவர், எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையிலும் 20 லட்சம் சதுரடி பரப்பில் இந்த வளாகம் சென்னையில் அமைக்கப்படும் என்றார். மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகுவதற்கான வசதிகளும் இதில் இடம்பெறும் என்று அவர் கூறினார். சென்னையில் சர்வதேச தரத்திலான ஒலிம்பிக் நகரமும் மோட்டார் விளையாட்டு நகரமும் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன்மை மொழியாக தமிழை அங்கீகரிக்க தேவையான சட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தையும் திரு விஜய் முன்மொழிந்தார். இந்த தீர்மானம் பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தின் 32 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இப்பகுதிகளைச் சேர்ந்த 16,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை தொடர்பான சம்பவங்களில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் 1,000 மேற்பட்ட மருத்துவ குழுக்களும் இதில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வாரணாசியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு உரிய உதவிகளை உடனுக்குடன் வழங்குமாறும் பிரதமர் அறிவுறுத்தினார். இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற 22 பேர் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அசாமை ஒட்டிய எல்லைப்பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் 290 கோடி ரூபாய் வங்கி முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் 11 இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கொல்கத்தாவில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகம், கேரளம், கர்நாடகா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் உள்ள 30 இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட 8 வழக்குகளின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சண்டிகரில் நேரிட்ட சாலை விபத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 9 பேர் காயமடைந்தனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற வேன் கர்கோடா பகுதியில் மற்றொரு வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவுகளில் ஃபைரோஸ் ஜைதி தங்கப்பதக்கத்தையும், சஞ்சனா சிறிமலா வெள்ளிப்பதக்கத்தையும், சகுந்தலா தேவ்நானி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 16 வெள்ளி, 15 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரலா தாஸ் இணை

0: காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 11-8, 9-11, 14-12 என்ற செட் கணக்கில் கஸ்கஸ்தானின் இஸ்கண்டர் கார்கி நுர்சயா நர்மன் இணையை வென்றது. இப்போட்டியில் மனுஷா தியா சிட்டாலே இணையும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் கனடாவின் விக்டர் லையை வென்றார். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹர்திக் மகர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹி ஜிருயியை வென்றார். சிராக் பரிதா, ஹரிஷ் மைத்திலி ஸ்ரீகுமார், நவீன் சிவகுமார் ஆகியோரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர் மற்றும் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்தியா சார்பில் பயிற்சியாளர் உள்பட 768 பேர் பங்கேற்பதற்கு விளையாட்டு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வாகன உற்பத்தி துறை தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த தலைமைச் செயலக வளாகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நிலையத்தில் நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் PM கிரேட் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இன்று நம் நாட்டின் தொழில் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தந்திருக்கும் ஒரு மிக முக்கியமான திட்டம்தான் மத்திய அரசின் PM கிரேட் திட்டம். கிரேட் என்பது கிராண்ட் ஃபார் ரிசர்ச் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் அக்ராஸ் ஆஸ்பைரிங் இன்னோவேட்டர்ஸ் இன் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் என்பதன் சுருக்கமே கிரேட் ஆகும். அதாவது நம் நாட்டின் இளம் கண்டுபிடிப்பாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொழில்நுட்ப ஜவுளி துறையில் உலகத்தரம் வாய்ந்த சாதனையாளர்களாக மாற்றுவதற்காக கொண்டுவரப்பட்ட ஒரு உன்னதமான மானிய திட்டம்தான் PM கிரேட் திட்டம். டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் எனப்படும் தொழில்நுட்ப ஜவுளித்துறை என்றால் நாம் வழக்கமாக உடுத்தும் ஆடைகளை தாண்டி சில குறிப்பிட்ட செயல்பாடுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் அறிவியல் தேவைகளுக்காகவும் பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் துணிகள் தான் இவை. உதாரணத்திற்கு மருத்துவ துறையில் பயன்படுத்தப்படும் அறுவை சிகிச்சை உடைகள், செயற்கை உறுப்பு துணிகள், இராணுவ வீரர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் அணியும் அதீத தட்பவெப்பத்தை தாங்கும் ஆடைகள் மற்றும் விவசாயத்தில் பயிர்களை பாதுகாக்க பயன்படும் வலைகள், விண்வெளி மற்றும் வாகன துறையில் பயன்படுத்தப்படும் அதிநவீன பொருட்கள். இன்று உலகளவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் ஒரு துறை இது. இந்த துறையில் இந்தியா உலக நாடுகளுக்கு தலைமை தாங்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையில் தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்தின் கீழ் இந்த கிரேட் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் பிரதான நோக்கங்கள் 3. 1. புதுமைக்கு ஆதரவு. நம் நாட்டில் உள்ள இளைஞர்களிடம் அசாத்திய ஐடியாக்கள் உள்ளன, ஆனால் அதை நிஜமாக்க பணம் இருப்பதில்லை. அதை நிவர்த்தி செய்வதுதான் இதன் முதல் நோக்கம். 2. சுயசார்பு இந்தியா. இதுவரை நாம் இறக்குமதி செய்து வந்த உயர் தொழில்நுட்ப துணிகளை இந்தியாவிலேயே சொந்தமாக உற்பத்தி செய்வதை இது ஊக்குவிக்கிறது. 3. வேலை வாய்ப்பு உருவாக்கம். புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாகும் போது இவை ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அளித்தரும். இந்த திட்டத்தினால் கிடைக்கும் நன்மைகள் இந்த திட்டத்திற்கு தேர்வு செய்யப்படும் ஒவ்வொரு தகுதியான ஸ்டார்ட் அப் நிறுவனத்திற்கும் அல்லது இளம் கண்டுபிடிப்பாளருக்கும் அதிகபட்சமாக 50 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு 18 மாத காலத்திற்குள் நிதி உதவியாக வழங்குகிறது. இது கடனோ அல்லது பங்கோ அல்ல, இது ஒரு மானிய உதவி. இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? 21 வயது நிரம்பிய இந்திய குடிமகன் எவர் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர் ஏதேனும் ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற தொழில் காப்பகத்துடன் இணைந்திருக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமாக இருந்தால் அது பதிவு செய்யப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். மேலும் அதன் ஆண்டு விற்று முதல் 100 கோடி ரூபாய்க்கு குறைவாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக உங்கள் கண்டுபிடிப்பு புதியதாகவோ அல்லது ஏற்கனவே உள்ள ஒரு பொருளை மேம்படுத்துவதாகவோ இருக்க வேண்டும். இந்த திட்டம் வெறும் காகித அளவில் மட்டும் இல்லை. ஏற்கனவே இந்த திட்டத்தின் கீழ் பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் நிதி உதவி பெற்று தங்கள் தயாரிப்புகளை தொடங்கிவிட்டன. வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் ஆடைகள், சுயசுத்தம் செய்யும் துணிகள், காயம்பட்டால் குணமாக்கும் மருத்துவ ஆடைகள் மற்றும் இராணுவ வீரர்களுக்கான அதிநவீன உடைகள் என பல பிரிவுகளில் நம் நாட்டு இளைஞர்கள் புதிய சாதனைகளை படைக்க இந்த PM கிரேட் திட்டம் ஒரு ஏணியாக அமைந்துள்ளது. இதை கண்காணிப்பதற்கும் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அடுத்த கட்ட சந்தைப்படுத்துதலுக்கு கொண்டு செல்வதற்கும் மத்திய அரசு ஒரு தனிக்குழுவை அமைத்து தொடர்ந்து வழிகாட்டி வருகிறது. ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன் என்பார்கள். ஆனால் இன்று தொழில்நுட்ப ஆடை இல்லாத நாடு முழுமையான வளர்ச்சி பெற்ற நாடாக இருக்க முடியாது என்ற நிலை உருவாகியுள்ளது. இந்தியாவின் பாரம்பரிய ஜவுளித்துறையை நவீன தொழில்நுட்பத்துறையாக மாற்றி உலகளவில் இந்தியாவின் கொடியை உயர பறக்கவிட்ட இந்த PM கிரேட் திட்டம் மிகச்சிறந்த அடித்தளமாக அமைந்துள்ளது. நம்மிடம் நல்ல ஐடியாக்கள் இருந்தால் அதனை தொழிலாக மாற்ற இந்த அரசு தயாராக இருக்கிறது என்பதற்கு இந்த திட்டமே சாட்சி.

0: இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் PM கிரேட் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: நேர்களை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை பாடல்கள்.

நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: நமக்கு அது சிம்பிள் ஸ்டெப் தான்.
1: நேர்களை கேட்ட அந்த சூப்பரான பாடல் பிரேமம் திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் பாடிய பாடல், ராஜேஷ் முருகேசன் அவர்களுடைய இசையமைப்பில் சபரீஷ் வர்மா அவர்களுடைய வரிகளில் ஒலித்தது.
2: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒலிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

ஆகாஷ் திரைப்படத்துல இருந்த ஒரு சூப்பரான பாடலை கேட்டீங்க நேர்களே. நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். கேட்டுட்டு இருக்க நேரம் 1:26. நேர்களே, வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில ஹிந்தி பாடல், மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற வெரைட்டியான பாடலை தான் நம்ம கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போறோம் பண்ண போறோம். அடுத்த பாடலாக தெலுங்கு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஸ்டே டியூன்ட், இது ஊட்டி FM 101.8. எல்லாமே சமஹிட்டு.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

நேரில் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வனவன பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். கேட்டிருக்க நேரம் 1:35. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மலையாள மொழி திரைப்படத்தில் இருந்து கேட்கலாம். ஸ்டேடியோ 101.8 இங்க எல்லாமே சமஹிட்டு.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெல்ஜியம் பிரதமர் பார்ஜி வீவருடன் புதுடெல்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை மொழியாக தமிழை அங்கீகரிக்க வேண்டும் என கோரும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 29,108 கூடுதல் காவலர் பணியிடங்கள் படிப்படியாக உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தமது மானிய கோரிக்கையில் அறிவித்துள்ளார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேகாவின் வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரும் திமுக தலைவரின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெல்ஜியம் பிரதமர் பார்ஜி வீவருடன் புதுடெல்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச விஷயங்கள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கிடையே முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர், இந்தியா பெல்ஜியம் நாடுகளுக்கிடையிலான வர்த்தக கூட்டமைப்பை முறையாக முன்னெடுத்துச் செல்லும் வகையில் முதலீட்டு விரைவு வழிமுறை இயக்கம் தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையிலான நிதி தொழில்நுட்ப அம்சங்களுக்கிடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்தி அடுத்த 5 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை இரு மடங்காக்கும் இலக்கை எட்ட வழிவகை செய்யப்படும் என்றும் கூறினார். முன்னதாக பெல்ஜியம் பிரதமர் ராஜ்காட்டில் மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெல்ஜியம் நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் தியோ பிராங்கனுடன் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை அங்கீகரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் பேரவையில் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக இன்று நிறைவேறியது. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர், மாநிலத்தின் ஆட்சி மொழியை உயர்நீதிமன்றத்தில் பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தை குடியரசுத் தலைவரின் முன் ஒப்புதலுடன் அம்மாநில ஆளுநர் பிரயோகிக்க அரசியலமைப்பு சட்டம் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாக எடுத்துரைத்தார். தற்போது தமிழில் பேசுவதை ஆங்கிலத்தில் கேட்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் முன்னேறியுள்ள நிலையில் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப தமிழை சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசை இந்த தீர்மானம் கோருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இதனையடுத்து இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் 29,108 கூடுதல் காவலர் பணியிடங்கள் படிப்படியாக உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் தமது துறை மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் காவல், மதுவிலக்கு, ஆயத்தீர்வை, தீயணைப்பு, மீட்புப் பணிகள் துறையின் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்து 59 அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், இந்த ஆண்டில் 5,000 பெண் காவலர்கள் உட்பட மொத்தம் 10,000 காவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றார். பணியின்போது துணிச்சலுடன் பணியாற்றி உயிரிழந்த காவல்துறையினரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும், பணிக்காலத்தில் இறக்கும் காவலர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் கருணைத்தொகை 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் கூறினார். சேலம் மற்றும் விழுப்புரம் வட்டார தடைய

0: அறிவியல் ஆய்வகத்தில் புதிய மரபணு ஆய்வு பிரிவுகள் 14 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்படும். தஞ்சாவூர் செங்கிப்பட்டி, சேலம் அயோத்தியா பட்டினம், காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை, சிவகங்கை திருபுவனம், திண்டுக்கல் வடமதுரை மற்றும் சென்னை போரூர் ஆகிய 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்கள் 16 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாடு முதலமைச்சரின் தீயணைப்பு பணிகள் பதக்கம் பொங்கல் தினத்தன்று வழங்கப்படும் என்று கூறிய அவர், பதக்கங்களின் எண்ணிக்கை 240ஆகவும் படித்தொகை 500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படைக்கான உட்கட்டமைப்பு 13 கோடி ரூபாய் செலவில் புதிதாக ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் அதிக எண்ணிக்கையில் பதக்கங்களை வெல்லும் வகையில் உலகத்தரம் வாய்ந்த ஒலிம்பிக் நகரம் சென்னையில் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். பேரவையில் அவைவிதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், உலக தரத்திலான விளையாட்டு அரங்கங்கள், அதிநவீன விளையாட்டு உபகரணங்கள், உயர்தர செயல்திறன் பயிற்சி மையங்கள், விளையாட்டு அறிவியல் மற்றும் மருத்துவ மையங்கள், வீரர்களுக்கான தங்கும் இடங்கள் போன்ற நவீன உள்கட்டமைப்பு வசதிகளுடன் இந்நகரம் அமைக்கப்படும் என்றார். இதேபோல் தமிழக இளைஞர்களின் மோட்டார் வாகன விளையாட்டுத் திறனை கண்டறிந்து பயிற்சி வழங்கும் வகையில் மோட்டார் விளையாட்டு நகரம் சர்வதேச தரத்தில் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். ஃபார்முலா 1 முதல் ஃபார்முலா 4 வரை சர்வதேச தரத்திலான போட்டிகளை நடத்தும் வகையில் கட்டமைகள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாட்டு இளைஞர்களிடையே மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மீதான அதிகரித்து வரும் ஆர்வத்தை ஊக்குவித்து அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கி தமிழ்நாட்டை சர்வதேச அளவிலான மோட்டார் ஸ்போர்ட்ஸின் முக்கிய மையமாக உருவாக்கவும் புதிய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் உருவாக்கப்படும். இந்த நகரத்தில் ஃபார்முலா 1, ஃபார்முலா 2, ஃபார்முலா 3, ஃபார்முலா 4 போன்ற சர்வதேச தரத்திலான போட்டிகள் நடத்துவதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்படும்.
0: தமிழகத்தில் முன்னுரிமை அடிப்படையில் தேவைப்படும் இடங்களில் ரயில்வே மேம்பாலம், புறவழிச்சாலை, உயர்மட்ட பாலம் உள்ளிட்ட சாலை ஆற்றுப்பாலம் ஆகியவற்றை கட்ட உரிய பரிசீலனைக்கு பின்னர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பல்வேறு துணை கேள்விகளுக்கும் இன்று அவர் பதிலளித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேக உறுப்பினர் வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்கக் கோரி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. இம்மனு மீது தீர்ப்பு வழங்கிய தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி தலைமையிலான அமர்வு இவ்வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று கூறி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தமிழகத்தில் உள்ள திருக்கோவில்களில் அலைபேசிகளுக்கு கட்டணம் செலுத்தி பாதுகாக்கும் நடைமுறை குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள் கேட்டறியப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களிடமிருந்து பெறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் மாற்று ஏற்பாடுகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள், கைக்குழந்தையுடன் வருபவர்கள் அலைபேசிகளை கோவிலுக்குள் எடுத்துச் செல்ல தடையில்லை என்றும், விசேஷ நாட்களில் அலைபேசியை வாங்கி வைக்கும் நடைமுறை இருக்காது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் நியாய விலைக் கடைகளில் கிலோ 35 ரூபாய்க்கு வெங்காயம் விற்பனை செய்யும் திட்டத்தை மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜ் ஆகியோர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இன்று தொடங்கி வைத்தனர். முதற்கட்டமாக நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள 8,233 நியாய விலைக் கடைகள் மூலம் 80 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வெங்காயம் விற்பனை செய்யப்படவுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் நியாய விலைக் கடைகளில் வெங்காய விநியோகம் நடைபெற்று வரும் நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் 8,660 கிலோ வெங்காயம் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: வெங்காயம் விலை அதிகரித்திருப்பதால் அதனை பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் விநியோகிக்கும் நோக்கில் திருவாரூர் மாவட்டத்திற்கு 8,660 கிலோ வெங்காயம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனை திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நகர்ப்புற ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கும் பணி இன்று துவங்கியது. ஒரு குடும்ப அட்டைக்கு 1 கிலோ வீதமும் விநியோகிக்கப்படுகிறது. திருவாரூரிலிருந்து ஆர். விஜயகுமார்.
0: ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து இஸ்ரோவின் EOS-05 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் GSLV-F17 ராக்கெட் நாளை அதிகாலை 2:55 விண்ணில் செலுத்தப்படுகிறது. இதற்கான கவுண்டவுன் சுமூகமாக நடைபெற்று வருகிறது. வானிலை, பேரிடர் மேலாண்மை, வேளாண்மை உள்ளிட்ட பணிகளுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுவதையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் மீனவர்கள் இன்று முதல் நாளை வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து நாளை அதிகாலை 2:55 GSLV-F17 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதி மீனவர்கள் இன்று மாலை 4 முதல் நாளை வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மீன்வளத்துறை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
0: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நகர்ப்புற பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடும் பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாவட்ட சமரச தீர்வு மையங்களில் வரும் 30 வரை விண்முகாம்கள் நடைபெறும் என்று இதன் ஒருங்கிணைப்பாளர் நீதிபதி சரண்யா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வட்டார அளவிலான பல்திறன் போட்டிகள் இன்று நடைபெற்றன. பரதம், பேச்சு, ஓவியம், நாட்டுப்புற கலை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 1 முதல் 8 வரை பயிலும் மாணாக்கர் பங்கேற்றனர். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 9,700 கனஅடியாக குறைந்துள்ளது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று 10,000 கனஅடியாக உள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஸ்ரீகாந்த் கனடாவின் விக்டர் லாயை 21-18, 21-19 என்ற நேர் செட்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி பெல்ஜியம் பிரதமர் பார்ஜி வீவருடன் புதுடில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை அங்கீகரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் பேரவையில் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் அடுத்த 5 29,108 கூடுதல் காவலர் பணியிடங்கள் படிப்படியாக உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தமது மானிய கோரிக்கையில் அறிவித்துள்ளார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேகாவின் வெற்றி செல்லாது என அறிவிக்கக் கோரும் திமுக தலைவரின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்த நேரம் 1:56. திரைகானம்.

நேர்களை கேட்ட அந்த சூப்பரான பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். சிவா அவர்களுடைய இசையமைப்பில் வைரமுத்து வரிகளில் ஒலித்தது. கேட்ட பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஒல்லி தேவர் மெய்யமக்கே தாமே சோமி.
1: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
4: என்ன, உண்மையாவா?
5: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
4: மேலும் விவரங்களுக்கு
6: 1800-419-1800 and 1097.
7: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: நிலையத்தில் நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் OTFM 101.8. அனுபவ பேழை.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: வணக்கம் நேர்களே. ஒரு நாட்டினுடைய உணவு உற்பத்திக்கு மிகவும் அவசியமான முதன்மையான இடுபொருள் விதை. ஆனால் விதைகள் எப்படி உற்பத்தி செய்யப்படுகின்றன? நம்மள நிறைய பேருக்கு விதைகள் உற்பத்தி செஞ்ச அனுபவங்கள் இருக்கும். அதுவும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவரை விதைகள், கீரை விதைகள், இது மாதிரி நிறைய விதைகள் வந்து நம்ம உற்பத்தி செஞ்சிருப்போம். சொந்த பயன்பாட்டிற்காகவும் இல்லை விற்பனை ரீதியான பயிரிடலுக்காகவும் உற்பத்தி செஞ்சிருப்போம். ஆனால் இதையும் தாண்டி கேரட், முட்டைகோசு, முள்ளங்கி இது போன்ற தாவரங்களுக்கான விதைகள் நம்ம இன்னைய தேதி வரைக்குமே விலை கொடுத்துதான் வாங்கி கொண்டிருக்கிறோம். இதுல சில விதைகளை நம்மளால உற்பத்தி செய்ய முடியும், சில விதைகளை நம்மளால உற்பத்தி செய்ய முடியாது. ஏன் உற்பத்தி செய்ய முடியாது, அதற்கு பின்னால் இருக்கும் காரணங்கள் என்ன, இதை பற்றி தான் இன்றைய அனுபவ பேழை நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். இந்த சுவாரஸ்யமான நிகழ்வுக்கு பின் இருக்கும் பல்வேறு தகவல்கள் நமக்காக நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் விதைப்பேருக்கு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி திட்ட மேலாளர் ஐ செல்வராஜ் அவர்கள். அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. வணக்கம் சார்.
3: வணக்கம்.
1: கடந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்தோ ஜெர்மன் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் மூலயமா நீலகிரி மாவட்டத்தில் உருளைக்கிழங்கு பயிரில் சாகுபடியை எப்படி அதிகரிக்க முயற்சி பண்ணீங்க, அதில் எப்படி வெற்றியும் பெற்றீங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் எங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இதனுடைய தொடர்ச்சியாக மூவ் ஆன் ஆகுறீங்க. நமக்கான சொந்த விதைகளை நம்ம உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அந்த திட்டம் தான் வந்து விதைப்பெருக்கு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி திட்டம். இந்த திட்டத்தில் திட்ட மேலாளராக பணியாற்றியிருக்கீங்க. இந்த அனுபவங்களை எங்களோட இந்த எபிசோடில் நீங்கள் பகிர்ந்துக்கணும். இண்டோ ஜெர்மன் நில்கிரீஸ் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டோடைய இலக்கு என்னவா இருந்தது? இது நீலகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் செயல்பட்டுச்சுங்களா, இல்ல இதே மாதிரி மலை காய்கறி பயிர்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாமே?
3: இல்ல, நீலகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் நடந்துச்சு, செயல்பட்டுச்சு.
1: சோ என்ன இலக்குல இதை கொண்டு வந்தாங்க, எத்தனை வருஷம்?
3: அதாவது இது வந்து 1965 1978 வரைக்கும் இந்த ஸ்கீமை நடைமுறைப்படுத்தினாங்க. நீலகிரி மாவட்டத்தில் அவங்க வந்த தேவை பூர்த்தி அடைஞ்சிருச்சு. விவசாயிகளுக்கு வேண்டிய எல்லா விதமான ரகமான காய்கறி விதைகள், உருளைக்கிழங்கு விதைகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஜெர்மனிலிருந்து தான் எல்லா விதைகளும் வந்துட்டு இருந்துச்சு. 78 வரைக்கும் ஜெர்மனிலிருந்து தான் முட்டைகோசு விதை, கேரட் விதை, காலிஃபிளவர் விதையெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு.
1: அவங்க வந்ததுக்கான முதல் விஷயம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற லேட் பிளேட்டை வந்து ஒழிக்கணும், ரெண்டாவது விவசாயிகளுக்கு வந்து நல்ல ஈல்டிங்க ஈட்டி தரணும் அப்படிங்கிற விஷயத்த செய்யணும், மூணாவது அவங்களுடைய புதிய அதாவது வீரிய ரகமான விதைகளை நம்ம இங்க நடவு செய்து விளைச்சலை எடுத்து பார்க்கணும், இந்த விஷயங்கள் தான். சோ இதற்காக வந்தாங்க, இதுல வந்து வெற்றியும்
3: பெற்றுட்டாங்க.
1: அதற்கு பின்பு நம்ம விவசாயிகள் என்ன விஷயங்கள் வந்து எதிர்கொண்டாங்க, சவால்களா?
3: சவால் வந்து விவசாயிகளுக்கு ஜெர்மனிலிருந்து விதை வரலைங்க. ஏன்னு கேட்டா அங்க இருக்க சாயில் பான் டிசீஸ் மண்ணிற்கு நோய் வந்து இந்தியாவுக்கு வந்துச்சானா, அந்த விதையை நம்ம இது பண்ணும் போது அந்த நம்ம நாட்டில் அந்த நோய் பரவும்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் வந்து அதை பேன் பண்ணாங்க. விதையை இருக்கும்போது செய்யக்கூடாதுன்னு பேன் பண்ணாங்க. அப்போ இந்த விதையை நம்ம தான் உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும்போது ஜெர்மனிலிருந்து 1 கிலோ முட்டைகோசு விதை, 5 கிலோ கேரட் விதை தான் வரும். இந்த விதையை ஸ்ரீநகரில் கொண்டு போய் காஷ்மீரில் சிம்லா குளு மணாலி

0: என்ற பகுதியில் பண்ணோம், அப்படி இல்லைன்னு சொன்னா ஸ்ரீநகர்ல பண்ணோம். ஏன்னு கேட்டா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி 4 மாசம் டார்மன்ஸ் இருக்கணும், வெஜிடேட்டிவ் குரோத் இருக்கக்கூடாது, டெம்பரேச்சர் வந்து மைனஸ்ல இருக்கணும். அந்த மாதிரி பகுதியில் தான் இந்த விதையை உற்பத்தி பண்ண முடியும். ஜெர்மனிலிருந்து வந்து அந்த 1 கிலோ விதை கேரட் விதையை விவசாயத்துறை வந்து டெவலப் பண்ணல, இந்த ஸ்கீம் நடத்தல. நீலகிரி வெஜிடபிள் மார்க்கெட்டிங் சொசைட்டி தான் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தணும். அப்ப நீலகிரி மாவட்டத்திலிருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், உதவி தோட்டக்கலைத்துறை அலுவலர், இயக்குநர், அவங்களை வந்து டெப்டேஷன்ல எடுத்து நாங்க வந்து ஸ்ரீநகருக்கு அனுப்பிச்சு 78ல இருந்து இந்த விதை உற்பத்தி பண்ணிட்டு இருந்தோம்.
1: ஸ்ரீநகர்ல இந்த விதை உற்பத்தி பண்ணும்போது நிறைய பிளஸும் இருக்கும், நிறைய மைனஸும் இருக்கும் இல்லைங்களா? சோ நீங்க எதிர்கொண்ட சவால்கள்,
0: அதாவது ஏப்ரல் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் சரியான வெயில் இருக்கும், கடல் மட்டத்திலிருந்து 3000 அடிக்குமே அந்த எலிவேஷன் தான் அந்த ஸ்ரீநகர் வருதுங்க. அப்போ நல்ல வெயில் வரும். அப்போ நம்ம பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் வந்து விண்டர் முடிஞ்சிடும், பனிக்காலம் முடிஞ்ச பிறகு ஏப்ரல் மாதத்திலிருந்து விவசாயம் ஆரம்பிப்பாங்க. ஏப்ரல் மாதம் முட்டைக்கோசு விதையை நாற்றுகள் பண்ணி அதை நட்டு அதிலிருந்து 4 மாதம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் வந்து ஆகஸ்ட் அந்த மாதிரி காலங்களில் அந்த முட்டை வந்து ரெடியாக வந்துடும். நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வந்து பனி விழுகிறதுக்கு முன்னால் இந்த முட்டைக்கோசை வேரோடு எடுத்து 10 அடி 10 அடி இடைவெளி விட்டு வேரோடு நட்டுடணும். அதே மாதிரி கேரட்டை வந்து 2 அடி 2 அடிக்கு நட்டு விட்டுறணும். அப்போ நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி 4 மாசம் வந்து ஸ்னோஃபால் பனி, இங்க மாதிரி ஃப்ராஸ்ட் அந்த இது இல்ல, ஸ்னோஃபால் அது ஒண்ணுமே வேகாதுங்க. அந்த பனி வந்து 7 அடி 8 அடி எல்லாம் அப்படியே விழுந்துடும் மேல, அது உள்ள அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்க மாதிரி இருக்குங்க. அப்புறம் மார்ச் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பனி வந்து விழுகிறது நின்றுருங்க. அப்ப என்ன சொன்னா பனி ஸ்லோவா உருகி ஒரு 10 நாள் அது நிலப்பரப்பு நமக்கு தெரியும், அப்பதான் தெரியும். அப்போ வந்து இந்த முட்டைக்கோசை என்ன வெடிச்சு அந்த முட்டைக்கோசில இருந்து கிழங்குலாம் வரும், அந்த கதிர்களெல்லாம் வருங்க. அப்போ வராதது இன்ட்டு போடணும், அந்த முட்டைக்கோசை மேலே இன்ட்டு போட்டு ஒரு கத்தியில் லைட்டாக இன்ட்டு போட்டால் என்ன ஆகணும், அது வெடிச்சு மேலே வருங்க. அது வரும் ஒரு நாளைக்கு நம்ம வந்து இங்க நீலகிரியில் வளர்ற வளர்ச்சியை விட 10 மடங்கு அங்கே அதிகமாக வளரும்.
1: நிறைய பயனுள்ள விஷயங்கள் செல்வராஜ் அவர்கள் நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு பாடலுக்கான இடைவேளை, பாடலை தொடர்ந்து இணைப்போம். இணைந்திருங்களது ஓட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: ஒரு நாளைக்கு நம்ம வந்து இங்க நீலகிரியில வளர்ற வளர்ச்சியை விட 10 மடங்கு அங்க அதிகமா வளரும். ஒரு நாள்ல 1 இன்ச் வருது இங்க வருதுன்னு சொன்னா அங்க ஒரு நாள்ல 3 இன்ச் வரும். வெஜிடேட்டிவ் குரோத் ஜாஸ்தி, 7 அடி 8 அடி வருங்க ஒரு மாசத்துக்குள்ள. அப்ப வந்ததும் பூ விடுங்க. பூ விடும் போது இது வந்து பாலினேட்டட் கிராப், அயல் மகரந்த சேர்க்க. இதுக்கு என்னன்னு சொன்னா சாகு நூல்கோல் ரெண்டு பயிர்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா தேனி காற்றினால்தான் இந்த கிராஸ் பாலினேஷன் அயல் மருந்த சேகரம் நடக்குது. அப்ப என்னன்னு சொன்னா பக்கத்துல இந்த நூல்கோலு சாகு வெதர் இருந்துச்சுன்னா,
1: சாதுனா
0: சாகுனா ஒரு கிழகோசு மாதிரி இருக்கும், இல இந்த கிழகோச இலைங்க மாதிரி இருக்கும், கோசையில மாதிரி இருக்கும். அதை அங்க என்ன பண்றாங்கன்னா பொரியல் மாதிரி அப்படியே முழுசா நல்லா ஃப்ரை பண்ணி அவங்க உணவா சாப்பிடுறாங்க. அந்த அயல் மருந்த சேர்க்கை இதுல வந்துச்சுன்னா அந்த முட்டை கோசுடைய உண்மையான தன்மை போயிட்டு கலப்பு இதாயிருங்க. அடியில் நூல்கோல் மாதிரி இருக்கும், நீங்க பாத்துருப்பீங்க அந்த மாதிரி. அடியில் நூல்கோல் மாதிரி இருக்கும், மேல வந்து வெறும் பாடர் மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்றோம் சொன்னா பக்கத்துல 3 கிலோமீட்டர் சுற்றளவுல யார் யார் பயிரிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பூ விடுறதுக்கு முன்னால அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து அதை வந்து எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டு அதை பாதுகாத்தான் நம்ம தரமானது ஒரு பெரிய சேலஞ்சு. ஏன்னா அனிபி தான், தேனியும் காற்றும் தான் இந்த அயல் மகர செயற்கையை உருவாக்குது. அதுக்கே நிறைய செலவாகும். நம்ம பயிரிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சாலே பக்கத்துல நூல்கோல் போட்டுருவோம், காம்பன்சேஷன் கிடைக்கும். அப்ப அவங்களெல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் எடுத்து என்ன ஆகும்னு சொன்னா மார்ச்ல கதிர் விடும், நவம்பர்ல தான் அது ரெடி ஆகுங்க.
1: சோ 2 இயர்ஸ் டைம் பிடிக்கும்.
0: ஆமா, கரெக்டா 2 இயர்ஸ் ஆகுதுங்க. அந்த நேரத்துல என்னன்னா இந்த பனி காலத்துல வந்து இந்த பட்டர்ஃபிளை முட்டைட்டுருங்க. மார்ச் மாசம் என்ன ஆகும்னு சொன்னா கம்பளி புழு, கூட்டு புழு, அந்த மாதிரி எல்லாம் மாறி அந்த 4 ஸ்டேஜ் இருக்கு. முட்டை ஸ்டேஜ், கூட்டுப்புழு ஸ்டேஜ், கம்பளி பூச்சி, அப்புறம் வண்ணத்து பூச்சி. இந்த கம்பளி பூச்சிக்கு கேட்டர்பில்லர் என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டா அந்த முட்டை கோசுடைய விதையுடைய பாடர் வரும், இலசா இருக்கும், அதான் மடமடமடம் சாப்பிடுங்க. அதுக்கு வந்து பார்த்து மருந்து அடிக்கணும். மருந்து அடிக்கும் போது என்னன்னா எவி டோஸ் கொடுத்தா அதோட ஈல்டு வந்து கம்மியாயிரும். அப்ப ஹேண்ட் பிக்கிங் பூச்சி மருந்து ஒரு டின்ல ஊத்திட்டு அந்த பூச்சி எடுத்து ஒவ்வொன்றா கையில் எடுத்து அதை போடணும். அது அது ஒரு வே. இன்னொரு வே, நம்ம மருந்து அடிக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னா இலசா இருக்க அந்த கிராப் வந்து பாதிக்கும், அது ஒரு சேலஞ்சான இது. அப்புறம் விதை ரெடி ஆனதும் அந்த விதையை அறுத்து ஒரு போர் மாதிரி போட்டு ஒரு 4 நாள் தார்பாலின்னு வச்சு கட்டிட்டு அப்புறம் எடுத்து அடிச்சு காய வச்சு ப்ராசஸ் பண்ணி தான் இங்க அனுப்புறோம்.
1: ஒரு 100 கிராம் விதையா இருந்தாலும் கூட நம்ம கடையில போய் கேட்டோம்னா உடனே கொடுத்துறாங்க. ஆனா அந்த 100 கிராம் உருவாக்குறதுக்கு 2 வருஷம் டைம்,
0: உருவாக்குறதுக்கு 2 வருஷம் ஆகுதுங்க. அதே மாதிரிதான் கேரட், இது ரெண்டு மட்டும் அமைதியெல்லாம் எல்லா இடத்துலயும் வருதுங்க. நீலகிரியில பட்டாணி விதை எடுக்கலாம், பீட்ரூட் விதை எடுக்கலாம், முள்ளங்கி விதை எடுக்கலாம், தர்ணாப்ஸ் விதை எடுக்கலாம். ஆனா கேரட் கேபேஜ் விதை மட்டும் டார்மன்சி வேணும், வெஜிடேட்டிவ் குரோத்தே இருக்கக்கூடாது. அதுக்கு இந்தியாவில வந்து இமாச்சல பிரதேசத்துல சிம்லாவில, ஜம்மு காஷ்மீர்ல வந்து ஸ்ரீநகர், ஸ்ரீநகர் தான் அங்க வந்து பூமி வந்து நம்ம சொந்தமா வாங்கி ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இப்ப அந்த ஆர்டிகல் மாத்திட்டாங்க, யார் வேணாலும் போய் ப்ராப்பர்ட்டி வாங்கலான்ட்டு. 1964 நேரு இருக்கும் போது பிரைம் மினிஸ்டர் இருக்கும் போது யாருமே வந்து எக்ஸப்ட் காஷ்மீரியன் யாரும் வந்து லேண்ட் வாங்க காஷ்மீர்ல அனுமதி கிடையாது.

0: இல்ல சார்லாம், அது லார்ஜ் ஸ்கேல்ல இது பண்றாங்க. என்சிஎம்எஸ் நீலகிரி கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டி, அவங்க இதை வாங்கி உரம், பூச்சி மருந்து, விவசாய கருவிகள், விதை, இதை நான்கும் வச்சு மார்க்கெட்டிங் தனியா ஆர்டர் இருக்குது. மேட்டுப்பாளையத்தில் ஆர்டர் இருக்கு. உருளைக்கிழங்கு மார்க்கெட்டிங் பண்றாங்க. பூண்டு வந்து லார்ஜ் ஸ்கேல்ல என்சிஎம்எஸ்ல பண்றாங்க. ஆனா விற்பனை சங்கத்துல விவசாயிகளுக்கு வேண்டிய விதை, உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகள், விவசாய கருவிகள் எல்லாத்தையும் நாங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
1: தொடர்ந்து பேசலாம் இன்னும் பயனுள்ள விஷயங்கள். இது ஒரு பாடலுக்கான இடைவேளை. இணைந்திருங்கள். இது ஓடிஎஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: கேரட் கேபேஜ் விதை மட்டும் டார்மன்சி வேணும். வெஜிடேட்டிவ் குரோத்தே இருக்கக்கூடாது. அதுக்கு இந்தியாவில் வந்து இமாச்சல பிரதேசத்தில் சிம்லாவில் ஜம்மு காஷ்மீரில் வந்து ஸ்ரீநகர் 78 to 86 வரைக்கும் பண்ணாங்க. அதுக்கு பின்னால் என்ன ஆச்சுன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த இம்போர்ட் பாலிசியை வந்து தளர்த்திட்டாங்க.
1: ஸோ அந்த வெளியுறவு கொள்கையில் தளர்வு ஏற்படுத்துகிற வரைக்குமே நீங்கள் அங்கே
0: உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு.
2: சரிங்க, இதில் அந்த விதைகள் நம்ம தயார் பண்ணோம், இதனுடைய ஈல்டு வந்து எப்படி இருந்துச்சு?
0: ஈல்டு நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. அக்ரி ஆபீசர்ஸ் 82 வரைக்கும் அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் எங்களுக்கு வந்து சேர்மன், வெஜிடபிள் மார்க்கெட்டிங் சொசைட்டிக்கு சேர்மன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் ஆளுங்களையும் நீங்கள் அனுப்புங்க, அங்கே ஒரு லோக்கலில் ஒரு அக்ரியை வந்து அப்பாயிண்ட் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மேனேஜராக என்னத்தை போட்டாங்க. அப்போ எக்கனாமிக்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இவருக்கு எல்லாமே கொஞ்சம் தெரியுங்க, விவசாயம் தெரியும், இவர் மேனேஜ் பண்ணிக்குவாரு, நமக்கு டெக்னிக்கலுக்கு அங்கே இங்கிருந்து போகிறதுக்கு பதிலாக அங்கே ஒரு லோக்கலாக இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரானால் சோப்பிரின்னு சொல்லி ஒரு பண்டிட், காஷ்மீர் பண்டிட், அவரை வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க. கலெக்டர் ஜெயந்தி அலெக்சாண்டர் அவங்க இருக்கும் போது அப்பாயின்ட் பண்ணாங்க. அவரை வச்சு அங்கே டெக்னிக்கல் கைடன்ஸ் எல்லாம் கிடச்சி நமக்கு அங்கே இருக்க ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் சீட் டெஸ்டிங் லெபார்டரியில் சஃபையான்னு சொல்லிட்டு சீட் டெஸ்டிங் ஆஃபீஸர் லெபார்டரி ஆஃபீஸர் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாருங்க, ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம். அப்பப்போ டெக்னிக்கல் கைடன்ஸ் வந்து டைரக்டரேட் ஸ்ரீநகரில் டைரக்டரேட் அக்ரிகல்ச்சர் டைரக்டரேட்டு அங்கே போகும்போது அந்த ஆஃபீஸர்ஸுங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்போது எனக்கு போதிய அளவுக்கு இந்த விவசாயத்துறையில் அனுபவமும் நுண்ணறிவும் இருந்தனால இந்த திட்டத்தை செயல்படுத்தி 800 kilo முட்டை கோசு விதை 600 kilo கேரட் விதையை எடுத்துகிட்டு வந்தேங்க நான்.
2: ஸோ ஒரு தனி மனிதனா?
0: ஆமாங்க, தனி மனிதனா. அப்போது ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின்ட் டைரக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், இங்கே வந்ததும் நாங்கள் நவம்பரில் இங்கே வந்துட்டோம். அப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, நோ நோட் நான் டெக்னிக்கல் பீப்புள், நீங்கள் அனுப்பிச்சி உற்பத்தி பண்ணியிருக்கீங்க, அன்லஸ் அன்டில் ட்ரையல் பிளாட் போட்டு இதை வந்து நாங்கள் பார்க்குற வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். ஏன்னா சீட் டிஸ்ட்ரிபியூஷன் நாங்கள் தான் பண்ணிட்டு இருந்தோம், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது இல்லைங்க. நீலகிரி மாவட்டம் பூரா விதையை பூரா நாங்கள் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி பண்ணும் போது இவங்க இந்த விதையை நீங்கள் வந்து விநியோகம் செய்யக்கூடாது, விவசாயிகளுடைய நல்ல கருதி தான் சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், கிளென்மார்கன்ல, ஏன்னா கிளென்மார்கனுக்கு சூடான இடம், அங்கே போய் விதை போட்டு டிசம்பரில் எடுத்து நட்டுங்க, மார்ச்சுக்குள்ள அந்த முட்டைகோசு உற்பத்தி பண்ணிட்டோம். அப்போ 98% வந்து பியூரிட்டி நல்லாயிருக்குதுன்னு சொல்லி அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு நீலகிரி மாவட்டமெல்லாம் அந்த விதையை வந்து இது பண்ணோம். அந்த முதல் தரம் நான் போயிட்டு வந்ததுனால எனக்கும் கூடுதல் மதிப்பும் மரியாதையும் இந்த நீலகிரி மாவட்டத்தில் எனக்கு கிடைச்சிச்சு.
1: ஓகே, நிறைய விஷயங்கள் விதை உற்பத்தி பற்றி எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்ம ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்கோமோ அப்படின்னு தோணுது, சில விஷயங்கள் நம்ம ஜோவியலாக பேசலாமே. காஷ்மீரில் விதை உற்பத்திக்காக நீங்கள் வசித்துள்ளீர்கள், அந்த காலகட்டத்தில் அந்த லைஃப் எப்படி இருந்தது உங்களுக்கு?
0: நான் விண்டர்ல அங்கே இருந்தேன், டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி தான் புறப்பட்டேன். பயங்கர ஸ்னோஃபால், ஸ்னோஃபால்லாம் அது ஒன்றும் நமக்கு ஆம் பண்ணாது, ஆனால் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாயிரும், 0-5 to 10 போயிடும்.
1: இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கு. திரு ஐ செல்வராஜ் அவர்கள், இவருடைய சாதனைகள் என்ன அப்படிங்கறத மீண்டும் தொடர்வோம் அடுத்த வாரம் அனுபவ பேழை நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம் நீங்களே. நன்றி, வணக்கம்.
3: அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: பாலாஜா, பானாவரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு 4 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் ஏற்காடு, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், செய்யூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. காஞ்சிபுரம், காவேரிப்பாக்கம், திருத்தணை, கீழணை, ஸ்ரீபெரும்புதூர், மின்னல், பணப்பாக்கம், கலவரப்பள்ளி அணை, மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, சேலம் மாவட்டம் சந்தியூர், செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கன்னியாகுமரி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. தருமபுரி, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், மதுரை, நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும், புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் இன்று மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை மாவட்டங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 8ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரி
1: கடற்கரை. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வாகன உற்பத்தி துறை தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்ட போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.8% அதிகரித்துள்ளது சாதனையாகும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வாகன உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் உரிமங்களுக்கான விதிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சட்ட மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பார் கவுன்சிலுக்கு இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒலிம்பிக் மற்றும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் சென்னையில் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் தவேக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு வி எஸ் பாபு வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கையை தவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயாஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார் மற்றும் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 3:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். இனி கேட்கலாம் திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல்.

0: கார்த்திக் மற்றும் பவதாரணி குரலில் கேட்ட பாடல் அழகி திரைப்படத்திற்காக.
1: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
2: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
1: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலை.

0: கேஜே யேசுதாஸ் குரலில் கேட்ட பாடல் அண்ணாமலை திரைப்படத்திற்காக.
1: நேயர்களே, உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 பிரத்யேக பாடலை நாங்கள் தயார் செய்ய உள்ளோம். ஊட்டியை குறித்தும் உங்கள் ஊட்டி எஃப்எம்ஐ குறித்தும் நீங்கள் எழுதும் வார்த்தைகள் இந்த பாடலை அலங்கரிக்க உள்ளன. பாடலை எழுதி மார்ச் மாதம்

0: மலேசியா வாசுதேவன் குரலில் இளையராஜாவின் இசையில் கேட்ட பாடல் படிக்காதவன் திரைப்படத்திற்காக திரைக்கானத்தில் நிறைவு பாடல்.
1: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
2: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
1: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
3: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி FM 101.8 மட்டும்.

1.8 நிலையத்தில் நேரம் 4 மணி. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். நேர்களை இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நம்ம விளையாடுற போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருந்தாத ஒன்றை கண்டறிக அப்படின்றத தான் நம்ம விளையாட போகிறோம். அதாவது ஆட் மேன் அவுட். ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஆட் மேன் அவுட். ஒரு 5 வார்த்தை கொடுப்போம், அந்த 5 வார்த்தையில் 1 வார்த்தை பொருந்தாததாக இருக்கும். அந்த வார்த்தையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இல்லையா, அந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்து அதற்கான நீங்கள் வந்து எதுக்கு அது அது பொருந்தலை அப்படின்னு சொல்லி அந்த ஆன்சரை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த விளையாட்டு தான் நேர்களை இன்றைக்கி எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நம்ம விளையாட போகிறோம். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர், வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 9342901018 என்ற நம்பருக்கும், 9344901018 என்ற நம்பருக்கும். நீங்ககள் புதிய நேர்களாக இருந்தீங்கன்னா 8300191018 என்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணி எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நம்ம விளையாடலாம் நேர்களே. ஸோ நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் நேயர், அவங்க இணைப்பில் இல்லை, இணைப்பு கட் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியூர் நேயர்கள் 9342901018 நம்பருக்கும், உள்ளூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9344901018 நம்பருக்கும், புதிய நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா 8300191018 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் நேர்களே. ஸோ நிகழ்ச்சியில் ஒரு முதல் பாடலை கேட்டுட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டேடியோன் இது ஊட்டிய ஃபேம் 1.8 இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஓகே, பேக் டு த ஷோ. எதிரும் புதிரும் நேர்களே, இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் பொருந்தாத ஒன்றை கண்டறிக, அதாவது ஆட் மேன் அவுட் நிகழ்ச்சியை தான் நம்ம விளையாட போறோம். நிகழ்ச்சியில முதல் நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கான்சல் செலவராஜ் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: ஓகே, நம்ம கேமுக்கு போலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, ஈஸியா கேட்கலாமா, எப்படி கேட்கலாம் உங்களுக்கு?
1: எப்படி வேணா கேளுங்க மேடம்.
0: ஓ, எல்லாத்தையும் சொல்லிடுறீங்களா? முடிஞ்சா சொல்றேன். படங்கள்லாம் பாப்பீங்களா?
1: படமெல்லாம் பார்த்து, அது இப்ப புது படமெல்லாம் பாக்குறது இல்லைங்க மேடம்.
0: ஓகே, பழைய படங்கள்லாம் பாப்பீங்க?
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: ஓகே, உங்களுக்கான க்வெஸ்சன், மௌனராகம், நாயகன், பாஷா, அக்னி நட்சத்திரம், அஞ்சலி, இதுல எது பொருந்தாத ஒன்று?
1: பாஷாங்க மேடம்.
0: எதுக்கு பாஷான்னு சொல்றீங்க?
1: அது டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா மேடம், மற்றெல்லாம் மணிரத்னம்.
0: எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க?
1: சொன்னால
0: தெரிஞ்சு போச்சு. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கிளாப்பிங் கொடுத்துடலாம். ஓகே, சூப்பரா சொன்னீங்க, நன்றி
1: நன்றி
0: நன்றி. நேர்களை நீங்களும் கால் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9344901018 நம்பருக்கும், 9342901018 நம்பருக்கும். நீங்க புதிய நேயர்களா இருந்தீங்க அப்படின்னா 8300191018 நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். நேர்களை, நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருப்பூர்ல இருந்து பாலன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்க? காதல், நட்பு, பாசம், பொறாமை, அன்பு.
2: பொறாமை.
0: எதனால பொறாமைன்னு சொல்றீங்க?
2: மற்றது எல்லாம் கொஞ்சம் நம்ம நல்ல முறையில காண்டாக்ட் வைக்கிறதுக்கு இனிமையா இருக்கும். பொறாமை வந்து பொருந்தாத குணமா இருக்கு. நல்லா இருக்கு.
0: பொருந்தாத குணமா இருக்கா? எதிர்மறையா? எதிர்மறையா இருக்கு இல்லையா?
2: ஆமா, மற்றதெல்லாம் நேர்மறையா இருக்கு, இது மட்டும் எதிர்மறையான.
0: எதிர்மறையா இருக்கு. ஓகே, உங்களுக்கு சூப்பர் சூப்பர்.
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. எங்களை எல்லா நேர்களும் கால் பண்ணி அவங்களோட ஈஸியான க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டேன் நினைக்கிறேன். அதனால சூப்பரான ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நேர்களே. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில, எதிரும் பொருளும் நிகழ்ச்சியில நம்ம விளையாண்டுட்டு இருக்க விளையாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருந்தாத ஒன்றை கண்டறிக, அதாவது ஆட் மேன் அவுட். ஒரு அஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். அந்த அஞ்சு ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் ஒன்றை வந்து பொருந்தாதது எது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதற்கான நீங்கள் வந்து ஆன்சரை வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணும். எதுக்காக அது பொருந்தலை அப்படின்னு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணும். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மதன் மோகன், குன்னூர்ல இருந்து.
0: ஓகே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க. உங்களுக்கான க்வெஸ்சன் கேட்கலாமா?
3: சரிங்க மேடம்.
0: நெய்வேலி லிக்னைட், சேலத்துல ஸ்டீல், கோலார் கோல்டு, தூத்துக்குடி உப்பு, ராணிப்பேட்டை லெதர். ஹலோ,
3: சொல்லுங்க மேடம்.
0: கேட்டீங்களா?
3: அப்படியா?

0: மற்றதெல்லாம் அந்தந்த இடத்துல ஒரு உற்பத்தி ஆகிறது.
1: ராணிப்பேட்டையில லெதர் தானே ஃபேமஸ், கேள்விப்பட்டது இல்லைங்களா?
0: இல்ல இல்லைங்க.
1: ஓகே சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
0: நன்றி மேடம்.
1: வணக்கம் வணக்கம். ஓகே நேர்களே, நீ கொஸ்டின் மறுபடியும் சொல்றேன். நெய்வேலி லிக்னைட், கோலார் கோல்டு, சேலம் ஸ்டீல், தூத்துக்குடி உப்பு, ராணிப்பேட்டை லெதர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் ஒருவர் இணைப்பில் இருக்கிறாங்க, அவங்ககிட்டயும் பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் செத்தநாயக்கன்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமத்திலிருந்து ஜெயச்சந்திரன் பேசுறேன் மேடம்.
1: ஓகே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்காங்க மேடம். நீங்களா நலமா இருக்கீங்களா?
1: எல்லாமே சூப்பரா இருக்கோங்க. குஷின் கேட்டீங்களா
2: மேடம்? கேட்டங்க மேடம். அது வந்து உப்பு வந்து கடல்ல விளையறதுனால இதெல்லாம் நிலத்துல இருக்கு, அது வந்து கடல்ல தண்ணியில இருக்கும்.
1: அந்தந்த ஊருக்கு அது ஃபேமஸா தானே நான் சொல்லியிருக்கேன்
2: இல்லங்க?
1: இப்போ அந்தந்த ஊரோட ஃபேமஸ் தானே நான் சொல்லியிருக்கேன்.
2: ஃபேமஸ் சொல்லிருக்கீங்க, இருந்தாலும் அது ஒண்ணு மட்டும் தண்ணியில இருக்கும், இது எல்லாமே தண்ணியில இருக்காது.
1: அப்படி சொல்றீங்க,
2: தண்ணியில அது உற்பத்தி ஆகுதுங்க.
1: ஓகே, நான் எப்படி சொல்றேன்னா அந்தந்த ஊரோட ஃபேமஸ் ஆன நான் சொல்லியிருக்கேன், இதுல எது பொருந்தலன்னு கேட்டிருக்கேன். ஆனாலும் அந்த க்வெஸ்சன் வந்து நீங்க ஏதாவது சொல்லியிருக்கீங்களே. ஓகே, அடுத்த நேர் வாய்ப்பு கொடுக்கலாம்.
2: சொல்லுங்க, இன்னொரு டைம் வரிசை சொல்லுங்க.
1: நெய்வேலி லிக்னைட்,
2: ஓகே.
1: கோலார் கோல்டு,
2: ஓகே.
1: சேலம் ஸ்டீல்,
2: மூணு.
1: தூத்துக்குடி உப்பு,
2: நாலு.
1: ராணிப்பேட்டை லெதர்,
2: ராணிப்பேட்டை லெதர். அதாங்க மேடம், இது எல்லாமே நிலத்துல இருக்கும், அந்த உப்புங்கிறது மட்டும் தண்ணியில இருந்து வர்றதுன்னு
1: தேவையானதுதான்
3: உபயோகிக்கிறது.
1: வணக்கம் வணக்கம். கோகிலா கோத்தகிரி ரைமிங்கா சொல்றீங்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குஷின் கேட்டீங்களா? கோகிலா நெய்வேலி லிக்னைட், சேலம்ல ஸ்டீல், தூத்துக்குடியில உப்பு, ராணிப்பேட்டையில லெதர் இருக்கு, கோலார் மட்டும் அது வந்து கர்நாடகால இருக்கு, அது வந்து அதர் ஸ்டேட்டா இருக்கனால. ஓகே சூப்பரா சொன்னீங்க கோகிலா, உங்களுக்காக ஒரு கிளாப்பிங் மியூசியம். ஓகே தேங்க்யூ, தொடர்ந்து கால் பண்ணுங்க, அழைத்ததற்கு நன்றி.
3: இன்னொன்னு
1: கேக்கணுமா? ஓகே, இன்னொன்னு என்ன கேக்கலாம் உங்களுக்கு? ஈஸியா கேக்கலாமா? எப்படி கேக்கலாம்? காலா, மாநாடு, கபாலி, மெட்ராஸ், சார்பட்டா பரம்பரை. தெரியாதா?
3: ரஜினி படமா இருக்கு.
1: ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி நன்றி. வணக்கம்.
4: ஹலோ
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நேச உள்ளங்களுக்கு தாச வணக்கங்கள்.
1: யார் பேசுறீங்க?
4: மதுரையில இருந்து ஆண்டனி.
1: நல்லா இருக்கீங்களா ஆண்டனி?
4: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். மதுரையில எப்படி இருக்கு?
4: மதுரையில வெயில் கொளுத்து, மறுபடியும் சம்மர் ஆரம்பித்தது மாதிரி இருக்கு.
1: ஓகே ஓகே, க்வெஸ்சன் கேட்டிங்களா?
4: நாங்களும் அங்க ஊட்டிக்கு வரலான் இருக்கோம்.
1: கண்டிப்பா வாங்க, ஊட்டி எப்போதுமே உங்களுக்கு வரவேற்க காத்துட்டு இருக்கு.
4: கண்டிப்பா சரி, கொஞ்சம் எளிமையா கேளுங்க ஆன்சர் பண்ற மாதிரி.
1: க்வெஸ்சன் வந்துட்டு ஆல்ரெடி கேட்டுட்டேன். காலா, மாநாடு, கபாலி, மெட்ராஸ், சார்பட்டா பரம்பரை எல்லாம் கொஞ்சம் ரீசெண்டா வந்த படங்க தான் இல்லையா?
4: இந்த திரைப்படமே எனக்கு புது திரைப்படமே எனக்கு தெரியவே தெரியாது பா, ப்ளீஸ் பா, புது திரைப்படங்களே புரியாது. வேற ஏதாவது क्वेश्चन கேளுங்க ப்ளீஸ்.
1: வேற ஏதாவது क्वेश्चन கேக்குறதா? அப்ப அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் யார் சொல்லுவா சொல்லுங்க.
4: திரைப்படங்களே பார்க்கவே மாட்டேன் நானு, வந்து வேற ஏதாவது ட்ரை பண்றேன்.
1: வேற எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுவீங்க? என்னென்ன क्वेश्चन உங்களுக்கு தெரியும்?
4: ஏதாவது பரவாயில்ல, ஊருக்கு ஊருக்கு டிஃபரண்ட், இந்த தேச டிஸ்ட்ரிக்ட் டிஃபரண்ட், இந்த அப்படி நார்த் சவுத் அந்த மாதிரி.
1: ஓகே ஓகே, அடுத்த क्वेश्चन உங்களுக்கு கேக்குறேன். நீங்க அது தெரியாதுன்னு சொன்னனால உங்களுக்கு மட்டும் கேக்குறேன், ஓகேவா? ஓகே, காஷ்மீர் ஆப்பிள், சேலம் மாம்பழம், திருச்சி வாழைப்பழம், பன்ருட்டி பலாப்பழம், கம்பத்து திராட்சை.
4: பன்ருட்டி, சேலம் மாம்பழம், காஷ்மீர் ஆப்பிள், பன்ருட்டி
1: பலாப்பழம், திருச்சி வாழைப்பழம்,
4: திருச்சி வாழைப்பழம்,
1: கம்பத்து திராட்சை.
4: இல்ல ஆக்சுவலி பன்ருட்டில இது வராதுல, அது பலாப்பழம் வராது பன்ருட்டில, அதான் டிஃபரெண்ட் நினைக்கிறேன்.
1: இல்லையே, எப்படி சொல்றீங்க, மாட்டிக்கிட்டீங்களா
4: அப்படிங்களா? சரி, அடுத்த நேர் சொல்றேன்.
1: ஓகே ஓகே, அழைத்ததுக்கு நன்றி. நன்றி நேர்களே. இப்ப நான் கேட்ட க்வெஸ்சன், சேலத்து மாம்பழம், காஷ்மீர் ஆப்பிள், திருச்சி வாழைப்பழம், பன்ருட்டி பலாப்பழம், கம்பத்து திராட்சை அப்படின்ற க்வெஸ்சன் கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம்ங்க.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: மடத்துக்குளவட்டம் தாசர் வீட்டுல இருந்து பாலசரம் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நாங்க நல்லா இருக்கோம்ங்க.
1: ஓகே, क्वेश्चन கேட்டிங்களா?
5: கேட்டோம்ங்க.
1: சொல்லுங்க, ஆன்சர் என்ன?
5: காஷ்மீர் தானுங்க.
1: எதுக்கு காஷ்மீர்னு சொல்றீங்க?
5: இந்த ஆப்பிள் அது வேற மாநிலத்துல இல்ல, இது வட மாநிலத்துல. அப்புறம் எல்லாமே தமிழகத்துல இருக்குதுங்க.
1: ஓகே, சூப்பர் சூப்பர். எல்லாமே நம்ம தமிழ்நாடுல இருக்க விளையறது, தமிழ்நாடோட ஸ்பெஷல், தமிழ்நாடோட டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்குது. காஷ்மீர் மட்டும் நார்த் சைடுல இருக்குது.
5: ஆமாங்க.
1: ஓகே ஓகே, சூப்பரான ஆன்சர் சொன்னீங்க. நன்றி நன்றி.
5: நன்றிங்க.
1: நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி ஆட் மேன் அவுட் பொருந்தாத ஒன்றை கண்டறியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9344901018 இந்த நம்பருக்கும், 9342901018 இந்த நம்பருக்கும், 8300191018 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நான் கேட்குற ஒரு அஞ்சு ஆப்ஷன் கேட்பேன். அந்த அஞ்சு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்து பொருந்தாது, அதாவது ஆட் மேன் அவுட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து அதுக்கான ரீசனையும் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணும், எதற்காக அப்படின்னு கூட நீங்கள் சொல்லணும். சிம்பிளாக வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லாமல் ஜஸ்டிஃபை பண்ணும் நேர்களே. ஸோ அதற்காக நீங்கள் கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன் இதோ எஃப்எம் 100.8. எல்லாமே செம ஹிட்டு.

0: பேக் டு த ஷோ எதிரும் புதிரும் நேர்களே. இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நம்ம பொருந்தாத ஒன்றை கண்டறிக, அதாவது ஆட் மேன் அவுட் தான் நம்ம விளையாண்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், நான் கோவில்பட்டத்திலிருந்து துரை பேசுறேன். நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேங்க. வெயிலோடு
0: வெயிலோடு வெயிலோடு நல்லா இருக்கீங்களா?
1: வெயிலோடு விளையாடுங்க.
0: ஓகே ஓகே, உங்களுக்கான க்வெஸ்சன் கேட்கலாமா? ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சன் தான், அவர் ஆன்சர் சொல்லல. ஓகேவா? ஓகே. காலா, மாநாடு, கபாலி, மெட்ராஸ், சார்பட்டா பரம்பரை.

0: 아마. என்னாச்சு?
1: பார்த்தீங்களா? பார்க்க மாட்டேங்க.
0: பார்க்க மாட்டீங்களா?
1: ஆமாங்க.
0: பார்க்க மாட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம்?
1: பாட்டு அந்த எப்பவுமே இங்கிலீஷ் எப்பவும் ஓடிட்டு இருக்குங்களா? படம் எல்லாம் பாக்குறதே இல்லைங்க.
0: பார்க்கறதே இல்லை. ஓகே, அடுத்த நேரத்தை கேட்கலாமா?
1: ஆ சரிங்க, நன்றி,
0: ஓகே,
1: வணக்கம்.
0: அடுத்ததுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். அடுத்த நேரம் அதுக்குள்ள கட்டாயிடுச்சு. நெக்லே கொஷின் மறுபடியும் சொல்கிறேன். காலா, மாநாடு, கபாலி, மெட்ராஸ், சார்பட்டா பரம்பரை. ஸோ இதோட ஆன்சர் வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க மேம்.
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேம்.
0: ஓகே,
2: கிளைமேட்ல நம்ம ஊட்டியில
0: எல்லாமே சூப்பரா இருக்கு. கிளைமேட் எப்போதும் குளுகுலன் இருக்கு, கொஞ்சம் வெயிலா இருக்கு, மிக்ஸ்டு கிளைமேட்டா இருக்கு.
2: இங்கேயும் வேலூர்ல வெயில் வர மாதிரி இருக்கு மேம்.
0: ஓகே ஓகே,
2: வெயில் இல்ல, ஓரளவுக்கு தப்பிச்சிட்டோம்.
0: ஓகே சொல்லுங்க, இதுல எது வந்து ஆட் மேன் அவுட்
2: மேம்? ஏதாவது க்ளூ கொடுங்களேன், இந்த ஆங்கிள் மேம் யோசிக்கணும்.
0: எல்லாமே படம் பொதுவா.
2: எல்லாமே படம், அது தெரியும்.
0: ஓகே, அத தான் கண்டுபிடிக்கணுமே.
2: என்ன ஆங்கிள் மேம் யோசிக்கணும், கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஏதாவது
0: எந்த ஆங்கிள் யோசிக்கணும்?
2: இது நான் தேர்ட் இயர் அட்டெம்ப்ட் பண்றேன், அதனால இதுக்கு அப்புறமா கொஞ்சம் க்ளூ கொடுத்து தப்பிக்க வைக்கலாம்.
0: அப்படியா? என்ன க்ளூ கொடுக்கலாம் உங்களுக்கு? அந்த ஹீரோஸ யோசிச்சு பாருங்க, ஹீரோயின்ஸ யோசிச்சு பாருங்க.
2: மேம் இன்னொரு வாட்டி படம் பேர் சொல்லுங்க.
0: காலா, மாநாடு, கபாலி, மெட்ராஸ், சார்பட்டா பரம்பரை.
2: மேம் நான் நினைக்கிறேன் மெட்ராஸ்.
0: எதனால மெட்ராஸ்?
2: அதோட ஹீரோ வந்து கார்த்தி. எதனால?
0: ஓகே, சார்பட்டா பரம்பரையோட ஹீரோ ஆரியல்ல?
2: ஆமா.
0: அப்புறம்
2: ஹீரோயின், ஹீரோயின் அப்போ
0: இல்லையே. எல்லாத்துக்குமே வேற வேற ஹீரோயின் தானே? வேற ஆங்கிள்,
2: வேற ஆங்கிள். சூப்பர் ஸ்டாருடைய படம் மூணு
0: சொன்னீங்க.
2: கபாலி, கபாலி.
0: எதனால கபாலி?
2: அது சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்கிற படம்.
0: காலா? ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
2: கொடுத்துல. ஆனா பயங்கரமான குவெஸ்சன் கொண்டு வந்திருக்கீங்க மேம், வேற லெவல்.
0: ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த
2: தேங்க்யூ மேம். பை பை.
0: நேர்களை இன்னைக்கு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலா, மாநாடு, கபாலி, மெட்ராஸ், சார்பட்டா பரம்பரை. ஸோ இதுல எது வந்துட்டு பொருந்தல அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லும். நிகழ்ச்சியோட அடுத்த நேரம் இணைப்புல இருக்கிறாங்க. வணக்கம்.
3: வணக்கம். யாருமே சொல்லாதனால நான் மீண்டும் முயற்சி பண்றேன் மேடம். திருப்பூர் பாலன்.
0: ஓகே, திருப்பி கால் பண்ணிட்டீங்களா?
3: இல்ல, இதுக்கு யாருமே ஆன்சர் பண்ண முடியல, நான் பண்ணலாம்னு வந்திருக்கேன்.
0: ஓகே சொல்லுங்க, என்ன ஆன்சர்? என்ன
3: மெட்ராஸ்?
0: எதுக்காக மெட்ராஸ்?
3: மற்றதெல்லாம் வேற வேற பேர்ல வருது, இது ஊர் பேர்ல வர்றதுனால மெட்ராஸ்.
0: ஓகே, மாநாடு அப்படின்றதும் கொஞ்சம் இது தானே, நீங்க இப்படி அப்படி சொன்னீங்க.
3: இது வந்து இது ஒரு சிட்டியினுடைய நேம் மெட்ராஸ்ங்கிறது.
0: ஓகே சரி, ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லிருக்கீங்க, ஆனா மெட்ராஸ்ன்றது ஒரு தவறான பதில். சரி, அடுத்தது என்ன கேக்குறாங்க தொடர்ந்து கேளுங்க, இதோட ஆன்சர் சொல்றேன்.
3: நன்றி, வணக்கம்.
0: எங்களே நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம். நேர்களை இன்னைக்கு நான் கேட்ட க்வெஸ்சன், காலா, மாநாடு, கபாலி, மெட்ராஸ், சார்பட்டா பரம்பரை அப்படிங்கறத க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். யார் கரெக்ட்டா சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் மார்க்கெட் இருந்து சிவா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்களா?
4: ஆ, நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே சொல்லுங்க சிவா, இதோட ஆன்சர் தெரியுமா?
4: இது மாநாடு போறாங்க.
0: எதுக்காக மாநாடு?
4: அது இது எல்லாமே வந்து பாரஞ்சித் டைரக்ட் பண்ண போறாங்க.
0: ஓகே,
4: மத்த படம் அதனால இது வந்து வேற டைரக்டர்.
0: எந்த டைரக்டர்?
4: சரியா தெரியல எனக்கு. ஆனா இது இவரு பாரஞ்சித் படம் எல்லாம் இதெல்லாம் பாரஞ்சித் படம் தாங்க.
0: வெங்கட் பிரபு
4: அவர்களோட
0: நன்றி. ஓகே, நேரில் எல்லாமே கால் பண்ணி அவங்களோட ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியோட தொடர்ந்து நம்ம வந்து நம்ம க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்கலாம், ஒரு பாடலுக்கு பிறகு கேட்கலாம். ஸோ ஸ்டேடியோன் எதோட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே செம ஹிட்டு.

0: ஓகே, பேக் டு த ஷோ. எதிரும் புதிரும் நேர்களே, நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் தென் பொன்மடியிலிருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்க மணிகண்டன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேங்க மேடம்.
0: ஓகே, நிகழ்ச்சியில
1: சூப்பரா போயிட்டு இருக்கீங்க.
0: ஓகே, கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆமாங்க, கேட்டுட்டு தான் இருக்கிறேங்க.
0: ஓகே, உங்களுக்கான க்வெஸ்சன் கேட்கலாமா?
1: ம், கேளுங்க மேடம், முயற்சி பண்றேங்க.
0: ஜூடோ, ஹாக்கி, குத்து சண்டை, கராத்தே, டெக்வாண்டோ.
1: ஹாக்கி தான் ஏற்படுதுன்னு நினைக்கிறேங்க.
0: எப்படி சொல்றீங்க?
1: மூணுமே குத்து சண்டை, அந்த நம்ம கையை வச்சு பண்றது மேல ஹாக்கி அந்த ஸ்டிக்கை வச்சு பண்றதுன்னு நினைக்கிறேங்க.
0: ஓகே,
1: அப்படிங்களா?
0: ஆன்சர் கொஞ்சம் ஏறத்தால ஆன்சர் கரெக்ட், பட் ஜஸ்டிஃபிகேஷன் தப்பா இருக்கே.
1: அப்படிங்களா?
0: ஓகே, அடுத்த நேர் வாய்ப்பு கொடுக்கலாமா?
1: வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கலாம், வாய்ப்பு கொடுக்க.
0: ஓகே, வணக்கம்.
2: வணக்கம், திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: குமார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா, நீங்க நல்லமா?
0: நல்லா இருக்கீங்க. சொல்லுங்க, இதோட ஆன்சர் தெரியுமா?
2: சொல்லுங்க, என்ன சொல்லுங்க.
0: ஜூடோ, ஹாக்கி, குத்து சண்டை, கராத்தே, டெக்வாண்டோ.
2: இது ஹாக்கிங்க.
0: ஓகே, எதனால ஹாக்கி சொல்றீங்க?
2: அது விளையாடுற விதமே வேற மாதிரி இருக்குங்க. இது இந்த இந்த மற்ற விளையாட்டோட இது வேற மாதிரி இருக்கும் இல்லைங்க. அதனால
0: வேற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன சொல்றீங்க, என்ன சொல்ல வரீங்க?
2: ஒரு அதுக்குண்டான அந்த பேட்டை வச்சுட்டு எல்லாம் விளையாடுவாங்க.
0: ஓகே, சரி, ஏதோ ஹாக்கின்னு சொல்லிட்டீங்க, அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொஞ்சம் இதா இருக்கு. சரி, அடுத்த நேரத்தை கேட்கலாமா?
2: சரிங்க.
0: ஓகே, வணக்கம். வணக்கம். ஓகே, லைன் கைட் ஆயிடுச்சு. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மேம், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன். மேம்,
0: தீபா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கே தீபா. க்வெஸ்சன் கேட்டிங்களா?
3: ஆ, கேட்டேங்க மேம்.
0: சொல்லுங்க, இதோட ஆன்சர் என்ன?
3: ஹாக்கி வந்து ஒரு டீம் கேம் தானே மேம் அது?
0: ஓகே,
3: இன்னொன்னு வந்து அது நம்மளோட கண்ட்ரியோட கேம், நேஷனல் கேம் ஆஃப் இந்தியா தானே?
0: ஓகே, மத்ததெல்லாம் எப்படி சொல்றீங்க, எப்படி ஜஸ்டிஃபிகேஷன் கூட? ஹாக்கின்றது ஓகே, ரெண்டரை கலரோ ஹாக்கின்னு சொல்லிட்டீங்க, பட் அதோட ஜஸ்டிஃபிகேஷன் மேம்? அவுட்டோர் கேம், ஓகே. மத்ததெல்லாம் இன்டோர் கேமா?
3: அப்ப பாக்ஸிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டோர்ல கூட நாம பண்ணலாம் இல்லீங்களா?
0: ஓகே, அவுட்டோர்ல பண்ண முடியாதுன்றீங்களா?
3: ஹாக்கி வந்து ஸ்டேடியம்ல தான மேம் விளையாடுவாங்க.
0: ஓகே, ஜஸ்டிஃபிகேஷன் தப்பா இருக்கே.
3: வேற ஏதாவது க்ளூ கொடுக்க முடியுமா மேம்?
0: வேற என்ன விதத்துல உங்களுக்கு க்ளூ கொடுக்கலாம்? நல்லா கொஞ்சம் அந்த இன்டோர் அவுட்டோரை விட்டுட்டு, இன்டோர் கேம் அவுட்டோர் கேம்ஸ் கிடையாது, அதை விட்டுட்டு வேற கோணத்துல யோசிச்சு பாருங்க. இந்த குத்து சண்டை எப்படி நடக்கும், இந்த ஜூடோ எப்படி விளையாடுவாங்க, கராத்தே எப்படி விளையாடுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா தீபா? ஓகே, அழைத்ததற்கு நன்றி, நன்றி தீபா. ஓகே நேர்களே, அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: ஜிகேபி ராஜா.
0: ராஜா, எப்படி இருக்கீங்க?
4: நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கு ராஜா. எங்க இருந்து பேசுறீங்க?
4: ஊட்டி மார்க்கெட்டிங்.
0: ஊட்டி மார்க்கெட், ஓகே. சொல்லுங்க ராஜா, என்ன ஆன்சர்?
4: ஏதோ வந்து ரிங்குக்குள்ள விளையாடுறதுங்க.
0: ஓகே,
4: ஹாக்கி வந்து பெரிய கிரவுண்ட்ல விளையாடுறது.
0: ஓ, பெரிய கிரவுண்ட்ல விளையாடுறது. ஓகே, ஹாக்கி எல்லாம் சொல்லிட்டாங்க, அதோட ஜஸ்டிஃபிகேஷன் இல்லையே.
4: ஆனா அது வந்து கோல் போட்டு விளையாடுறது.
0: ஓகே,
4: இதுல வந்து ரிங்குக்குள்ள விளையாடுறது, மீதி இல்லாம
0: ரிங்குக்குள்ள விளையாடுறது. ஓகே,
4: அதுக்காக
0: அதையும் இல்லாம வேற ஏதாவது யோசிச்சு பாருங்களேன்.
4: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
5: ஊட்டிலிருந்து டைகர் பேசுறேன். ரமேஷ்.
0: ரமேஷ், ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? ஊட்டி.
5: ஊட்டி மா கணதிதா.
0: ஓகேங்க, சொல்லுங்க, எதுக்கான ஆன்சர் என்ன?
5: ஹாக்கி.
0: ஹாக்கி, எதுக்காக ஹாக்கி சொல்றீங்க?
5: இது கராத்தே, அதெல்லாம் ரெண்டு ரெண்டு பேர் ஆடுற ஆட்டம், இது 11 பேர் ஆடுற ஆட்டம்.
0: ஓகே, அப்படி சொல்றீங்க, அதுவும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு விதமா யோசிச்சு
5: பாத்தீங்கன்னா
0: நன்றி.
5: நன்றி.
0: இதில் இன்றைக்கி நான் கேட்ட க்வெஸ்சன் என்னென்னா, ஜூடோ, ஹாக்கி, குத்து சண்டை, கராத்தே, டெக்வாண்டோ அப்படின்னு கேட்டிருந்தேன். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, ஹாக்கின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டீங்க. ஸோ இதோட ஜஸ்டிஃபிகேஷனான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாக்கி வந்து தற்காப்பு கலை கிடையாது. மற்றவை அனைத்தும் ஜூடோவாகட்டும், குத்து சண்டை ஆகட்டும், கராத்தே, டெக்வாண்டோ, இது எல்லாமே மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தற்காப்பு கலை. ஸோ தற்காப்பு கலை அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக சொன்னீங்க. நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொஞ்சம் வந்து கரெக்டாக இறத்தால கரெக்டாக இருந்துச்சு. பெஸ்ட் கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் இது தான். ஸோ எல்லாருக்குமே நீங்கள் வந்து சொன்ன எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கிளாப்பிங் கொடுத்துடலாம். ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்துருங்க. நிறைய க்வெஸ்சன் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்களும் ஆன்சர் பண்ண ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் கால் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெளியூர் நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா 9342901018 என்ற நம்பருக்கும், 9344901018 என்ற நம்பருக்கும், நீங்கள் புதிய நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா 8300191018 என்ற நேயருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இருக்கலே நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன் இன் தி எஃப்எம் 101.1. எல்லாமே செம ஹிட்டு.

0: இல்லையே.
1: இல்லீங்களே, நீங்க வேறீங்களா? சரி சொல்லுங்க, கேளுங்க மேடம். அதே வாய்ஸ் இருக்கா தான் கேட்டேன் மேடம்.
0: ஆமா, ஏறத்தால எல்லாம் ஒரே வாய்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா?
1: ஆமா, அப்படிதான் இருக்கு மேடம், இனிமையா இருக்கு.
0: ஓகே சொல்லுங்க.
1: டாக்டர்,
0: ஆர்கிடெக்ட், நர்ஸ், ஃபார்மசிஸ்ட், டென்டிஸ்ட்.
1: ஃபார்மர்ஸ், ஃபார்மர் விவசாயிங்க அது
0: இல்லையே. ஃபார்மசிஸ்ட் இல்லையே, ஃபார்மஸ் விவசாயி இல்ல.
1: அது என்ன என்ன சொல்லுங்க?
0: அது மெடிக்கல் ஷாப், மருந்து எல்லாம் கொடுப்பாங்கல்ல, மெடிக்கல் ஷாப் ஃபார்மசிஸ்ட்.
1: பில்டிங் கட்டுறது இதெல்லாம் ஆஸ்பத்திரிக்குள்ள இருக்குதுங்க. நர்ஸ், டாக்டர், ஃபார்மசி எல்லாமே ஆஸ்பத்திரியில இருக்குங்க.
0: என்கிட்டயே நீங்க ஆன்சர் வாங்கி எனக்கே சொல்றீங்களா?
1: இல்லைங்க, அது தெரியல. ஆர்கிடெக்ட் என்ன,
0: நான் எக்ஸ்பிளைன் பண்ணா கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க.
1: நான் ஃபார்மசிக்கு போயில ஏதோ வேற ஏதோ நினைச்சேன்.
0: ஓகே, இருந்தாலும் என்கிட்டயே வாங்கி சொல்றோம். உங்களுக்கு ஒரு
1: காஃபி.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி.
1: ஓகே,
0: நேர்களே, இன்னைக்கு நம்ம எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில பொருந்தாத ஒன்றை கண்டறிக்க அப்படின்றத நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் நேர்களே. அப்படின்னா ஒரு அஞ்சு ஆப்ஷன் கொடுப்பேன், அந்த அஞ்சு ஆப்ஷன் தான் எது பொருந்தல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு கால் பண்ணி நீங்க சொல்லலாம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், கரூர் மாவட்டத்துல இருந்து சிவாங்க.
0: சிவா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேன். கரூர் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாருமே வெயில்னு சொல்லிட்டு இருக்கீங்க.
2: வெயில் கொளுத்துங்க.
0: அப்ப நாங்க மட்டும் இருக்கோம் இல்லையா?
2: தெரியலங்க. நீங்க ஊட்டியில குளு குளுன்னு இருக்கீங்க.
0: ஆமா, ஓகே
2: சொல்லுங்க.
0: உங்களுக்கு انا क्वेश्चन கேக்கலாமா? ஃபிலிம் ரிலேட்டடா கேக்கலாமா?
2: எதுங்க?
0: மூவி ரிலேட்டடா கேக்குற உங்களுக்கு.
2: கேளுங்க.
0: ஓகே, என் காதல் கண்மணி, பூவெல்லாம் முன்வாசம், நேருக்கு நேர், துள்ளுவதோ இளமை, நாளைய தீர்ப்பு.
2: என்
0: காதல் கண்மணி, பூவெல்லாம் உன்வாசம், நேருக்கு நேர், துள்ளுவதோ இளமை, நாளைய தீர்ப்பு அப்படின்னு கேட்டிருந்தேன். அடுத்த காலர் பேசுறாங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்,
3: தாராபுரத்துல இருந்து தங்கவேல் பேசுறீங்க.
0: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கிறேங்க.
0: ஓகே, இதுக்கான ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு?
3: இது நேருக்கு நேர் தானுங்க.
0: எதுக்காக நேருக்கு நேர்?
3: நேருக்கு நேர் மீதி சொன்ன படத்துல பூரா விஜய் நடிச்சிருப்பாப்ல, நேருக்கு நேர்ல வந்து சூர்யாவும் அஜித் தான் நடிச்சிருப்பாப்ல.
0: துள்ளுவதோ இல்ல மேல அப்ப யார் நடிச்சிருக்கா? துள்ளுவதோ இளமையில அப்ப யார் நடிச்சிருப்பாங்க? ஆக்சுவலா எல்லாத்துலயுமே விஜய் அவர்கள் நடிச்சிருப்பாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இதுல வந்து சூர்யா நடிச்சிருக்காங்க. அப்ப துள்ளுவதோ இளமையில யார் நடிச்சிருப்பாங்கன்னு கேக்குறேன்.
3: துள்ளுவதோ இளமையில
0: அல்ல, தனுஷ் நடிச்சிருக்காரு இல்லையா?
3: தனுஷ்.
0: ஓகே, அடுத்த காலருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
3: சரி சரி.
0: எங்களை இன்னைக்கு நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் காதல் கண்மணி, பூவெல்லாம் உன்வாசம், நேருக்கு நேர், துள்ளுவதோ இளமை, நாளைய தீர்ப்பு அப்படின்னு கேட்டிருந்தேன். உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு சொன்னால், வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 9342901018 நம்பருக்கும், 9344901018 நம்பருக்கும், 8300191018 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் நேர்களே. நீங்கள் கால் பண்ணி இந்த சொன்ன கொஷினில் வந்து எது வந்து பொருந்தலை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம். ஸோ நிகழ்ச்சியில் தவசி படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். ஸ்டே டியூன் இன் எஃப்எம் 105.8 எல்லாமே செம ஹிட்டு.

ஓகே, பேக் டு த ஷோ. எதிரும் புதிரும் நேர்களே, இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நம்ம ஆட் மேன் அவுட், அதாவது பொருந்தாத ஒன்றை கண்டறிக அப்படின்ற விளையாட்டு தான் நம்ம விளையாண்டோம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு கேள்வியாக நான் கேட்டிருந்தேன், என் காதல் கண்மணி, பூவெல்லாம் உன்வாசம், நேருக்கு நேர், துள்ளுவதோ இளமை, நாளைய தீர்ப்பு அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ நம்மளுக்கு நேரம் வந்துட்டு முடிய போகிற காரணத்தினால இதோட ஆன்சரை நானே சொல்லிடுறேன். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூவெல்லாம் உன்வாசம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் காதல் கண்மணி அப்படின்றது விக்ரம் அவர்களோட டிபட் ஃபிலிம், அதாவது அதில் தான் அறிமுகமானார். நேருக்கு நேர் படத்தில் சூர்யா அறிமுகமானார். துள்ளுவதோ இளமை படத்தில் தனுஷ் அறிமுகமானார். நாளைய தீர்ப்பு திரைப்படத்தில் விஜய் அவர்கள் அறிமுகமாயிருக்காங்க. ஆனால் பூவெல்லாம் உன்வாசம் படத்தில் அஜித் அவர்கள் அறிமுகமாகலை. அஜித் அவர்கள் அறிமுகமான திரைப்படம் அமராவதி திரைப்படத்தின் மூலமாக தான் அஜித் அவர்கள் அறிமுகமானார். ஸோ இதை நான் ஆன்சர் நானே சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் எல்லா நேர்களும் கால் பண்ணி ரொம்ப சுவாரஸ்யமாக அவங்களோட ஆன்சரையும் அது திங்க் பண்ணி அதோட ஜஸ்டிஃபிகேஷனும் நீங்கள் கொடுத்தீங்க. ஸோ கால் பண்ண எல்லா நேர்களுக்கும் ஓடிஎஃப்எம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதலையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்னொரு வேற ஒரு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஜய், எல்ஷியா ஃப்ராங்க்லின். ஸோ ஒரு சூப்பரான பாடலோடு இந்த நிகழ்ச்சி முடிப்பெல்லாம் அயன் திரைப்படத்தில் இந்த ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். ஸ்டே டியூன், இது ஓடிஎஃப்எம் 101.8. எல்லாமே சமஹிட்டு.

இணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில் சேவைகளை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளை ரயில்வே அமைச்சகம் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டி

0: பொருட்கள் அடுத்த ஆண்டுக்குள் உற்பத்தி செய்யப்படும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சட்ட மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பார் கவுன்சிலுக்கு இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நியாயவிலைக் கடைகளில் வெங்காயம் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் திட்டத்தை மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். ஒலிம்பிக் மற்றும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் சென்னையில் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் உள்ள ஐடிஐ அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கில் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயாஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 5:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: டி எம் சவுந்தரராஜன் குரலில் கேட்ட பாடல் வியட்நாம் வீடு திரைப்படத்திற்காக.
1: மாலை வேளையில் மதுர கானங்களால் உங்கள் மனதை வருடிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமலர், உங்கள் மனதில் நினைத்திருக்கும் காவிய நாயகர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து இனிமையான பாடல்கள்.
2: நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன்.
1: இணைந்திருங்கள் ஊட்டி பண்பலை 101.8 உடன்.

0: டி எம் சவுந்தரராஜன் குரலில், கே வி மகாதேவன் இசையில் கேட்ட பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்திற்காக.
1: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனை?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

0: டி எம் சௌந்தரராஜன், எல்லாரீஸ்வரி, குரல் கேட்டபாரன், பாலும் பழமும் திரைப்படத்திற்காக.
1: மாலை வேளையில் மதுர கானங்களால் உங்கள் மனதை வருடிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமலர், உங்கள் மனதில் நினைத்திருக்கும் காவிய நாயகர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து இனிமையான பாடல்கள்.
2: நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன்.
1: இணைந்திருங்கள் ஓட்டி பண்பலை 101.8 உடன்.

சலபதி ராவ் அவர்களின் இசையில் பி காமாட்சி அவர்களின் வரிகளில், ஏ எம் ராஜா மற்றும் பி சுசிலாவின் குரல் வண்ணத்தில் கேட்ட பாடல் அமர தீபம் திரைப்படத்திற்காக. நிலைத்த நேரம் 5:35. வாடாமலர்.

0: எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி அவர்களின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரலில் கேட்ட பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக. வாடாமலரில் அடுத்த பாடல்.
1: மாலை வேளையில் மதுர கானங்களால் உங்கள் மனதை வருடி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமலர், உங்கள் மனதில் நிலைத்திருக்கும் காவிய நாயகர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து இனிமையான பாடல்கள்.
2: நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன்.
1: இணைந்திருங்கள் ஊட்டி பண்பலை 101.8 உடன்.

0: எம் சவுந்தரராஜன், குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, அவர்களின் இசையில் கண்ணதாசன் வரியில் கேட்ட பாடல் ஆலயமணி திரைப்படத்திற்காக.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா,

0: எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் கேட்ட பாடல் ராஜ்பாட் அரங்கதுரை திரைப்படத்திற்காக.
1: மாலை வேளையில் மதுர கானங்களால் உங்கள் மனதை வருடி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமலர் உங்கள் மனதில் நினைத்திருக்கும் காவிய நாயகர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து இனிமையான பாடல்கள்.
2: நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன்.
1: இணைந்திருங்கள் ஊட்டி பண்பலை 101.8 உடன்.

பொன்னேஞ்சல் 6:40 பெட்டதுகம்லு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள். 7:15 தமிழர் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை ஊக்குவித்தல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி காட்டுப்புற மற்றும் மெல்லிசை டெல்லி அஞ்சல். 11:05 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல்.

இனி நாளை இடம்பெறும் நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:05 ஆங்கிலத்தை செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் தொல்கதைகள். வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி மதிமா.

0: கிருஷ்ணன் அவர்கள். காலை 7 மணிக்கு காந்தி அஞ்சலி, 7:15 தமிழில் செய்திகள். காலை 7:25 குட் மார்னிங் நீலகிரேஸ். புதிய தகவலுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடர் 4வது பருவம் நிறைவாக உணவே உன்னதம் ஆகியவை இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்தி செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் மாஸ்ட்ரோ ஸ்பெஷல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மகளிர் மற்றும் 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு உங்கள் வீட்டு குட்டிக்கண்ணன் மற்றும் ராதைகளின் செல்ல குறும்புகள். 12:05 காங்கிரஸ் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பாடு 12:10 சிநேகிதியே நலவாழ்வேன் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் எங்கள் வீட்டு கோகுலம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 காங்கிரஸ் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ணவன பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 2:30 இலக்கிய இன்பம். மாலை 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள். 7:30 தோட்டம் தொழில் நிகழ்ச்சியில் பீட்ரூட் சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்ட உதகை புதுமந்த் பகுதியைச் சேர்ந்த உழவர் உதயகுமார் அவருடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நினைவக தகவல் களஞ்சியம் அகின இடம்பெறும். 10:45 காற்றோடு கலந்திடுவார்.
1: Good evening. This is Akashvani, the news read by Saira Mujtaba. India and Belgium today reaffirmed their commitment to deepening trade, investment and economic cooperation. Prime Minister Narendra Modi and his Belgium counterpart Bart De Wever welcomed the growing diversification of sectors in bilateral trade in the India-Belgium joint statement released after the talks between the two leaders in New Delhi. India and Belgium have set an ambitious goal of doubling bilateral trade over the next 5 years. The two sides identified significant potential for cooperation in pharmaceuticals, life sciences, semiconductors, defense manufacturing, critical minerals, renewable energy, ports, logistics, space, and advanced technologies. Both leaders also welcomed the successful conclusion of negotiations on the India-EU Free Trade Agreement and called for its timely implementation. On defense and security, Belgium conveyed solidarity with India in the fight against terrorism and condemned the terror attack in Pahalgam. Both sides agreed to strengthen cooperation against terrorism and explore the establishment of a joint working group on counter-terrorism. India and Belgium today exchanged several agreements, including letter of intent on defense cooperation and MOUs in the fields of renewable energy for tackling transnational crimes, including cybercrime and diplomatic training. In his press statement, Prime Minister Modi emphasized that India's economy has maintained its momentum even in this challenging environment. He said in the last quarter, India recorded a growth of 7.8%. He further stated that today, India's growth story is becoming a source of confidence and new opportunities for the world. He stated that the scope of bilateral cooperation has expanded beyond traditional sectors to reach strategic areas such as defense and clean energy.
2: हम अगले 5 वर्षों में द्विपक्षीय व्यापार को डबल करने का लक्ष्य साकार कर लेंगे. फ्रेंड, रक्षा और सुरक्षा सहयोग हमारे संबंधों का एक प्रमुख स्तंभ है. आज हमने दोनों देशों के बीच मिलिट्री एक्सचेंज और ट्रेनिंग सहयोग बढ़ाने पर सहमति बनाई है.
1: In his press statements, Prime Minister of Belgium, Bart De Wever, hailed India as the largest democracy with the fastest growing economy, terming New Delhi as an important ally. Commerce and Industry Minister Piyush Goyal today lauded the small and medium enterprises industries for playing a pivotal role in achieving 7.8% GDP growth in the first quarter of the current fiscal. While chairing a national workshop on leveraging FTA's outreach program in New Delhi, Mr. Goyal expressed confidence that free trade agreements signed with various countries will pave a steadfast pathway in becoming a major exporter. He called for a holistic nationwide effort to boost utilization of free trade agreements to boost the country's trade across the world. Describing India as a global power, Ukrainian Foreign Minister Andriy Sybiha today said his country welcomes Prime Minister Modi's call to end the ongoing conflict between Ukraine and Russia. Ukraine stands ready for diplomacy, Sybiha said in a social media post as he met External Affairs Minister S. Jayashankar in Kyiv. He said that the two sides discussed the need to restore freedom of navigation in the Black Sea and global food security. India has been concerned over a series of attacks on merchant ships in the Black Sea in the last few weeks. Prime Minister Narendra Modi today took stock of the situation of flood in his constituency, Varanasi. He spoke with District Magistrate Satendra Kumar via telephone to obtain detailed information on the flood situation. He inquired about the arrangements being made in relief camps. The Prime Minister directed that flood relief operations be continuously monitored and that immediate relief be provided to those affected. Chief Minister Yogi Adityanath also conducted an aerial survey of the flood-affected areas of Farukhabad district. Union Minister for Environment, Forest and Climate Change Bhupinder Yadav has chaired a meeting to discuss the management and control of air pollution in Delhi NCR and adjoining areas through focused stakeholder engagement. The meeting was attended by the Environment Ministers and Secretaries and Chairpersons and Member Secretaries of the Pollution Control Boards of Delhi, Haryana and Uttar Pradesh. And in women's cricket, India will take on Hong Kong in the second Group A match in the 2020 Asia Cup at Dubai International Stadium in UAE today. The match will begin at 8 p.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
0: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். விளக்கு நிற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள்.

0: வடிவேல் மற்றும் சுரலதா குரலில் கேட்ட பாடல் ராஜ காளியம்மன் திரைப்படத்திற்காக.
1: அநியாயம் பொடிபடவே அகிலாண்ட ஆக்ரோஷ நாயகி.

0: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPLI, nothing better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பெரம்பூர் ரயில்பெட்டி தொழிற்சாலை மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டு முதல் தயாரிக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தில் 6 கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ரயில் சேவைகளை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளை அமைச்சகம் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மும்பை சிந்துதுர்க் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், ரயில்வே சிக்னல் கட்டமைப்பை நவீனமயமாக்கவும் புறநகர் ரயில்களில் தானியங்கி கதவுடன் கூடிய பெட்டிகளை கொண்டு வரவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டு முதல் தயாரிக்கப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தில் 6 கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மும்பையில் மரக்கன்று நடும் விழாவில் உரையாற்றிய அவர், இதுவரை 3.5 கோடி பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். வங்கிக் கடன்கள் பெறுவதற்கு பெண்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக கூறிய அவர், இதற்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ள பெண்கள் தொழில் முனைவோராக மாறி லட்சாதிபதி சகோதரிகளாக உருவெடுத்து வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தீயணைப்பு மீட்பு பணிகள், காவல், மதுவிலக்கு, ஆயத்தீர்வைத்துறையின் மானியக் கோரிக்கைகளை தாக்கல் செய்து அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், திண்டுக்கல், வடமதுரை, சென்னை, போரூர் உள்ளிட்ட 6 இடங்களில் 16 கோடி ரூபாய் செலவில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். நடப்பாண்டில் 5,000 பெண் காவலர்கள் உட்பட மொத்தம் 10,000 காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சரின் தீயணைப்பு பணிகள் பதக்கம் பொங்கல் தினத்தன்று வழங்கப்படும் என்றும், பதக்கங்களின் எண்ணிக்கை 240ஆகவும் படித்தொகை 500 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு ஐடிஐ மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் இன்றைய தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து தொழில் பிரிவுகளிலும் பயிற்சி வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை என்றும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் பயின்று தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்பவர்களுக்கு கூடுதலாக 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் தாங்கள் விரும்பும் தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயன்பெறுமாறு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், காணாமல் போனவர்களில் முதல்நிலை உறவு

0: உறவினர்களில் விருப்பம் உள்ளவர்கள் இந்த தடய அறிவியல் ஆய்வகங்களில் கட்டணமின்றி டிஎன்ஏ பரிசோதனை செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மையங்களில் உள்ள தடய அறிவியல் துறை இயக்குநர் அல்லது துணை இயக்குநரை நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த வசதியை பெறவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் அடல் பென்ஷன் திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று கோவையில் நடைபெற்றது. கோவை மாவட்ட முன்னோடி வங்கியான கனரா வங்கி சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் அடல் ஓய்வூதிய திட்டத்தில் சேர்வது மற்றும் அவற்றின் பயன்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டதாக வங்கியின் மேலாளர் திரு கார்த்திகேயன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: அடல் பென்ஷன் யோஜனா என்ற ஸ்கீம் ஒரு மாதாந்திர ஓய்வூதிய திட்டம். 60 வயசுக்கு மேல ஒரு நபர் வந்து அவங்களுக்கான பென்ஷனை தேர்ந்தெடுத்து அதில் வந்து அவங்க பயன்பெறலாம். இது மெயினாக வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் சிறு குறு தொழில் செய்வர்கள், விவசாயம் சார்ந்தவர்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்கள் இவங்க எல்லாமே வந்து இந்த திட்டத்தில் பயனடையலாம். இதில் மெயின் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் பேயாக இருக்கக்கூடாது. ஆனாலும் அவங்க அடல் பென்ஷன் யோஜனாவில் என்ரோல் பண்ண பிறகு ஃபியூச்சரில் அவங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்கனாக்கா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். அவர்கள் வயதுக்கு ஏற்றபடி அந்த பிரீமியத்தை மாதந்தோறும் நம்ம செலுத்திட்டு வந்தோம்னாக்கா நம்மளுடைய 60 வயதுக்கு அப்புறம் அந்த பென்ஷன் தொகை நம்ம அக்கௌண்ட்ல வந்து சேரும்.
0: அடல் பென்ஷன் திட்டம் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்று இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: கஸ்தூரி, நான் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன். இப்போ என்னன்னா அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் வந்து ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணியிருக்கேன். நான் போடுற அமௌண்ட்டை விட எனக்கு க்ரோத் அதில் அதிகமாக வருது. இப்போ நான் இல்லை அப்படின்னா எங்கள் டேடி வந்து அதை பென்ஷனாக வாங்கிக்கலாம். இன்கேஸ் இப்போ நான் மேரீட் ஆகிட்டேன் அப்படின்னா என் நாமினியை நான் மாற்றி என் ஸ்பௌஸை போட்டுட்டு அவங்க வந்து இப்போ நான் இல்லை அப்படின்னா அவங்க வாங்கிக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பேர் வர்ஷினி. அடல் பென்ஷன் எனக்கு வந்து இது எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு 50 ரூபாவோ 100 ரூபாவோ கூட நம்மளுக்கு ரிட்டையர்க்கு அப்புறம் 1000 ரூபா 2000 ரூபான்னு வந்துட்டு நம்மளுக்கு மந்த்லி இன்கமாக வந்துட்டே இருக்கு. ஸோ அது என்னோட நின்றுதான்னு பார்த்தா அது கிடையாது. நான் மேரீடாக இருந்துச்சுன்னா என்னோட ஸ்பௌஸுக்கு எனக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு வரும். நான் அன்மேரீடாக இருந்துச்சுன்னா என்னோட பேரண்ட்ஸுக்கும் அவங்க யார் நாமினா இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் வரும். இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு
0: சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மாவட்ட செய்திகள். நகர்ப்புற பகுதிகளில் உள்ள நியாய விலைக் கடைகள் மூலம் கிலோ 35 ரூபாய் சலுகை விலையில் வெங்காய விற்பனையை மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜன் ஆகியோர் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தனர். திருவண்ணாமலையில் நிரந்தர ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசு திட்டங்களின் கீழ் மானியத்துடன் கூடிய கடனுதவி பெறுவதற்கான சிறப்பு பணிக்குழு நேர்முகத் தேர்வு இன்று நடைபெற்றது. விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சமரச விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் மற்றும் பேரணியை நீதிபதி திரு மணிமொழி இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடந்த 15 ஆண்டுகள் வரை பிறப்புச் சான்றிதழில் பெயர் சேர்க்காதவர்கள் அரசு அறிவித்துள்ள சலுகையை பயன்படுத்தி வரும் 26ஆம் தேதிக்குள் பெயரை சேர்த்துக் கொள்ளலாம் என்று மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையினை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகளை மத்திய வட்டார துணை ஆணையர் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16 21-13 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீராங்கனை சந்தோஷ் ராம்ராஜை வென்றார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. டாஷ்கண்டில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா மற்றும் சிண்ட்ரல்லா தாஸ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரம்பூர் ரயில்பெட்டி தொழிற்சாலை மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டு முதல் தயாரிக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தில் 6 கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் மாலை 6:40.

0: நேரம் 6:41, ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
5: நாக்குப்பட்டன ஜனலாக நமஸ்காரம். இது ஊட்டி FM 101.8 ஜனகு சந்தித்து 6:41 இஜுமணி கட்ட நாங்க ஊட்டி FM தொகைக்கு தூண்டித்தா இது பெட்டது கமலு என்ப தலைப்பு தொகை பப்பா படுகுமழி பாடல். இதோ இன்னொன்ன ஜனதொகை நிகழாய் ஈ கதை.

0: நங்க இன்னகிட்ட கேட்டதோ இதோ பெட்டர கமலும் படுகுமழி பாடல்கள்.
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
2: தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விதி 110 கீழ் அறிக்கை சமர்ப்பித்து வெளியிட்ட சில முக்கிய அறிவிப்புகளும், சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ்மொழி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர் கொண்டுவந்த தனி தீர்மானமும், சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினரிடையே நடைபெற்ற காரசார விவாதமும், கருத்து மோதல்களும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்தபின் விதி 110 கீழ் அறிக்கை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த தமிழ்நாடு ஒலிம்பிக் நகரம் அமைக்கப்படும் என்றார். இந்த வளாகம் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கு, ஒலிம்பிக் பதக்கங்களை வெல்லக்கூடிய திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்கு உதவும் உலகத்தரம் வாய்ந்த ஒருங்கிணைந்த விளையாட்டு மையமாக திகழும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த வளாகத்தில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு அரங்கங்கள், அதிநவீன விளையாட்டு உபகரணங்கள், உயர்தர செயல்திறன் பயிற்சி மையம், மருத்துவ மையங்கள், தங்குமிட வசதிகள் உள்ளிட்ட நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் ஒன்று உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மற்றொரு அறிவிப்பில் குறிப்பிட்டார். விளையாட்டு சுற்றுலாவை மேம்படுத்தவும், தமிழக இளைஞர்களிடையே மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மீதான விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவித்து அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்கி தமிழகத்தை சர்வதேச அளவிலான மோட்டார் ஸ்போர்ட்ஸின் முக்கிய மையமாக உருவாக்குவதற்கு அரசு முடிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். ஃபார்முலா 1 முதல் ஃபார்முலா 4 வரையிலான சர்வதேச தரத்திலான போட்டிகளை நடத்துவதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். விதி 110 கீழ் முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பின் மூலம் சென்னையில் 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 லட்சம் சதுரடி பரப்பளவில் நவீன வசதிகளுடன் கூடிய சட்டப்பேரவை மற்றும் தலைமைச் செயலகம் அடங்கிய புதிய வளாகம் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். தற்போதுள்ள புனித ஜார்ஜ் கோட்டையின் பாரம்பரிய கட்டடங்களை வரலாற்று மரபு சின்னங்களாக பாதுகாத்து அவற்றின் பாரம்பரிய மதிப்பை வருங்கால தலைமுறையினர் அறியும் வகையில் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த புதிய தலைமைச் செயலக வளாகத்தில் தீயணைப்பு வசதிகள், மாற்றுத்திறனாளிகள் சென்று வரும் வசதிகள் மற்றும் பசுமை கட்டட தரநிலைகளுக்கு உட்பட்டு நவீன நிர்வாக வளாகம் உருவாக்கப்படும் என்றும், போதுமான வாகன நிறுத்துமிடங்கள், மாநாட்டு அரங்குகள், பொதுமக்கள் சேவை மையங்கள் மற்றும் அலுவலர்களுக்கான நவீன வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். புனித ஜார்ஜ் கோட்டை உருவான வரலாறு, அதில் உள்ள ராணுவம் மற்றும் தொல்லியல் துறையின் நிர்வாக கட்டுப்பாடு இவற்றையெல்லாம் விரிவாக அவர் எடுத்துரைத்தார். கடந்த ஆட்சிக் காலத்தில் ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டப்பட்டு அது தற்போது பன்னோக்கு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியாக மாற்றப்பட்ட விவரங்களையும் முதலமைச்சர் தெரிவித்தார். அனைத்து அரசுத்துறை பணியாளர்களின் எண்ணிக்கையும் நிர்வாக பொறுப்புகளும் குறிப்பிடத்தக்க வகையில் உயர்ந்துள்ளதை எடுத்துரைத்த முதலமைச்சர், தமிழகத்தின் எதிர்கால நிர்வாக வளர்ச்சிக்கும் திறன்மிக்க நிர்வாகத்திற்கும் உலகத்தரத்திலான பொது நிர்வாக உட்கட்டமைப்பை உருவாக்கும் நோக்கிலும் ஒருங்கிணைந்த பெரிய தலைமைச் செயலக வளாகம் அமைப்பது இன்றியமையாதது என்று கூறினார். பின்னர் அரசினர் தனி தீர்மானம் ஒன்றை அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ்மொழியை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதன்மையான நீதிமன்ற மொழியாக அங்கீகரிக்க வேண்டும், தமிழில் தாக்கல் செய்யப்படும் மனுக்கள், ஆவணங்கள் மற்றும் வாதங்களுக்கு உரிய நடைமுறையை உருவாக்க வேண்டும், உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்படும் தீர்ப்புரைகள், தீர்ப்பாணைகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகள் அனைத்தும் தமிழில் வழங்கும் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தினார். இதற்கென நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற பணியாளர்களுக்கான சட்டத்தமிழ் மற்றும் மொழிபெயர்ப்பு பயிற்சியை ஏற்படுத்த வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் மாநில ஆளுநரால் அனுப்பப்படும் முன்மொழிவுகள் மீது தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் உடனடியாக மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 2006 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் தமிழை பயன்படுத்துவதற்கான தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். 2018 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி மாநிலங்களவையில் பேசிய மத்திய சட்ட அமைச்சர், தமிழ்நாட்டின் முன்மொழிவை இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியின் ஆலோசனைக்கு அனுப்பப்பட்டு உச்சநீதிமன்றத்தின் முழு அமர்வு இந்த முன்மொழிவை ஏற்கவில்லை என்று தெரிவித்த தகவலையும் முதலமைச்சர் இந்த தீர்மானத்தின் மூலம் எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒரே நேரத்தில் தமிழில் பேசுவதை ஆங்கிலத்தில் கேட்க முடியும் என்ற வகையில் தொழில்நுட்பம் முன்னேறியுள்ள தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப மறுபரிசீலனை செய்வது அவசியமாகிறது என்றும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் கொண்டுவந்த இந்த தனி தீர்மானத்தை பிரதான எதிர்க்கட்சியான திமுக உள்ளிட்ட அனைத்துக் கட்சியினரும் வரவேற்றதை அடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புப் பணிகள் துறைக்கான மானிய கோரிக்கைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தாக்கல் செய்து 59 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து பேசினார். புதிய ஆட்சி பொறுப்பேற்ற 116 நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற குற்றச் செயல்களை அவர் பட்டியலிட்டபோது ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு நிர்மல்குமார், திருமதி கமலி, அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர் அடிக்கடி குறுக்கிட்டு உரிய பதில்களையும் விளக்கங்களையும் அளித்தனர். இந்த நேரத்தில் அரசியல் ரீதியிலான சில விமர்சனங்களை இருதரப்பிலும் முன்வைத்தபோது சபையில் சலசலப்பும் கூச்சலும் அமளியும் நிலவியது. திமுக உறுப்பினர்களும் ஆளுங்கட்சியான தாவிக உறுப்பினர்களும் அடிக்கடி எழுந்து உரத்த குரல் எழுப்பியதால் அவையின் நடவடிக்கைகள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டது. பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அவையில் அமைதியை ஏற்படுத்த மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது. எதிர்க்கட்சி தரப்பில் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்கும்போது திமுக தரப்பில் ஒட்டுமொத்தமாக அனைவரும் எழுந்து நின்று அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்பினர். அதே நேரத்தில் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்தும் அமைச்சர்கள் மற்றும் தாவேக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று குரல் எழுப்பினர். எதிர்க்கட்சித் தலைவருக்கு ஆதரவாக துணைத் தலைவர் திரு கே என் நேரு, திமுக கருடா திரு ஏ வ வேலு ஆகியோரும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது உரையை நிறைவு செய்யும்போது தாம் எழுப்பிய கேள்விகளுக்கு காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர்தான் பதிலளிக்க வேண்டும், ஆனால் அவர் அவையில் இருக்கும்போதே மற்ற அமைச்சர்கள் பதிலளிப்பது எந்த வகையில் நியாயம் என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் அமைச்சரவை கூட்டு பொறுப்புடையது, எந்த கேள்விக்கும் எந்த அமைச்சரும் பதிலளிக்கலாம் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய பேரவைத் தலைவர் முதலமைச்சர் எல்லாவற்றையும் மிக உன்னிப்பாக கூர்ந்து கவனித்து வருகிறார், எதையும் எதிர்கொள்ள தயாராகவே இருக்கிறார், நிச்சயம் அவர் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் திங்கட்கிழமை உரிய பதிலை வழங்குவார் என்று கூறினார். இதே கருத்தை அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையனும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் பதிலளிப்பதற்கு இடையில் 3 நாட்கள் உள்ளது, எனவே அவர் நன்றாக தயார் செய்து கொண்டு வந்து பதிலளிக்கலாம் என்றவுடன் அதற்கு அமைச்சர்களும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் ஆட்சேபம் தெரிவித்து ஆவேசமாக குரல் எழுப்பினர்.

0: அவர்களுக்கு எதிராக திமுக உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று குரல் எழுப்பியதால் அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் நிலவியது. பேரவையில் நடைபெற்ற மானியக் கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் தாவிக உறுப்பினர்கள் திரு லட்சுமணன், திரு விஜயராஜ், திரு முனிரத்னம், அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் தாரகை கத்பட், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா ஆகியோரும் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர், மாநிலத்தில் உள்ள காவல் நிலையங்களில் 29,108 கூடுதல் காவலர் பணியிடங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் உருவாக்கப்படும் என்றார். நடப்பு நிதியாண்டில் தமிழ்நாடு காவல்படையில் 5,000 பெண் காவலர்கள் உட்பட 10,000 காவலர்கள் புதிதாக நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். 212 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் காவல்துறை நவீனமயமாக்கப்படும் என்றும், போதைப்பொருள் பயன்பாட்டை வெற்றிகரமாக ஒழிக்கும் கிராமம் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் வீதம், 50 கிராமங்களுக்கு சிறப்பு மானியம் மற்றும் அங்கீகார சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். லஞ்ச லாவண்யமற்ற அரசு அலுவலகங்களை உருவாக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக காவல் நிலையங்களுக்கு அன்றாட செலவினங்களுக்காக ஏற்கனவே மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் நிதி உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். எதிர்பாரா செலவு நிதி இலகு வகை, மிதவகை மற்றும் உயர்வகை காவல் நிலையங்களுக்கு முறையே தற்போது வழங்கப்பட்டு வரும் 3,750 ரூபாய் 30,000 ரூபாயாகவும், 6,000 ரூபாய் 40,000 ரூபாயாகவும், 8,250 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பணியின்போது துணிச்சலுடன் பணியாற்றி உயிரிழந்த காவல்துறையினரின் குடும்பத்தினருக்கு இழப்பீடாக 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும், பணிக்காலத்தில் இறக்கும் காவலர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் கருணைத் தொகை 20 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் இந்த புதிய அறிவிப்பில் முதலமைச்சர் குறிப்பிட்டார். வண்டலூர் அருகே அமைந்துள்ள தமிழ்நாடு காவலர் உயர் பயிற்சியகத்தில் பன்னோக்கு உள் விளையாட்டரங்கு மற்றும் வெளிப்புற விளையாட்டு வசதிகள் 23 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்றும், சேலம் மற்றும் விழுப்புரம் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் புதிய மரபணு ஆய்வுப் பிரிவுகள் 14 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னை மத்திய மாவட்டம் போரூர், தஞ்சை செங்கிப்பட்டி, சேலம் அயோத்தியாபட்டினம், காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை, சிவகங்கை திருப்புவனம், திண்டுக்கல் வடமதுரை ஆகிய 6 இடங்களில் 16 கோடி ரூபாய் செலவில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையங்கள் நிறுவப்படும் என்றும், சென்னை, திருவள்ளூர், தேனி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் 10 இடங்களில் 80 கோடி ரூபாய் செலவில் 26 அலுவலர்கள் மற்றும் 105 பணியாளர்களுக்கென 131 குடியிருப்புகள் கட்டப்படும், 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் பயிற்சிக் கழகத்தின் 2ஆம் கட்ட பணிகள் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 59 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பேரவையில் அறிவித்தார். மொத்தத்தில் இந்த கூட்டத்தொடரில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு இன்றைய அவை நடவடிக்கைகளில் சூடு பறந்தது. காரசாரமான கருத்து மோதல்கள் நிறையவே இடம்பெற்றிருந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசித்தவர் வடிவழகி கபிலன். ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. ஈரோடு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி சி மூர்த்தி அவர்கள்.
2: ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவ மாணவியருக்கான சிறப்பு கல்வி கடன் முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி முகாமை தொடங்கி வைத்து பேசினார். கல்வி கடன் கடன் அல்ல, வருங்கால முதலீடு, தயக்கமின்றி கல்வி கடனை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வித்யாலட்சுமி இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க உதவி செய்யப்படுகிறது. புதிதாக கல்லூரியில் சேரும் மாணவ மாணவியர், ஏற்கனவே கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கும் பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதால் கடன் வழங்கப்படுகிறது. இந்த கல்வி கடன் வழங்கும் முகாமில் பொதுத்துறை, தனியார் வங்கிகள் பங்கேற்று கல்வி கடன் விண்ணப்பம் தேவையான ஆவணங்களை 250 பேருக்கு வழங்கினர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கைம்பெண்கள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் உள்ளிட்டோர் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை களைந்து வாழ்வாதாரம், வசதியான கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சுய உதவி குழுக்கள் அமைக்கவும், தொழில் பயிற்சிகள் வழங்குதல், சமூகத்தில் பாதுகாப்புடன் வாழ கைம்பெண்கள் ஆதரவற்றோர் நலவாரியம் செயல்படுகிறது. சமூக நலத்துறை இணையதள பக்கம் https://tnsocialwelfare.tn.gov.in உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் அரசின் மூலம் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. கைம்பெண்கள் ஆதரவற்றோர் நலவாரியத்திற்கென தனியாக உருவாக்கப்பட்டு www.tnwidowswelfareaffordable.tngov.in வலை பயன்பாட்டின் மூலம் தமிழக கிராமங்கள்

0: நகர்ப்புறங்களில் வாழும் ஏழை எளிய கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், பேரிளம் பெண்கள் தங்களுக்கு தேவையான உதவிகளை அரசிடம் இருந்து எளிய முறையில் பெற்று இணையதள முகவரியில் பதிவு செய்து உறுப்பினர் ஆகலாம். உறுப்பினராக பதிவு செய்வோருக்கு சமூக நலத்துறை திட்டங்கள், ஓய்வூதியங்கள், தற்காலிக தங்குமிடம், திறன் வளர்ப்பு பயிற்சி, சுயதொழில் செய்ய மானியம் போன்ற உதவிகளையும் பெறலாம். ஈரோடு விதை ஆய்வு துணை இயக்குனர் சுமதி தலைமையிலான குழுவினர் தாராபுரம் பகுதியில் நடத்திய விதை ஆய்வில் 78.82 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 190.83 டன் நெல் விதைகளை விற்பனைக்கு தடை விதித்தனர். ஈரோடு மாவட்டத்தில் அரசு நிறுவனம், மகளிர் விடுதிகள், கல்லூரி மாணவ மகளிர் விடுதிகள், அரசு சாரா நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், மகளிர் விடுதி, மருத்துவமனைகளில் உள்ள மகளிர் விடுதிகள், ஜவுளி கடைகள், அறக்கட்டளை சங்கங்கள், மாதர் சங்கம் நிறுவனங்கள், நகைக்கடைகள், பயிற்சி நிறுவனங்கள், தனி நபரால் நடத்தப்படும் மகளிர் விடுதிகள், தற்காலிக விடுதிகள், முதியோர் இல்லங்கள் அனைத்தும் பதிவு செய்து உரிமம் பெற வேண்டும். தங்கள் நிறுவன விவரம், முதியோர் இல்லத்தில் தங்கி உள்ள பயனாளிகளின் எண்ணிக்கை, நிர்வாக விவரம், கட்டட வசதி, வழங்கப்படும் அடிப்படை வசதிகளை இ சேவை மையத்தில் இணையதளம் மூலம் விண்ணப்பித்து பதிவேற்ற செய்து உரிமம் தொடர்பான நகலை இணைத்திட வேண்டும். பதிவு செய்யாத குறைபாடுகள் கண்டறிந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரோடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2025-2026 ஆண்டில் 10ஆம் வகுப்பு தேர்வில் மாவட்ட அளவில் 1571 ஆசிரியர்கள் 100% தேர்ச்சியை பெற்று தந்துள்ளனர். அவர்களின் சமூக அறிவியல் பாடத்தில் 100% தேர்ச்சி பெற்று தந்த 245 ஆசிரியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி பாராட்டுச் சான்றிதழை வழங்கி கௌரவித்தார். ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கு நிலையான வாழ்வாதாரம் வழங்கவும், பால் வளத்தை ஊக்குவிக்கவும் மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறது. இதன்படி இத்துறையில் தனிநபர், கூட்டுறவு சங்கங்கள், பால் உற்பத்தி நிறுவனங்கள், பால் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கு கோபால் ரத்னா விருது 2026 ஆண்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விருது தனிநபர்களையும் நிறுவனங்களையும் உற்பத்தி திறனை மேம்படுத்த, உள்நாட்டு இனங்களை காக்க, பால் கூட்டுறவு நிர்வாகத்தை திறம்பட நிர்வகிப்பதற்கு புதுமையான தொழில்நுட்ப நடைமுறையை பின்பற்றி ஊக்குவிக்க வழங்கப்படுகிறது. சிறந்த நாட்டின கறவை பசு வளர்ப்பவர்கள், சிறந்த பால் கூட்டுறவு, பால் உற்பத்தியாளர் நிறுவனம், பால் உற்பத்தியாளர் விவசாயிகள் சங்கம் இவ்விருதினை பெற www.dahd.nic.in மற்றும் awards.gov.in இணையதளத்தில் வரும் செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும்.
1: ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி சி மூர்த்தி அவர்கள். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சீஷெல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியதில் சிறு குறு நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வாகன உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அந்நாட்டின் பேரவைத் தலைவர் அஸ்ரல் எர்னஸ்டாவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாடாளுமன்ற செயல்பாடுகள் குறித்து பேசியதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே நாடாளுமன்ற செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்குவது குறித்து ஆலோசனை நடத்தியதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பெல்ஜியம் பிரதமர் பார் டே வீவருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பிரச்சினைகள் மூலம் உணவு எரிசக்தி உற்பத்தி பாதிப்படைந்துள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 7.8% எட்டி சாதனை படைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பெல்ஜியம் இடையே ஜனநாயக அடிப்படையில் பொருளாதாரத்திலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் காக்கிநாடாவில் இரு நாடுகளும் இணைந்து உலகிலேயே மிகப்பெரிய பசுமை அமோனியா திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் கூறியிருக்கிறார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்தியாவும் பெல்ஜியமும் இணைந்து செயல்படுவதற்கு பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பெல்ஜியம் பிரதமர் பார்டே வீவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியிருக்கிறார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியதில் சிறு குறு நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றிய அவர், இந்தியா பல்வேறு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் நாட்டின் ஏற்றுமதி அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில்கள் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். புதுதில்லியில் நடைபெற்ற தில்லி ஹரியானா உத்தரப்பிரதேச சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மாநில அரசுகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதற்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். சட்ட மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பார் கவுன்சிலுக்கு இல்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜோய் மால்யா மோகனா அடங்கிய அமர்வு இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஹைதராபாத் நல்சார் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பார் கவுன்சில் மேற்கொண்ட நடவடிக்கை மீது விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. சட்ட மாணவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்த பின்னரே அவர்கள் பார் கவுன்சில் நெறிமுறைகளுக்கு கட்டுப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. நல்சார் பல்கலைக்கழக சட்ட மாணவர்களை வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய வேண்டாம் என பார் கவுன்சில் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: வாகன உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய வாகன உற்பத்தியாளர் சங்கத்தின் வருடாந்திர கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நாட்டின் வாகன உற்பத்தி துறை 22,75,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். சென்ற நிதியாண்டில் வாகன ஏற்றுமதி 24% அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சாலை பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என கூறிய அவர், வாகன உரிமங்களை வழங்க பல்வேறு நெறிமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாகன ஓட்டுநர்கள் சாலை போக்குவரத்து விதிமுறைகளை தொடர்ந்து மீறினால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் திரு நிதின் கட்கரி எச்சரிக்கை விடுத்தார். பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் கற்கும் ஆர்வம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் அட்டல் டிங்கரிங் ஆய்வகங்கள் திட்டத்தின் கீழ் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் சார்பில் அரியலூரில் செயல்முறை விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய விஞ்ஞானி திரு மகேஸ்வரன், இந்த செயல் விளக்கம் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையும் என கூறினார்.
4: இது வந்து நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் முயற்சியினால் உருவாக்கப்பட்ட ஆய்வகங்களாகவும் அட்டல் டிங்கரிங் லேப் இருந்து அறிவியல் திறமையை சின்ன வயசுலேருந்தே பள்ளி குழந்தைகள்லேருந்தே ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற முறையில் ஜிக்யாசா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஆரம்பித்தாங்க. இதோட வந்து வயசு மேலே பாப்புலர் லெக்சர்ஸ் 7 விஞ்ஞானிகள் மற்றும் மத்திய இதுலேருந்து வந்திருக்கிறோம். அது அதோட இல்லாமல் குழந்தைகளுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் சில எக்ஸ்பெரிமெண்டேஷனும் பண்ணி காமிச்சிருக்கோம்.
2: விஞ்ஞானிகள் அளித்த செயல் விளக்கங்கள் தங்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டியுள்ளதாக பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர் ஒருவர் தெரிவித்தார்.
5: சென்னையிலேருந்து சயின்டிஸ்ட் குழுவினர் வந்தாங்க. அவங்க சொல்கிற கருத்துக்களே எல்லாமே எங்களுக்கு புரியுது. அவங்க இப்போ வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி காட்டினாங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து காயினை வச்சு எல்இடி லைட் எப்படி எரியுது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை செஞ்சு காட்டினாங்க. சோடியம் ஹைட்ராக் லிக்விட் வச்சு செஞ்சு காட்டினாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் நாங்கள் அந்த இதை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து புரிஞ்சுது. இந்த பள்ளி பருவத்திலே நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வருங்காலத்தில் நாங்கள் ஒரு சயின்டிஸ்டாவோ இல்லை அறிவியல் அறிஞராகவோ நாங்கள் வருவோம்.
2: ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு கல்வி வசதிகள் வழங்குவது தொடர்பாக இந்திய ராணுவம் டேராடூனில் உள்ள ஒருங்கிணைந்த மருத்துவ கல்லூரி குழுமத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இதன்படி ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு கல்வி கட்டணத்தில் சலுகை அளிக்கப்படும். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மழை வெள்ளம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாவட்ட ஆட்சியருடன் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். கங்கை ஆற்று ஓரங்களில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். தாழ்வான இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஃபருக்காபாத் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை வான்வழியாக பார்வையிட்டார். பீகாரில் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கங்கை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாட்னா, வைஷாலி, நாலந்தா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சுவர்ணரேகா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் சாத்விக் சாய்ராஜ் சிராஜ் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 22-24, 21-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ பாவோ தோமா ஜூனியர் இணையை வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சித்தாலே யசஸ்வினி கோர்படே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் சிண்டல்லா தாஸ் சுதிர்தா முகர்ஜி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவில் மனுஷா தியா சிட்டாலே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியதில் சிறு குறு நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வாகன உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
6: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
7: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
8: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
9: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
8: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும். அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
9: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
8: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.

0: பட்டாணி பயிரில் ஃபுசேரியம் வாடல் நோயை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். கார்பன் டை ஆக்சைடு 2 கிராம் கிலோ விதை என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் மண்ணை நனைக்க தெளிக்க வேண்டும். கேரட் நூட்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டேருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணிலிடவும். கடுகு செடிகளை உயரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டேருக்கு 250 கிலோ இடுதல். பர்ஃபியூ ரோசிலியம் லிலாசினம் 5 கிலோ ஹெக்டேர் என்ற அளவில் இட வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டர் அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் வெட்புழுக்களை கட்டுப்படுத்த முதிர்ந்த அந்திப்பூச்சிகளை கவர கோடை காலத்தில் ஒடிப்பொறியை நிறுவவும். தெளிப்பு நீர்ப்பாசன முறையை நிறுவி பகல் நேரத்தில் வயலுக்கு பாசனம் செய்யவும். இதன் மூலம் பறவைகள் அந்திப்பூச்சி புழுக்களை வேட்டையாடுவதற்கு ஏதுவாக அவற்றை வெளிப்படுத்தலாம். தாக்கப்பட்ட கிழங்கில் பெரிய குழிகள் உண்டாகி நாளடைவில் கிழங்கு அழுகிவிடும். ட்ரைகோடர்மா ஃபசிலஸ் மற்றும் மொட்டராசியம் போன்ற உயிர்பூச்சி கொல்லிகளை பயன்படுத்தி புழு கூட்டுப்புழு தாய்ப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். செடிகளை நட்ட 1 நாள் கழித்து மாலை நேரங்களில் அவற்றின் கழுத்து பகுதியில் 1 லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் குளோர்ஃபைரி ஃபோஸ் அல்லது குயினல் ஃபோஸ் மருந்தை நன்கு ஊற்றவும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பர்லம் அல்லது ஃபெசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 500 கிராம் மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மான்கோசோப் 2 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் சர்க்கோஸ்போரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நிலையில் தெளிக்க வேண்டும்.
1: ஏழு மணி 30 நிமிடம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டைய வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, பால் கொண்டாந்துருக்கேமா, பாத்திரம் கொண்டாயே.
5: இதோ வாரேக்கா.
4: என்னக்கா,
5: இன்னைக்கு இம்புட்டு லேட்டா வந்திருக்கீங்க?
4: அதை ஏன் கேக்குற புள்ள, வர வழியில சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, அதை ஒட்டிட்டு அப்புறமா தான் கொண்டு வரேன். அதுதான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு புள்ள. என்ன பண்றது, நான் ஒத்தால கஷ்டப்பட்டு கிடக்குறேன்.
5: அச்சோ பாவங்கா நீங்க. ஏங்கா, உங்க மகன் தான் படிப்பை முடிச்சுட்டு இப்ப வீட்டுல தானே இருக்கிறதா சொன்னீங்க? ஒத்தாசைக்கு சத்த கூப்பிட்டுக்க வேண்டியதானே.
4: நீ வேற, நான் கூட எத்தனையோ முறை கேட்டுட்டேன் புள்ள. சில நேரத்துல பால் கறவை அதிகமா இருக்கும். இப்போ வீடு வீடா பால் கொடுத்தது போக மிச்ச பால் இருக்கும், அதை கொண்டு போய் சொசைட்டில ஊத்திட்டு வாடானா அதுக்கே போமாட்டான். அவனா வீடு வீடா வந்து பால் கொடுக்க போறான்?
5: அதுக்கு இல்லக்கா, நீங்க ஒத்தால கடந்து கஷ்டப்படுறீங்கல்ல, அதுக்குதான் கேட்டேன்.
4: நீ சொல்றதெல்லாம் சரிதான் புள்ள. ஆனா அவன் சுயமா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கான். ஆனா என்ன மாதிரியான தொழில் தொடங்கறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கான்.
5: ஏங்கா, யாராவது கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் களைவாங்களா?
4: என்ன முத்தழகு சொல்ற,
5: நீங்க கறவை மாட்டு பண்ணைய வச்சிருக்கீங்க, கறவையும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன?
4: முத்தழகு, எனக்கு ஒண்ணுமே புரியல.
5: அக்கா, புரியற மாதிரி சொல்றேன். பால மதிப்பு கூட்டி பால் பொருளா விற்பனை செஞ்சு ஒரு தொழில் முனைவோரா உங்க பையன் வர முடியும்?
4: முத்தழகு, எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல.
5: எல்லாம் புரியும், இவங்க சொல்றத கேட்டா.
4: யாரு முத்தழகு?
5: மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
6: இந்தியா ஒரு வேளாண்மை சார்ந்த ஒரு நாடாக தெரிந்து வருது. வேளாண்மை உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணீரை அடைஞ்சாச்சு. ஈவன் பழங்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், பால் உற்பத்தியாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உற்பத்தியில் வந்து தண்ணீரை நம்ம அடைஞ்சாச்சு. இவ்வளோ உற்பத்தியில் தண்ணீரை அடைஞ்சாலும் உற்பத்தி பண்ண விவசாயிகளுக்கு அதுக்கான விலை கிடச்சா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்திய ஆராய்ச்சி கழகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் ஈவன் காய்கறிகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா 15-40% வர இழப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இழப்பே வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை வந்து ரொம்ப குறைக்கிறதா இருக்குது அப்படின்னு தரவுகள் சொல்கிறாங்க. இன்றைக்கி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஏன் தயாரிக்கணும், தொழில் முனைவோரை ஏன் உருவாகணும் அப்படின்ற ஒரு செயல்பாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறதுல நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படின்றதுல மதிப்பு கூட்டலாம் என்ன, அது வந்து அறிவியல் பொருளாதார அணுகுமுறையில் எப்படி செயல்படுது. இப்போ மதிப்பு கூட்டல் அப்படின்னோடனே ஒரு நார்மலாக போய் ஒரு பெண்கள்கிட்டையோ இல்லை விவசாயிகள்ட்டையோ எல்லார்ட்டையும் யதார்த்தமாக கேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதிப்பு கூட்டப்பொருள்னா சமைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பதப்படுத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது கிடையாது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அல்லது மதிப்பு கூட்டல் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வேளாண் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பத்தின் ஒரு நடைமுறையாகும். முக்கியமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வேளாண் விளைபொருள் அல்லது கால்நடை விளைபொருள் அல்லது மீன்வளம் சார்ந்த விளைபொருளோட பொருளாதார மதிப்பு, ஊட்டச்சத்தின் தரம், பயன்பாட்டு வசதி, சேமிப்பு களம், உணவு பாதுகாப்பு, சந்தைப்படுத்துதலுக்கான திறன் மற்றும் இதனுடைய சேர்த்து அறிவியல் தொழில்நுட்பம் சேர்ந்த ஒரு செயல்முறையை தான் நம்ம மதிப்பு கூட்டல்னு சொல்கிறோம். இந்த மதிப்பு கூட்டலில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, மதிப்பு கூட்டலுக்கு பிறகு சுத்தம் செய்தல், தரம் பிரித்தல், அளவு சார்ந்த அடிப்படையில் வகைப்படுத்துதல், தோல் நீக்குதல், நறுக்குதல், உலர்த்துதல், நுண்ணுயிர்களை கட்டுப்படுத்துதல், பதப்படுத்துதல், பாதுகாத்தல், பொதிக்கட்டுதல் மற்றும் சரியான பெயரிடுதல் ஆகியவை இந்த சந்தைப்படுத்துதலில் முக்கியமாக இருக்கும். இதோடு சேர்த்து ஒரு எளிமையாக சொல்லணும், ஒரு விவசாயிக்கு புள்ளிற மாதிரி எளிமையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயி உற்பத்தி செய்த ஒரு மூலப்பொருளை நுகர்வோருக்கு விரும்பும் விதமாக ஒரு தரமான பாதுகாப்பான ஒரு விளைபொருளை தயாரித்து கொடுப்பதான் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டல்னு சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி உலக லெவலில் பார்த்திங்க அப்படின்னா உணவு மதிப்பு சங்கிலி, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபார்ம் டு ஃபோக் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த உணவு மதிப்பு சங்கிலி முறையில் ஒரு விவசாயி விளைவிச்சு அந்த விளைவிச்சதுக்கு அப்புறம் அவருடைய நுகர்வோர், அதாவது அவருடைய அவர் உணவு அருந்தும் இடத்துக்கு போகிற வரைக்குமே அந்த உணவு மதிப்பு சங்கிலியை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியிருக்கு. அந்த நடைமுறைகளை தான் இன்றைக்கி உலக நாடுகள் வந்து முக்கியமாக கவனிச்சுட்டு வர்றாங்க. அதை இந்த மதிப்பு கூட்டல் மூலமாக தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை நம்ம அடைய முடியும் அப்படின்னு தரவுகளும் நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. இந்த மதிப்பு கூட்டலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன் மதிப்பு கூட்டணும்? ஒன்று, இங்கே ஊட்டச்சத்து குறைபாடு அதிகம், இங்கே இருக்கிற இந்த விளைபொருளில் இருக்கிற ஊட்டச்சத்தை எடுத்து இங்கே இருக்கிற மக்களுக்கு நம்ம சரி விதமாக கொடுக்கறதுல நமக்கு தொய்வு இருக்கு. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே விளைவிக்கிற அந்த விளைபொருளுக்கு கரெக்டான விலை கிடைக்கல அப்படின்னு ரெண்டு சொல்லியிருந்தேன். அதோட சேர்த்து ஒரு தரமான கையாளுதல் முறையை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. தரமான தரம் பிரித்தல், போதிய சேமிப்பு கிடங்கு வசதிகள் இல்லாமல் இருக்கிறது, அதே சேமிப்புனா குளிர்சாதன வசதிகள் இல்லாமல் இருக்கிறது, போதுமான போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் இருக்கிறது, உடனடியான சந்தைப்படுத்துவதற்கான முறைகள் எங்குமே இங்கே முழுமையாக கடைபிடிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மதிப்பு கூட்டு சங்கிலி வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. சரி, ஒரு மதிப்பு சங்கிலி உருவாக்குறது மூலமாக, அதாவது மதிப்பு கூட்டப்பட்டல் உருவாக்குறது மூலமாக என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, உடனே வந்து ஒரு நாளைக்கே ஒரு பொருளினுடைய மதிப்பு அதிகரித்து நாளைக்கே விவசாய விலை பொருட்கள்லாம் விலை அதிகரிச்சிருமான்னு கேட்டால் இல்லை. ஒருவேளை மதிப்பு இழப்பு ஏற்படுறதுனால என்ன காரணங்கள் இருக்குன்னு இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு பொருள், அந்த பொருளுக்கான இழப்பு எப்படி, அந்த பொருள் இழக்கிறது மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு விவசாயின் உழைப்பு அதில் இருக்குது, அதனுடைய முதலீடு இருக்குது, அதனுடைய நீர் இருக்குது, மின்சாரம் இருக்குது, இயற்கை வளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் சேர்ந்து வர்றதுனால அந்த பொருளாதாரத்தினுடைய, அதாவது இந்திய பொருளாதாரத்தினுடைய பாதிப்பும் அதில் இருக்குது. ஒரு பொருள் அதனுடைய ஒரு இழப்பு ஏற்படும் போது, அது லாபகரமாக மாறாத பொழுது, அதுக்கான விலை கிடைக்காத போது, அதனுடைய இழப்பு அதிகமாக இருக்கும்போது நமக்கு இந்த பாதிப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஈடுபடலாம். மதிப்பு கூட்ட வழிகளை மாற்றுறதுக்கான வழிகள் என்ன? சாதாரணமாக ஒரு பால் இருக்குது, அந்த பாலை ஒரு பால் பவுடராக நம்ம ரெடி பண்ணுறோம். இதுதான் வந்து ஒரு பெரிய மதிப்பு கூட்டலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு பால் இருக்குது, அந்த பால்லேருந்து ஈரப்பதத்தை மட்டும் நம்ம எடுக்கிறோம். ஒரு பாலில் ஈரப்பதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3-4% வரை அந்த ஈரப்பதம் இருக்கும். அதனுடைய வாழ்வாதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள்லேருந்து அதிகபட்சம் காய வச்சு வச்சிங்கன்னா 2 நாளுக்கு வரைக்கும் வரலாம். அதே வந்து அந்த பாலை இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா, அந்த ஈரப்பதத்தை எடுத்ததுக்கப்புறம் அதிலிருந்து 90%லேருந்து 4% அந்த ஈரப்பதம் குறைஞ்சி அதனுடைய வாழ்வாதாரம்னு பார்த்தீங்கன்னா பால் பவுடருக்கு 1 வருடம் அல்லது 2 வருடம் வரை நம்ம வந்து பயன்படுத்த முடியும். இதுதான் வந்து ஒரு மதிப்பு கூட்டுதல். பாலோட விலை வந்து எவ்வளோ இருக்குது, பால் பவுடரோட விலை எவ்வளோ இருக்குது, 2-3 மடங்கு அதிகமான வாய்ப்புகளை நம்மளாலே உருவாக்குறதுக்கான முடியும். இது பாலில் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது, பழங்களில் பண்ணலாம். பழங்கள்லேருந்து ஒரு தக்காளியை எடுத்துட்டிங்கன்னா ஒரு தக்காளியிலேருந்து உடனடி தயார் நிலை பானம் தயாரிக்கலாம், தக்காளியிலேருந்து ஒரு சாஸ் தயாரிக்கலாம், தக்காளியிலேருந்து இதே மாம்பழத்திலேருந்து மாம்பழ ஜாம் தயாரிக்கலாம், ஜெல்லி தயாரிக்கலாம், உடனடி தயார் நிலை பானம் தயாரிக்கலாம். இந்த மாதிரி பல வகைப்பட்ட பொருட்களை நம்மளால் இதிலிருந்து நம்மளால் உருவாக்க முடியும். இந்த மதிப்பு கூட்டல் அவசியத்தில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மதிப்பு கூட்டலில் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை மட்டுமே நம்ம குறைக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகள் வருமானத்தை நம்ம உயர்த்துகிறோம். அதுக்கப்புறம் வந்து பெண்கள், இளைஞர்கள் மற்றும் பட்டதாரிகளுடைய தொழில் முனைவு வாய்ப்புகளை நம்ம உருவாக்குறோம். கிராமப்புறம் மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறோம். இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஏன் நம்ம நாட்டுக்கு இந்த மதிப்பு கூட்டல் வேணுன்றப்ப இதெல்லாம் உயரும் பொழுது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியும் இதில் அதிகரிக்குது. பழங்கள் காய்கறிகள் மட்டும் நம்ம இல்லை, வேளாண் விளைபொருட்களை முக்கியமானதுன்னு நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி ரகங்கள். இப்போ சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசி ரகங்கள்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து செறிந்து காணப்படுது. இப்போ காலந்தொட்டே நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊட்டச்சத்து செறிந்து அதை அன்றாட வாழ்க்கையில் உண்டு வாழ்ந்ததுனால தான் அவங்களுடைய வாழ்வாதாரமும் சரி அவங்களுடைய உடல்நிலையும் சரி ரொம்ப பெருமையாக பேசப்படுது. அப்போ இந்த ஊட்டச்சத்து செறிந்து காணப்படும்னா நார்ச்சத்து அதிகம், புரதச்சத்து அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து, கால்சியம், துத்தநாகம், அனைத்து வைட்டமின்களும் செறிந்து காணப்படுவதனால இது வந்து ஒரு சிறுதானியங்கள் இந்த பாரம்பரிய அரிசி ரகங்கள்லேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து நம்ம கொடுக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக அமையும். இப்போ இதோடு சேர்த்து மதிப்பு கூட்டப்பட்டுகளை என்னென்ன தயாரிக்கலாம் அப்படின்னா உடனடி கஞ்சி கலவை தயாரிக்கலாம், அதுக்கப்புறம் இட்லி மற்றும் தோசை கலவை மாவு தயாரிக்கலாம், குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய நூடுல்ஸு, பாஸ்தா, இப்போ அட்வான்ஸ்டாக வர்ற அந்த ப்ராடக்ட்டுமே நம்மளால் இதிலேருந்து ரெடி பண்ண முடியும். அடுமனை பொருட்களாகிய குக்கீஸ் தயாரிக்கலாம், பிஸ்கட்ஸ் தயாரிக்கலாம், இந்த மாதிரி எளிமையாக எல்லாருமே விரும்பக்கூடிய பொருட்களை நம்மளால் உருவாக்க முடியும். இது மட்டும்தான் இதில் இருந்து தயாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வளர்ந்து வரும் இந்த சமூகத்தில் என்றாலும் அன்றாட வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். உடனடியாக எனக்கு ஒரு சாப்பாடு வேணும், உடனடியாக நான் கேட்டவொன்னு எனக்கு கிடைக்கணும் அப்படின்றப்ப ஆங்கிலத்தில் பயன்படுத்துவாங்க, ரெடி டு குக் அண்ட் ரெடி டு ஈட் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனடியான உணவு அப்படின்னு சொல்லுவாங்க, உடனடியாக தயாரிப்பு உணவு, உடனடியாக உண்ணக்கூடிய உணவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உணவுகளையுமே இதில் தயாரிக்க முடியும். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த காலத்தில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி சொல்லுவாங்க, உளுந்தங்களி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கேப்பக்களி சொல்லுவாங்க. இதிலிருந்து தயாரிக்கிற உணவை நம்ம உடனடி உணவாக தயாரித்து ஒரு முறையான ஒரு சந்தைப்படுத்தல் மூலமாக கொண்டு போகணும் அப்படின்னா அதனுடைய மதிப்பை வந்து நம்மளால் அதிகப்படுத்த முடியும். இது மட்டும் இல்லை, இப்போ கீரை வகைகள் இருக்குது, ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாருக்குமே கீரை வகைகள் டெய்லி நம்ம சாப்பிடணும். அப்போ தினமும் கீரை வகைகள் கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கீரை வகைகள் இல்லையே, முருங்கைக்கீரை இருக்குது, பசலைக்கீரை இருக்குது, இந்த மாதிரி கீரை வகைகள் எல்லாத்தையும் தினமும் கொடுத்தா சாப்பிடுவோம்னு கேட்டால் இல்லை. அப்போ அந்த கீரை வகைகள் குழந்தைகளை சாப்பிட வைக்கணும், ஏன்னா குழந்தைகளுக்கு இரும்புச்சத்து நோய் அதிகமாக வருது, இந்த மாதிரி வைட்டமின் அந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ டெய்லி சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கீரையை நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால் விதவிதமான உணவுப் பொருட்களை கொடுத்துடலாம். இப்போ கீரையை ஒரு மிட்டாயை தயாரித்து குழந்தைகிட்ட கொடுத்துடலாம். கீரை சாப்பிடுதுன்னு தெரியாமல் அது கீரை சாப்பிட வைக்கணும். ஒரு கீரையை குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜெல்லி மிட்டாய் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போ அந்த மாதிரி மிட்டாயை நம்ம தயாரித்து கொடுக்கலாம். இல்லை குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி என்ன நூடுல்ஸ் பிடிக்கும், இல்லை குழந்தை அன்றாடம் சாப்பிட்ற ஒரு உணவு ஒரு மிக்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹார்லிக்ஸ் பவுடராக இருக்கட்டும், இல்லை குழந்தைக்கு டெய்லி நம்ம ரெடி பண்ணுற உணவு முறைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு அது தெரியாமலே

0: எந்த உணவை சாப்பிட வைக்கலாம். அப்போ நான் இந்த இதில் மெயினாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறையா உணவுப் பொருட்கள், அதாவது உணவு பலகாரங்கள் தயாரிக்கலாம், உணவு பாண்டங்கள் தயாரிக்கலாம், நிறையா வகையான உணவுகள்னு போகும்போது ஒரு எளிமையாக நம்மளால் நிறைய வகை உணவுகள் மூலமாக நம்ம இந்த மதிப்பு கூட்ட பொருட்கள் நம்மளால் சாப்பிட முடியும். அதுக்கடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம உணவுப் பொருட்கள் விதவிதமாக தயாரித்தாலும் குறைந்த செலவில் தயாரித்தாலும் அந்த தர நிர்ணயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தர நிர்ணயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ உணவு பாதுகாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருளின் வெற்றி சுவையில் மட்டும் இல்லை, அதே இதில் இருக்குன்னா பாதுகாப்பு, தரம், நம்பகத்தன்மை, இது எல்லாத்துலேயும் இருக்குது. ஒரு தரமான உணவுப் பொருளை நுகர்வோர் விரும்பும் விதமாக கொடுக்குறதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உணவுப் பொருள் உறுதி செய்தல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மதிப்பு கூட்ட பொருள் தயாரிக்கணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னா, சுத்தமான மூலப்பொருள் இருக்கணும், சுகாதாரமான தயாரிப்பு இருக்கணும், அப்புறம் பாதுகாப்பான பதப்படுத்துதல் இருக்கணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உற்பத்தி பண்ணும்போது அந்த உற்பத்தி பண்ணுற இடமாக இருக்கட்டும், உற்பத்தி பண்ணுற பொருட்களாக இருக்கட்டும், உற்பத்தி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் எந்த இடத்துல வச்சு அதை பாதுகாக்கிறேன் அப்படின்ற இடமாக இருக்கட்டும், அதெல்லாம் சொல்லுவாங்க GMP அப்படின்னு சொல்லுவாங்க, குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ், அதாவது நல்ல உற்பத்தி நடைமுறைகள். இன்னொன்று சொல்லுவாங்க GHP சொல்லுவாங்க, குட் ஹைஜீனிக் ப்ராக்டிஸ், அதாவது நல்ல சுகாதார நடைமுறைகள். எந்த இடத்துல நான் பொருளை தயாரிக்கிறேன் அந்த இடம் எப்படி சுகாதாரமாக இருக்குது, எந்த முறையில் நான் தயாரிக்கிறேன் அந்த முறைகள் எப்படி நான் பாதுகாப்பானதாக இருக்குது, இது எல்லாமே நான் எதை வைத்து நான் நிர்ணயிக்கணும் அப்படின்னா, இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையத்தோட வழிமுறைகள் வகுத்திருக்காங்க. அந்த வழிமுறைகளை வந்து நான் வந்து பயன்படுத்தி தான் இந்த உணவு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நான் தயாரிக்கணும். இந்த தர நிர்ணய ஆணையத்தோட சான்றிதழ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு உணவுப் பொருள் தயாரிக்கணும் அப்படின்னா அந்த தர நிர்ணயத்தின சான்றிதழ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டினா, உணவுப் பொருட்களை தயாரிக்கப்பட வேண்டும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, தயாரிப்பினுடைய பெயர் இருக்கணும், ஊட்டச்சத்து என்ன, அந்த ஊட்ட அந்த தயாரிப்பில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்னு தெரியணும், தயாரிப்போன தேதி, காலாவதியான தேதி, எந்த தொகுதிக்கு கீழே இது வருது, அது போக இந்த தர நிர்ணய ஆணையம் ஒரு வந்து ஒரு எண் வணங்குவாங்க, அதாவது FSSI நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எண்ணை வந்து நான் அதில் பதிவிடணும், கட்டாயம் பதிவிட்டுருக்கணும். இதுக்கடுத்து மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா சந்தைப்படுத்துதல். இந்த சந்தைப்படுத்துதலில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு தயாரிப்பு வெற்றி அதன் உற்பத்தியில் மட்டும் இல்லை, அது சந்தைப்படுத்துதலும் இருக்குது, தயாரிப்பின் தரம், சரியான விலை, வாடிக்கையாளர்களின் தேவை, நல்ல சேவை, இவை எல்லாமே இந்த விற்பனையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே சந்தைப்படுத்துதல் அடங்கும். இந்த சந்தைப்படுத்துதலை நம்ம முதலே தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த சந்தைப்படுத்துதலை முறையான பேக்கேஜிங், பிராண்டிங் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, உழவர் சந்தைகள், வேளாண் கண்காட்சிகள், அது போக வந்து பார்த்தீங்கன்னா உழவர் உற்பத்தி நிறுவனங்களுடைய கடைகள், அது போக வந்து கூட்டுறவு அமைப்புகளுடைய விற்பனை நிலையங்கள், இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சந்தைப்படுத்தலாம். இப்போ வேளாண் அறிவியல் நிலையத்தில் மதிப்பு கூட்டல் மூலமாக தொழில்நுட்பத்தில் வேளாண் அறிவியல் நிலையத்தோட பங்கு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அறிவியல் தொழில்நுட்ப பயிற்சி வழங்குறாங்க, அறிவியல் தொழில்நுட்பங்களை விவசாயிகள், மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு எளிமையாக புரியும் விதமாக சொல்லித்தராங்க. இதில் வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேளாண், கால்நடை, மீன்வளம் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து அவங்களுக்கு செயல் விளக்கங்களோடு வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்குறாங்க. ஒரு விவசாயியோ ஒரு தொழில் முனைவரோ எங்களை வர்றாங்க அப்படின்னா, அவங்க எந்த நிலையில் இருக்காங்க, சார் நான் ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டேன் சார், எனக்கு வந்து இதுக்கடுத்து எங்கே வந்து தர நிர்ணய ஆணையம் எங்கே இருக்குது, அதுக்கு தரநிலை சான்றிதழ் எப்படி வாங்குறதுனாலும் நம்மளே தரநிலை சான்றிதழ் நம்மளே வாங்கி கொடுக்குறோம். ஒரு ஊட்டச்சத்து பகுப்பாய்வு பண்ணோம்னா ஆய்வகங்களை நம்ம அணுகி ஆய்வகங்களை நம்ம வந்து அவங்க கூட இணைக்கிறோம், எளிமையாக அவங்க அந்த ஆய்வகங்கள் இது மூலமாக அந்த தர நிர்ணயம் பார்த்துக்கிறதுக்கு. இது போக ஒரு பேக்கேஜிங் பண்ணணும், பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இல்லை இணையதளத்தில் நான் பொருளை வைக்கணும் அப்படின்றதுனால நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறோம். புதுசாக வர்றாங்க அப்படின்னா தொழில் திட்டங்கள் நம்ம வச்சு கொடுவோம், அதுக்கப்புறம் விரிவான திட்ட அறிக்கையை நம்ம தயாரிச்சுக்கணும், DPIன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சந்தை ஆய்வு, விலை நிர்ணயம், எப்படி விலை நிர்ணயம் பண்ணுறது, எப்படி வந்து ப்ராப்பராக வந்து விலை நிர்ணயம் பண்ணி அந்த பொருளை மார்க்கெட்டோட சந்தையோட நிலவரம் தெரிஞ்சு அதனுடைய மதிப்பை அதிகரிக்கிறது, இதெல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுடைய திட்டங்கள், மானியம், வங்கிக் கடன் எப்படி பெறுறது, அதுக்கான விழிப்புணர்வு வழங்குறோம், அதுக்கான வழிகாட்டுதலையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். இணையவழி சந்தையில் வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கான சான்றிதழ் எப்படி வழங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி ஏற்றுமதி பண்ணால் மட்டுமே தான் வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும். அப்போ ஒரு ஒரு விவசாயி இருக்காரு, ஒரு தொழில் முனைவர் இருக்காரு, ஒரு பெண்கள் இருக்காங்க, இவங்க எல்லாருமே எங்கே வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மதிப்பு சங்கிலியில் எந்த இடத்துல அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு உதவி செஞ்சு அதை வழிமுறைகளை கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்துறோம். இப்படி உயர்த்துறது மூலமா இந்தியாவுடைய பொருளாதாரமும் உயரும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன பட்டக்கா, மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? இப்போ உங்களுக்கு தலை எது வாலி எதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.

0: அதையும் கேட்டுட்டு போங்க.
1: அது என்ன புள்ள அப்படி முக்கியமானது?
0: அதுவும் உங்களுக்கான தகவல்கள் தான், உங்க கால்நடைகளுக்கான தகவல் தான்.
1: புரியலையே புள்ள.
0: புரியும்க்கா, இதை கேட்டா எல் நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பத்தி நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
2: நம்ம வாழ்கின்ற இந்த பூமியில 71% நீர் சூழப்பட்டுள்ளது. மிச்சம் 29% மட்டும்தான் நிலமாக இருக்கிறது. நீர் சூழ்ந்த இந்த பகுதியில வந்து பசிபிக் ஓசன் சொல்லக்கூடிய பசிபிக் பெருங்கடல் பெரும்பகுதியை ஆக்கிரமித்துள்ளது. இந்த பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பில் நிகழக்கூடிய காலநிலை மாற்றங்கள் உலகத்துள்ள எல்லா இடங்களும் தாக்கக்கூடிய நம்ம இந்தியாவையும் தாக்கக்கூடியது. இயல்பான காலநிலை மாற்றமாக இருந்தா ஒரு பாதிப்பு இருக்காது. இயல்பான காலநிலை மாற்றம் அப்படின்னா என்னன்னா, இப்போ அந்த பசிபிக் பெருங்கடல் இருக்கக்கூடிய வெப்பநிலையை நம் 0 என்று கணக்கெடுத்துக் கொள்வோம். இந்த டிகிரி இயல்பா இருக்கும்போது ட்ரேட் விண்ட் சொல்லக்கூடிய வர்த்தக காற்று அப்படி கிழக்கிலிருந்து மேற்காக நகலும். அப்படி பண்ணும்போது இந்த கடலினுடைய வெப்ப காற்றை அப்படியே மேற்கு நோக்கி சென்று கொண்டு விடும். அதனால எந்த பாதிப்பும் இருக்காது. அந்த இயல்பான நிலையை விட சப்போஸ் 1 டிகிரி கம்மியாகி -1 அப்படின்னா வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக ஆகிறது. வெப்பநிலை அதிகமாகும் போது அந்த ட்ரேட் விண்டோட வெலாசிட்டி வந்து கம்மியாயிரும். அதனால கிழக்கு நோக்கி வெப்ப காற்று போக ஆரம்பிக்கும். அதனால கிழக்கு நோக்கி பசிபிக் ஓசன் மேலேயும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எல்நினோ கண்டிஷனால வந்து மான்சூன் வந்து எராட்டிக்கா இருக்கலாம் அல்லது வந்து பொய்த்து போகலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். அதனால என்ன ஆகும், கிரீன்ஃபார்ட் அவைலபிலிட்டி கம்மியாகிரும், ஃபீடோடைய காஸ்ட் வந்து அதிகமாயிரும், மில்கில் வந்து கம்மியாயிரும், மில்கோட காஸ்ட் அதிகமாயிரும், அனிமலுடைய ப்ரொடக்டிவிட்டி மொத்தமாக குறைந்துவிடும். கடும் வெப்ப அலை வீசும் வெயில் அதிகமாச்சுன்னா அப்ப என்ன ஆகும், வெப்ப எயர்ச்சி வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாம கால்நடைகளுக்கும் ஏற்படும். வெப்பம் இருந்துச்சுன்னா கால்நடைகளால் உணவு உட்கொள்ளும் திறன் வந்து குறைஞ்சிவிடும். உணவு உட்கொள்ளும் திறன் குறைந்தா உற்பத்தி திறன் குறைந்துவிடும். அதனால தீவன பற்றாக்குறை ஏற்படும். மேய்ச்சல் நிலத்திலையும் வரப்போறங்களில் இருக்கக்கூடிய புல்லு கூட கிடைக்காம போய் வறண்டு போகும்போது கால்நடைகளுக்கான பசுந்தீவன தேவை பூர்த்தி செய்ய இயலாது. அதனால வந்து சந்தையில கிடைக்கக்கூடிய பொருளை வாங்கி போட தேவைப்படும். சந்தையில வந்து டிமாண்ட் அதிகமாதனால வந்து விலை உயர்ந்துவிடும். அது வந்து சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார சுமையாக அமையும். அடுத்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும். மழை இல்லைன்னா தண்ணி இருக்காது, நீர் ஆதாரங்கள் எல்லாம் வறண்டு போயிடும். குளம் குட்டை ஏரி எல்லாமே வந்து நீர் ஆதாரம் படிப்படியாக குறைஞ்சி கால்நடைகள் வந்து நீர் தேவைக்காக ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கும். அதனுடைய எனர்ஜி ஃபுல்லா வந்து அந்த நீரை தேடி அடைவதிலிருந்து ரொம்ப அதிகமாக வேஸ்ட் ஆகிவிடும். வேற மாதிரினால வந்து உற்பத்தி திறன் வந்து பாதிக்கப்படும். ஹீட் ஸ்ட்ரெஸ் சொல்லக்கூடிய வெப்ப அயர்ச்சி ஏற்படும். வெப்ப அயர்ச்சி ஏற்படும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா, கால்நடைகள் வந்து அதிகமா மூச்சரிக்கும், நாக்கத்தொங்க போட்டுவிட்டு மூச்சு வாங்கிட்டே இருக்கும், வானில் வளைஞ்சிட்டே இருக்கும், தீவனம் வந்து எடுக்க தோணாது. அதனால வந்து தீவனத்தை உட்கொள்ளும் அளவு குறைஞ்சிரும். அதனால சோர்வா காணப்படும், செயலற்ற தன்மை இருக்கும். டெம்பரேச்சர் வந்து பாடி டெம்பரேச்சர் எலிவேட் ஆகி வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். பொதுவாக கால்நடையின் ஒட்டுமொத்த ஆரோக்கியமே பாதிக்கப்படும். இப்ப இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணா, முதல்ல கொட்டகையை வந்து நல்ல காற்றோட்டம் மூலமாக வச்சிருக்கணும், போதிய நிழல் இருக்கிற மாதிரி பாத்துருக்கணும். அதுக்காக என்ன பண்ணானா, கொட்டகையை ஒட்டி ஒரு 10 அடி தூரத்துல வந்து குறு மரங்களை நட்டு வச்சிட்டோம்னா காற்று வந்து அந்த குறு மரங்கள் வழியாக வரும்போது கொஞ்சம் குளிர்ந்த காற்றாக இருக்கும். அதனால வெப்ப அயர்ச்சியை தடுக்கலாம். ரெண்டாவது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் போகும்போது கொட்டகையுடைய மேற்பரத்துல வந்து காஞ்சி போன தட்டைகளையோ அல்லது வைக்கோலையோ போட்டு அதுல பிரியாடிக்கா தண்ணி ஊத்திட்டே வந்தோம்னா அப்ப வந்து அதனுடைய வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க முடியும். காற்று வந்து எப்போதுமே வந்து சுத்தமான காற்று அடர்த்தி அதிகமாக இருக்கும். அது ஒரு வழியா வரும். அது உள்ள வந்து சுவாச காற்றோட சேர்த்து அது ஃபவுலியர்னு சொல்லக்கூடிய கெட்ட காற்றா மாறும் போது வெப்பம் கம்மியாகி மேல் நோக்கி சென்றுட்டு இருக்கும். இது இயற்கையா நடக்கக்கூடியது. இந்த உள் வரக்கூடிய வழியில வந்து நம்ம கோணிப்பைய வந்து கட்டி அதுல தண்ணியால் நினைச்சிட்டு இருந்தோம், பிரியாடிக்க நினைச்சிட்டு இருந்தோம்னா அந்த வழியா வரக்கூடிய காற்று கொஞ்சம் குளிர்ந்த காற்றா உள்ள போகும். அப்ப வந்து நமக்கு வெப்ப அயர்ச்சி குறையும். வெப்பம் அதிகமான காலங்களில் கால்நடைகளுக்கு வந்து தாது உப்பு கலவையும் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஏன்னா வேர்வை மூலமாக சோடியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் வந்து இழப்பு ஏற்படும். அதை ஈடு செய்ய எலக்ட்ரோலைட் தாது உப்பு கலவையை நம்ம வந்து கொடுக்கணும். வெயில் அதிகமான காலங்களில் என்ன பண்ணா வந்து ஆடு மாடுகளை பகல் நேரங்களில் மேய்ச்சல் அனுப்பக்கூடாது. அதிகாலை வேலை அல்லது மாலை நேரங்களில் வைக்கணும். அப்பதான் வந்து வெயில் கம்மியா இருக்கும், தீவனம் உட்கொள்ளும் திறன் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பால் உற்பத்தி குறைஞ்சிரும். இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல பசுந்தீவனங்களை பதப்படுத்தி சேமித்து வைக்கணும். பசுந்தீவனம் அப்படிங்கிறது என்னன்னா, கால்நடைகளின் ஊட்டச்சத்துக்களை பூர்த்தி செய்ய ரொம்ப குறைந்த செலவில் கிடைக்கக்கூடிய தீவனம். இதுல வந்து வைட்டமின் ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சத்து இருக்கு. இந்த சத்து தான் வந்து சினை பிடிப்பதற்கு, சினை தங்குவதற்கு, பால் உற்பத்திக்கு எல்லாமே முக்கியமானது. பசுந்தீவனம் கம்மியா போச்சுன்னா வளர்ச்சி எல்லாமே பாதிக்கப்படும். அதனால என்ன பண்ணா, அதிகமாக கிடைக்கக்கூடிய மழைக்காலங்களில் நம்ம வந்து சைலேஜ் அல்லது ஊர்காய்ப்புன்னு சொல்லக்கூடிய முறையில வந்து பதப்படுத்தி சேமித்து வைக்கணும். என்ன பண்ணுவாங்கன்னா, பசும்புல்ல ஒரு காட்டுப்போகாத சூழ்நிலையில வந்து சேமித்து வச்சிருப்பாங்க. அது வந்து கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எவ்வளவு குறுகிய காலத்தில் அதை வந்து யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த சைலேஜ் பண்ணதுக்கு உகந்த தீவன பயிர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் நல்லதா

0: அல்லது கோ நான்கு கோயில்னு சொல்லக்கூடிய கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் அது வந்து நன்றாக இருப்பேன். அது தடிமான தட்டை இருக்கும், அதனால வந்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாப்னு சொல்லக்கூடிய ஜூஸில் நிறைய நன்மை பயக்கும் கிருமிகள் பெருகி சீக்கிரமே வந்து அந்த பசுந்து வினத்தை பதப்படுத்திவிடும். கூடுதலாக நம்ம வந்து 1% அளவில் வந்து உப்பும் 2% அளவில் சர்க்கரையும் சேர்த்து பண்ணும்போது கூடிய 21 நாட்களுக்குள்ளாக அந்த பசுந்து வினமானது பதப்படுத்தப்பட்டுவிடும். கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் அதில் சேர்ந்து காணப்படும். மலைப்பாங்கன இடத்துல வந்து எப்போதுமே வந்து ஈரப்பதமும் அதிகம் இருக்கும், மழையும் அதிகமாக இருக்கும், குளிரும் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து தீவன சேமிப்பு முக்கியம். தீவனத்தை சேமிப்பில் வந்து கலப்பு தீவனத்தில் வந்து 14% மேல வந்து ஈரப்பதம் போச்சுன்னா அது வந்து பூஞ்சை வளர்ந்துவிடும். அதனால வந்து சேமித்து வைக்க வேண்டியது மிக மிக முக்கியம் கலப்பு தீவனத்தை. நம்ம தண்ணி மழை பெஞ்சு வந்துச்சுன்னா வடிகால் வசதி ஏற்படுத்தி வச்சிருக்கணும், சாக்கடை மாதிரி எதுவும் தேங்காமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி கொட்டகை சுத்தி ஏதாச்சும் சேர்ந்துருச்சுன்னா சேரு மாதிரி இருந்ததுன்னா அதில் நடந்து போகும்போது அந்த கால்நடைகளுக்கு குளம்பு அலைகள் நோயில் அல்லது பூஞ்சை தொற்று முகன ஈஸியா வந்து பரவ ஆரம்பிச்சிடும். அதனால அதை இல்லாமல் பார்த்துக்கணும். வேற என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னா நீர் ஆதாரங்களை வந்து மேம்படுத்த வேண்டும். ஏரி குளங்கள் குட்டைகள் இருக்கு இல்லையா, மழைக்காலத்துக்கு முன்னாடியே வந்து டீசல்ட்டின்னு சொல்லக்கூடிய தூர்வார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அகலப்படுத்தி வச்சுட்டோம் ஆழப்படுத்தி வச்சுட்டோம்னா நீர் தேங்கும் திறன் அதிகமாக இருக்கும். அதை நம்ம வந்து வறட்சி காலங்களில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். பெய்யக்கூடிய மழை நீரை வந்து சேமித்து அதை வந்து நம்ம கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ்க்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்தியா மாதிரி நாடுகளில் விவசாயம் கால்நடை வளர்ப்பும் பெரும்பாலும் பருவமழையை நம்பித்தான் இருக்கு. மழை சரியான கணத்தில் பெய்யலனாலும் இல்லை அளவுக்கு அதிகமாக பெய்தாலும் ரெண்டுமே விவசாயிகளுக்கு பெரும் சிக்கலை தரும். எனவே காலநிலையில் ஏற்படக்கூடிய சிறிய மாற்றம் கூட விவசாய உற்பத்தியும் கால்நடை வளர்ப்பையும் மிகவும் பாதித்து பொருளாதார இழப்பை ஏற்படும். ஆனால் இயற்கை பேரிடர் காலங்களை எதிர்கொண்டு நம்ம என்ன பண்ணணும் வந்து கால்நடைகளை காப்பீடு செய்து கொள்வது மிகவும் அவசியம். வானிலைத்துறை மற்றும் எல்நினோ சதன் ஆசிரியேஷன் தொடர்பான கால்நிலை முன்னெடுப்புகளை அவ்வப்போது கவனித்து அவர்கள் சொல்லும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தால் கால்நடைகள் நன்றாக பாதுகாக்க முடியும். கால்நடை மருத்துவ ஆலோசனையுடன் அந்த ஊரில் எப்போ தடுப்பூசி என்ன தடுப்பூசி பண்ணணும், தடுப்பூசி முறையாக போட்டுக்கணும், குடற்புழு நீக்கம் பண்ணணும், பயோசெக்யூரிட்டி மெசர்ஸை கட்டாயமாக பண்ணை உயிர் பாதுகாப்பு முறைகளை கட்டாயம் பின்பற்றி நோய் கண்காணிப்பு திட்டத்தை பின்பற்றி வந்தோம்னா கால்நடைகள் வளர்ப்பு நன்றாக இருக்கும். இதன் மூலம் நம் பரிந்துரை என்னென்ன செய்யலாம் நினைச்சிங்கன்னா கால்நடைகளின் தீவன இருப்பு வந்து கட்டாயம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அது கலப்பு தீவனமாக இருக்கலாம், பசு தீவனமாக இருக்கலாம், அல்லது உலர் தீவனமாக இருக்கலாம். இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற நாட்களுக்கு முன்னாடி போதிய அளவு இருப்பு இருக்கு மாதிரி பார்த்துக்கணும். சப்போஸ் நம்மகிட்ட கிடைக்கல, பக்கத்து மாவட்டத்திலாம் கிடைக்கணும், பக்கத்து மாவட்டத்தில் கொள்முதல் செய்து கொண்டு வந்து நம்ம இடத்துல வந்து வச்சுக்கணும். அது பணியாளர்களுக்கு கிடைக்கும்போது பார்த்துக்கொள்ள வேண்டும். மாவட்டத்தில் நெல் சாகுபடி செய்யக்கூடிய கூடுதல் போன்ற பகுதியிலிருந்து விவசாயிகிட்ட வைக்கோல்களை வாங்கி சேகரிக்க வேண்டும். அந்த வைக்கோல்களை கட்டுக்களாக்கி வைக்கக்கூடிய முறையை வந்து மக்கள்கிட்ட பழக்கப்படுத்தணும். கால்நடை தீவன வங்கிகளை நிறுவனம் பார்டர் பேங்க் அப்படின்னா அதுல வந்து எல்லா சீட்ஸும் கிடைக்கணும், எல்லா ஸ்லிப்ஸும் கிடைக்கணும். கிளைமேட்டுக்கு உகந்த அனைத்து தீவன பயிர்களினுடைய விதைகள் மற்றும் கரணிகள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். முடிஞ்ச மாற்றங்கள் பண்ணி பார்டர் நர்சரி ஒன்று போட்டு வச்சு சாப்ளிங்ஸ் கொடுத்தோம்னா இன்னும் நம்ம வந்து பசுந்தீவன உற்பத்தியை அதிகரிக்க முடியும்.
1: என்ன பட்டக்கா, எல்நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பத்தி நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்டேன் முத்தழகு. எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? அது என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்களே, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, அது மாதிரி இருக்கு.
1: சரியா சொன்னீங்கக்கா. கால்நடைகள் நல்லா இருந்தாதான் கறவை நல்லா இருக்கும், கறவை நல்லா இருந்தாதான் உங்க பையன் நினைச்ச மாதிரி தொழில் முனைவாரா உருவாக முடியும். அப்போ அதுக்கு இவங்க சொன்ன இந்த தகவல்களை உங்க கால்நடை பண்ணையில கண்டிப்பா கடைபிடிச்சிருங்க.
2: சரியா சொன்ன முத்தழகு. இவங்க சொன்ன இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை என் பண்ணையில தவறாம செஞ்சிடுறேன். என் கால்நடைகள் ஆரோக்கியம் தானே எனக்கு முக்கியம்.
1: இப்போ உங்களுக்கு கால்நடைகளை நல்லபடியா கவனிக்கிறதுக்கான வழியும் கிடைச்சிருச்சு, உங்க பையன் தொழில் தொடங்கிறதுக்கான வழியும் கிடைச்சிருச்சு. இனி நீங்க ஒத்தால கஷ்டப்பட தேவையில்லை. இனி வர நாள் எல்லாமே ரெட்டிப்பான சந்தோஷம் தான் உங்களுக்கு.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
9: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா
9: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ரயில் சேவைகளை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளை ரயில்வே அமைச்சகம் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மும்பை சிந்துதுர்க் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர், ரயில்வே சிக்னல் கட்டமைப்பை நவீனமயமாக்கவும் புறநகர் ரயில்களில் தானியங்கி கதவுடன் கூடிய பெட்டிகளை கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பட்டி தொழிற்சாலையின் மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டு முதல் தயாரிக்கப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தில் 6 கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மும்பையில் மரக்கன்று நடும் விழாவில் உரையாற்றிய அவர், இதுவரை 3.5 கோடி பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். வங்கிக் கடன்கள் பெறுவதற்கு பெண்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக கூறிய அவர், இதற்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ள பெண்கள் தொழில் முனைவோராக மாறி லட்சாதிபதி சகோதரிகளாக உருவெடுத்து வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். இந்திய ராணுவ தென்பகுதி தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உல்லாஸ் கிர்பேக்கர் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் உள்ள பாதுகாப்பு சேவை அலுவலர் கல்லூரி தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் பயிற்சி பெற்ற அவர் கான்பூர் IIT முதுகலை பட்டம் பயின்றவர். சட்டக்கல்வி பயிலும் மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பார் கவுன்சிலுக்கு இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய்மல்யா மோகனா அடங்கிய அமர்வு இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஹைதராபாத் நல்சார் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பார் கவுன்சில் மேற்கொண்ட நடவடிக்கை மீது விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்துள்ளது. சட்ட மாணவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்த பின்னரே அவர்கள் பார் கவுன்சில் நெறிமுறைகளுக்கு கட்டுப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. நல்சார் பல்கலைக்கழக சட்ட மாணவர்களை வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய வேண்டாம் என்று பார் கவுன்சில் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அடுத்து உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்துள்ளது. தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தீயணைப்பு மீட்புப் பணிகள், காவல், மதுவிலக்கு, ஆயத்தீர்வைத் துறையின் மானியக் கோரிக்கைகளை தாக்கல் செய்து அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், திண்டுக்கல், வடமதுரை, சென்னை, போரூர் உள்ளிட்ட 6 இடங்களில் 16 கோடி ரூபாய் செலவில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். நடப்பாண்டில் 5000 பெண் காவலர்கள் உட்பட மொத்தம் 10000 காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சரின் தீயணைப்பு பணிகள் பதக்கம் பொங்கல் தினத்தன்று வழங்கப்படும் என்றும், பதக்கங்களின் எண்ணிக்கை 240ஆகவும் படித்தொகை 500 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு ITI மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் இன்றைய தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து தொழில் பிரிவுகளிலும் பயிற்சி வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை என்றும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் பயின்று தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்பவர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் தாங்கள் விரும்பும் தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயன்பெறுமாறு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் DNA பரிசோதனை செய்வதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், காணாமல் போனவர்களில் முதல்நிலை உறவினர்களில் விருப்பம் உள்ளவர்கள் இந்த தடய அறிவியல் ஆய்வகங்களில் கட்டணமின்றி DNA பரிசோதனை செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மையங்களில் உள்ள தடய அறிவியல் துறை இயக்குநர் அல்லது துணை இயக்குநரை நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த வசதியை பெறவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீராங்கனை சந்தோஷ் ராம்ராஜை வென்றார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிண்ட்ரெல்லா தாஸ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஹாங்காங் முதலில் பந்து வீசி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். இனி கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும். நேர்லே நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல் இடம்பெற நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் உள்ளூர் நேரில் இருந்தால் 9344-9010-18, வெளியூர் நேரில் இருந்தால் 9342-9010-18, புதிய நேர்களுக்கு 8300-1919-18 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் பாடலை தேர்வு செஞ்சு அனுப்பலாம். வாட்ஸ்அப்கான எண் 8300-1919-18. நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர் யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வான்வெளி ஊட்டி பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம் சார். கோவை சிறுவாணிச்சால் நரசிவரம் என் கே கந்தசாமி சார்.
1: இரவு வணக்கம். என்ன பாடல் கொடுக்கலாம்
2: ஐயா? அருமையான பாட்டு, தாலாட்டு பாடலுங்க.
1: சொல்லுங்க.
2: சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, மரண படத்துல இந்த பாடல் போடுங்க சார்.
1: ஓகே, முதல் நேயர் முதல் பாட்டு, அருமை.
2: இரவு நேரத்துக்கு இனிமையா இருக்கும் சார் இந்த பாடல்.
1: ஓகே, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: Thanks, sir.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து?
1: சார் நான் சென்னையிலேருந்து ராஜேஷ் சார் பேசுகிறேன்.
0: ஓகே ராஜேஷ், நலமாக இருக்கீங்களா?
1: நானும் நலமாக இருக்கேன் சார்.
0: சென்னையில் எப்படி இருக்கு இரவு பொழுது?
1: சென்னையில் இப்போது 7 மணிலேருந்து கொஞ்சம் நிறையா மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு சார்.
0: ஓகே, சென்னை எப்போவும் பிஸியாக தான் இருக்கு இல்லையா?
1: ஆமாம், சென்னை எப்போ பிஸியாக தான் இருக்கும். அதுவும் இன்றைக்கி ரொம்ப பிஸியாகிடுச்சு. இன்றைக்கி இந்த மழை பெஞ்சனால அங்கங்கே டிராஃபிக் ஜாமு அதுமாதிரி நிறைய விஷயம் பார்த்தோம். இப்போ

0: நல்லா ஒரு மழை பெய்யிருக்கு சார். சென்னையில தொடர்ந்து வெயில் இருந்துச்சு, இப்போ இன்னைக்கு 7 மணிலிருந்து நல்லா மழை சார் சென்னையில.
1: என்ன பாடல் கொடுக்கலாம் ராஜேஷ்க்கு?
0: கண்டிப்பா சார், திரைப்படம் பாத்தீங்கன்னா எனக்கு திரைப்படம் இன்னிசை மழை, பாடல் பாத்தீங்கன்னா வா வா கண்மணி சார், அந்த பாடல் போடுங்க. ஆனா கேட்கலாம் சார், இன்று 3 மணிக்கு அந்த திரைக்கான நிகழ்ச்சியில நல்ல ஒரு பாடல் தொகுப்பு கொடுத்தீங்க சார் நீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கு
1: நன்றி.
0: நன்றி சார்.

0: நம்ம கூட அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
1: நான் கோவை செல்வபுரம் சையத் ரசூல் பேசுறேன்.
0: சையத் ரசூல், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாம் சூப்பரா இருக்கும்.
1: சூப்பர்.
0: செல்வபுரத்துல எப்படி இருக்கு கிளைமேட் எல்லாம்? இரவு நேரம்
1: இப்ப வந்து கொஞ்சம் மோடம் போட்டுருக்குங்க. மழை மாறா வர வர மாதிரி இருக்குது. என்ன பெருசா இல்ல, அப்படி ஒண்ணு குளிர் இருக்கு, லேசா குளிர் இருக்கு.
0: ஓகே, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து தர்மத்தின் தலைவன் படத்துல இருந்து முத்தமிழ் கவியே வருகிற பாடல்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு.
1: நன்றிங்க.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர். சார் நல்லா இருக்கீங்களா? சார்
0: நல்லா இருக்கோம். சத்யநாராயணன், நீங்க எப்படி இருக்கீங்க
1: சார்? நல்லா, நானும் நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன், உற்சாகமா இருக்கேன்.
0: என்ன படம்?
1: படம் என்னை போல் ஒருவன் பாடல் வந்து தங்கங்களே.
0: தங்கங்களே.
1: ஆமா சார்.
0: ஓகே, உங்களுக்கான பாடலை போட்டலாங்களா?
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி.

மயிலிறகாய் மனதைவருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
2: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.

0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: இனிய முன்னிரவு வணக்கங்கள். நலம் நலமறியாவல் அனைவருக்கும். ஜென்மாஷ்டமி கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
0: அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். என்ன பாடல் கொடுக்கலாம்
1: இன்னைக்கு? விஜயகாந்த்

நம்மளோட நிகழ்ச்சிக்கு அடுத்த நேர் வாட்ஸ்அப் மூலிமா அவங்களுடைய விருப்பமான பாடலை தெரிவிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தலாம், ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான் இடத்துலேருந்து அவர் கேட்ட பாடல் ஒரு காதல் மயக்கம் தேர்வு செஞ்ச படம் புதுமை பெண். ராமகிருஷ்ணன் உங்களுக்கான பாடல் இதோ.

0: மிமிக்ரின்னு மாத்தி மாத்தி இங்க எனக்காக செஞ்சு காமிச்சு எனக்கு போர் அடிக்காம பாத்துக்கிட்டாங்க. இதுக்கும் மேல நான் ஒரு விஷயத்த பத்தி சொல்லி ஆகணுமா?
1: சொல்லு மாஸ்டர்ல.
0: பாத்ரூம் கூட போக முடியாம இருந்த என்னோட கழிவுங்களை கூட இந்த ராணி எந்த அருவறுப்பும் இல்லாம முகம் சூளிக்காம சொந்த குழந்தைக்கு செய்யற மாதிரி சுத்தம் செஞ்சாங்க. இப்படி ஒருத்தர் பத்திரியும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஐ அம் சோ லக்கிமா, வெரி வெரி லக்கிமா.
1: ஓ, இட்ஸ் ஆஃப்டர் ஆல் நதிங் ஸ்டெல்லா.
0: இதே நிலைமை எங்க நாட்டுல எனக்கு ஏற்பட்டிருந்தா என்னோட தனிமையே எனக்கு பெரிய கொடுமையா இருந்திருக்கும். ஒரு வாரம் போனதே தெரியல. இப்போ ஓரளவு என்னால நடக்க முடியுது. கால்ல லேசான வலி இருக்கு, அவ்வளவுதான்.
1: அப்படியா? அதுவும் சீக்கிரம் போயிடும், கவலைப்படாதம்மா.
0: அகி, உங்க நாட்டை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லும் போதெல்லாம் அவர் நாட்டு பற்றால மிகப்படுத்தி சொல்றான்னு தான் நினைச்சேன். ஆனா எல்லாமே நூத்துக்கு நூறு உண்மைன்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன். அதுவும் உங்க தியாகமும் தனக்கே இவ்வளவு பெரிய சோகம் வந்த போதும் மனசு தளராம நம்மளை விட கீழ்நிலையில உள்ளவங்களுக்கு எப்படி உதவலாம்னு முடிவெடுத்த உங்க பெரும் தன்மையும் உண்மையிலேயே சிலித்து போயிட்டேமா.
1: இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட்.
0: கண்ணான கணவரும் பொன்னான குழந்தையுமே போயிட்டாங்க. இனிமே நமக்கு என்ன இருக்குதுன்னு அன்னைக்கு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு சாரதா இல்லம்ங்கிற ஆலமர நிழல்ல அடைக்கலம் ஆகி இருக்கிற இத்தனை பறவைகளும் குஞ்சுகளும் முட்டைகளும் சிதறி சின்ன பின்னமா இருக்கும், சின்ன பின்னமா இருக்கும்.
1: இது என்னமா பெரிய விஷயம்! இன்னும் சமுதாயத்துக்கு எவ்வளவோ நன்மை செய்ய ஆவலா இருக்கேன்.
2: இந்த பாருமா, மத்தவங்களுக்கு விருந்து உபச்சாரம் செய்யறத விட அவங்க சோகத்திலையும் துக்கத்திலையும் பக்க பலமா இருந்து அவங்கள சோர்ந்து போகாம பாத்துக்க வைக்கிறதாமா சிறந்த பண்பு. அதுல எங்க இந்தியர்களுக்கே எடுத்துக்காட்டா இருக்கிறவங்க தான் எங்க ஜான்சிம்மா. என் பொண்ணோ மருமகளோ இருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேனா தெரியலம்மா. சரி ஸ்டெல்லா, ரொம்ப பேசி ஒன்னு போர் அடிக்க விரும்பல. நீ ரெஸ்ட் எடுத்துக்கம்மா, ரெஸ்ட் எடுத்துக்க.
0: ஓகேம்மா. ஒரு மாசம் ஓடி போனதே தெரியல அகி. இந்த சாரதா இல்லத்தோட வாசல்ல இருக்கிற பிள்ளையார் கோயில், கலர் கலரா பூக்கிற போகன் வில்லா, தன்னோட வாசனையால நம்ம மயக்கிற மல்லிகை செடியோட பூக்கள், பன்னீர் மரங்கள், பின்பக்கம் இருக்கிற காய்கறி தோட்டம், இதுக்கெல்லாம் மேல அன்பு மழையா என் மேல பொழிஞ்ச ஜான்சிம்மா, பேத்தி போல வாஞ்சியா என் கூட பழகின ஜானகி பாட்டி, அச்சமில்லை அச்சமில்லைன்னு என்ன பாட வச்ச பாரதி, சமையல் கூட இத்தனை விஷயம் டெக்னிக் இருக்கான்னு என்ன ரொம்பவே ஆச்சரியப்பட வச்ச ராணி, பள்ளி கூட குழந்தைங்க எனக்கு பறிஞ்சு பறிஞ்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர், நர்ஸுங்க, இப்படி எதை சொல்லுவேன் எதை விடுவேன் ஆகி?
1: பரவாயில்ல, சொல்லுமா.
0: என்ன ரொம்பவே ஆச்சரியப்பட வச்ச விஷயம் எது தெரியுமா? ஒரு தாய் வயித்துல பிறந்த பிள்ளைங்களே ஒத்துமையா இல்லாம தங்களுக்குள்ள அடிச்சுக்கிற இந்த காலத்துல எங்கேயோ பிறந்த நீங்க இத்தனை பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாவும் ஆதரவாவும் ஒத்துமையாவும் இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லாகி. இது என்ன ரொம்பவே ரொம்பவே யோசிக்க வச்சது. நான் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் என்னோட சின்ன பங்களிப்பு உங்க சாரதா இல்லத்துக்கு எப்பவும் உண்டு ஆகி.
1: உன்னோட இந்த கருத்தை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்டெல்லா. அது இந்த மண்ணோட மகிமைதான்னு சொல்லணும்.
0: அகி, அம்மா எங்க கிளம்புறதுக்கு முன்னால நான் அவங்க கூட கொஞ்சம் பேசணும்.

0: இதோ வந்துட்டேன் ஸ்டெல்லா. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஒரு விசிட் போயிருந்தேன். உன்ன வழி அனுப்ப வராம இருப்பேனா?
1: உலகத்துல நானும் பல நாடுகளுக்கு போயிருக்கேம்மா. உங்க இந்தியா மாதிரி எந்த நாடும் என்ன கட்டி போடல. அன்புங்கிற கயிறு இத்தனை ஸ்ட்ராங்கானதா. இனி என் வாழ்நாள்ல இந்தியாங்கிற வார்த்தைய எங்க கேட்டாலும் எனக்கு ஒரு வினாடி மெய்சில் இருக்கும், கண்ணும் கலங்கும்மா. இது நிச்சயம் சத்தியம். எனக்கு எப்போ ஹாலிடேஸ் கிடைச்சாலும் நான் வர விரும்புற முதல் நாடு இந்தியாவா தாமா இருக்கும்.
0: ரொம்ப சந்தோஷம் ஸ்டெல்லா.
1: உங்களை எல்லாம் என்னைக்குமே என்னால மறக்க முடியாதுமா. உண்மைய சொல்லணும்னா இந்தியாவை பத்தியோ இந்தியர்களை பத்தியோ ரொம்ப பெரிய அபிப்பிராயம் எதுவும் இல்லாதவளா தான் இங்க வந்தேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு ஒரு பழமொழிய நம்ம ஜான் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. அது மாதிரி உங்க கூட பழகினதே மொத்த இந்தியர்களோட குணத்தை பத்தியும் புரிஞ்சுக்க வச்சிட்டது. இதுக்கெல்லாம் பிரதிபலனா நான் ஒரு சின்ன கைமாறு செய்ய போறேம்மா. என்ன தெரியுமா?
0: என்ன?
1: நான் மேற்கொண்டு படிக்க போற ஆராய்ச்சி படிப்பு இந்தியர்களை பத்தினது தான். ஆமா அம்மா, தலைப்ப சொல்றேன். உலக பண்பாட்டின் கிரீடம் இந்தியா. இதுதாமா அந்த தலைப்பு, நல்லா இருக்கா?
0: ரொம்ப சரியா எங்களை புரிஞ்சுக்கிட்டேன் மாஸ்டர்லா. எங்க இந்தியா வெறும் சிமெண்ட் செங்கல்லால கட்டப்பட்ட கட்டடங்களோட தேசம் இல்லம்மா. எத்தனையோ மகான்களும் சித்தர்களும் தோன்றின அன்புங்கிற அஸ்திவாரத்துல கட்டப்பட்ட மனங்களோட தேசம்மா. உலகங்கிற விருட்சத்தை தாங்கி நிற்கிற பண்பாடுங்கிற வேரடி மண். இது என்னைக்குமே வற்றாத ஜீவ நதிமா. இதையெல்லாம் நீ இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்டெல்லா.
1: தேங்க்யூ.
0: கூடவே நான் அகல்யாவுக்கும் நன்றி சொல்லி ஆகணும். அகல்யா மேல் படிப்புக்காக உங்க நாட்டுக்கு வரலன்னா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாம போயிருந்திருக்குமே. ஓகேம்மா, ஹாப்பி ஜர்னி, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், ஆல் தி பெஸ்ட், பை ஸ்டெல்லா, பை.
1: ஜான் பாட்டி, நான் கிளம்பட்டுமா?
2: போயிட்டு வா குழந்தை, அடிக்கடி இங்க வந்துகிட்டுமா.
3: போயிட்டு வாங்க.
1: பாரதி ராணி, நான் புறப்படுறேன்.

0: இதுவரை கேட்டது வேரடி மண் நாடகம். எழுதியவர் வசந்தா நாராயணன். நடித்தவர்கள் பிஎம்ஜி வடிவு, சுப்புலட்சுமி சிவராமன், எம் எலிசபெத் ராஜ், ஜி வாசுகி, ஏ ஜமாரியா ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர் முருகன். அமைப்பு எஸ் ஆர் உபேந்திரன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.

0: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
0: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: ஒவ்வொரு இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வொரு உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி, உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
0: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில். எங்கள் இணையதளம்
2: akashvani.gov.in. புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.9 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.2 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், பெய்த மழை அளவு 13.1 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 95%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.4 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.1 டிகிரி செல்சியஸ் குறைவு. பெய்த மழை அளவு 36 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 95%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இரவு நேரத்தில் லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35

0: அடுத்தவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம். 7:45 நகர்வலத்தில் கீழ்கட்டளை ஏரியில் சுற்றுச்சூழல் பூங்கா. பாலு மணிவண்ணன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகாணம். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை. கடம்பத்தூர் கே எம் சரவணன் அவர்கள் தவில். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் பங்கு பெறுகிறார் முனைவர் ஜா திருபுர சூடாமணி அவர்கள். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ் மணிகண்டன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பி எம் தக்ஷ் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா. எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் ரேவா அவர்கள். நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுநர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். கதையரங்கம் வழங்குபவர் ஜோனல். தொகுப்பு என் விஜயகாந்த். அமைப்பு டாக்டர் கே வித்யாபதி. 2:15 திரைகாணம். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. நேபாள மொழி பாடல் எழுதியவர் ருத்ரா போத்யால் அவர்கள். 2:55 வானிலை. 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகாணம். 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சரவணன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். இயற்கை வழி வேளாண்மை. திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை ஈ சண்முகம் அவர்களின் அனுபவங்கள். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 திரைகாணம். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் கீதா ராஜா அவர்களின் பாட்டு கேட்கலாம். நீலா ஜெயக்குமார் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம். நிர்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா. எஃப் எம் கோல்டு அலைவரிசையில் நாளை பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் என் ஹரீஷ் அவர்களின் பாட்டு. வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் ராதா பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். 7:10 இளைய பாரதம் கீதாமிரதம் முதல் பகுதி. ஸ்லோகங்கள் வழங்குபவர் கே பார்கவராம். விளக்கம் அளிப்பவர் வி சாய் ஸ்வரூப். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேர்களை தரைவழி ஒலிபரப்பில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா ஹாங்காங் அணிகளுக்கிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி 2026 பற்றிய வர்ணனையை ஹிந்தியிலும்
1: Today reaffirm their commitment to deepening trade, investment and economic cooperation. Prime Minister Narendra Modi and his Belgian counterpart, Bart De Wever, welcomed the growing diversification of sectors in bilateral trade in the India-Belgium joint statement released after the talks between the two leaders in New Delhi. Both leaders welcomed the launch of the India-Belgium strategic dialogue. India and Belgium have set an ambitious goal of doubling bilateral trade over the next 5 years. The two sides identified significant potential for cooperation in pharmaceuticals, life sciences, semiconductors, defense manufacturing, critical minerals, renewable energy, ports, logistics, space and advanced technologies. India and Belgium today exchanged several agreements including letter of intent on defense cooperation and MOUs in the fields of renewable energy for tackling transnational crimes including cybercrime and diplomatic training. In his press statement, Prime Minister Modi emphasized that India's economy has maintained its momentum even in this challenging environment. He said in the last quarter, India recorded a growth of 7.8%. He further said that today, India's growth story is becoming a source of confidence and new opportunities for the world. He highlighted that the scope of bilateral cooperation has expanded beyond traditional sectors to reach strategic areas such as defense and clean energy.
2: हम अगले 5 वर्षों में द्विपक्षीय व्यापार